நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஆஷட மாதம் 20ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 11ஆம் நாள் இன்று சனிக்கிழமை எஃப்எம் ரெயின்போ புது 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன. நேரம் 5:49:48 தொடர்வது மங்கள இசை.

நாளொரு குரல் யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. அதிகாரம் அடக்கமுடைமை. குரல் எண் 127. விளக்கம்: காக்க வேண்டியவற்றுள் எல்லாவற்றையும் காக்காவிட்டாலும் நாவையாவது காக்க வேண்டும். காக்க தவறினால் சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்புறுவர்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, எஃப்எம் ரெயின்போ புதிய 102.8 இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் குழந்தை பாலு அவர்கள், படைப்பு சென்னை வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் முட்டை அமிலம் மீன் அமிலம் தயாரித்தல் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் உணவுச் சங்கிலிகள் மற்றும் உணவு வலையின் பங்கு, வழங்குபவர் வி கண்ணன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை நினைவலைகள் அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, உடலுக்கு தேவையான சத்துக்கள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள்.

7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சல். 7:35 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரை மற்றும் 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை நேரலில் இணைகிறார் ஆர்ஜே சாண்டி. 8:55 சைபாலின் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:00 இணையவழி நேர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 முதல் 11:30 வரை 11:47 முதல் 12 வரை மெலடி மேஜிக். 11:30 முதல் 11:47 வரை ஸ்டம்ப் செஷன் 4 டெல்லி அஞ்சல். நண்பகல் 12:00 பேசுங்க தோழா நேரலை. 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். ஒன்று 1:02 ஹாய் சிநேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 கல்லூரி பூக்கள் நெறிப்படுத்துபவர் பிரியங்கா. 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு நேரலில் இணைகிறார் ஆர்ஜே புவனேஷ். 6:20 முதல் 7:00 வரை 7:02 முதல் 7:15 மற்றும் 7:25 முதல் 8:00 வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். இதனிடையே 7:30 முதல் 7:32 வரை ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து தினசரி அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல்.

8 மணிக்கு மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் டெல் சென்னை ஏஞ்சல், 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்ததே வானம், 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும்.

இதற்கிடையே காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9 மணி மற்றும் 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். மேலும் காலை 7 மணி முதல் பகல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும் இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் இடம்பெறும்.

நேர்களே, 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள், முட்டை அமிலம் மீன் அமிலம் தயாரித்தல் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் மற்றும் கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் உணவு சங்கிலிகள் மற்றும் உணவு வலையின் பங்கு, வழங்குபவர் வி கண்ணன் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர், 7:02 நினைவலைகள் அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள்.

7:25 நலமாய் வாழ உடலுக்கு தேவையான சத்துக்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள். 7:30 இன்றொரு தகவல் வழங்கியிருப்போர் மறைந்த தென்கொச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா 8:02 முதல் 8:15 வரையிலும் 8:30 முதல் 9 மணி வரையிலும் தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்கலாம். ராதா நாராயணன் அவர்கள் வயலின், திருச்சூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம் சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தலைப்பு மக்கள் சக்தி நெறிப்படுத்துபவர் மலர்விழி. 12 மணிக்கு துலாக்கோள் நேயர் கருத்து மடல்கள். பன்னிரண்டு 15 இசைப்பயிற்சி கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், கற்றுக்கொள்பவர் கே தனலட்சுமி. 12:30 பன்னிசை மாலை டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடியுள்ள தேவார பாடல்கள் இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை, 2:40 மொழிபெயர்ச்சியில் பிரெஞ்சு பாடம் கற்றுக் கொடுப்பவர் டாக்டர் ஆர் விசாலாட்சி அவர்கள், கற்றுக்கொள்பவர் ஏ ஹேமாதேவி அவர்கள். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் என் ரமணி அவர்கள் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். 4 மணிக்கு உடன்பிறப்பு திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை இளையராஜா, திரைக்கதை கதை வசனம் இயக்கம் பி வாசு. 5 மணிக்கு இளைய பாரதம் நெறிப்படுத்துபவர் பிரியங்கா நேரடி நிகழ்ச்சி. பத்து 30க்கு சின்னஞ்சிறு கிளிகள் புதுச்சேரி கூனிச்சம்பட்டு பாவேந்தர் பாரதிதாசன் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதி. 6 மணிக்கு திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:00 முதல் 7:15 வரையிலும் பின்னர் 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் முனைவர் ப செல்வராஜ் அவர்களுடன் நேர்முகம் படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி சென்னை அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சி டாக்டர் ஆர் மாதுரி தேவி அவர்களின் வீணை இசை படைப்பு ஆகாஷ்வாணி விசாகப்பட்டினம் டெல்லி அஞ்சல். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2 மணி 3:05 இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகள் மற்றும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 8 மணி 10 மணி 11 மணி இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது சென்னை அஞ்சல்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள்.
2: அறிவுடையார் எல்லாம் உடையார் என்றார் திருவள்ளுவர். அந்த அறிவு திறன் அனைவருக்கும் சமமாக இருக்குமா என்றால் இருக்காது. சிலருக்கு அதிகமாகவும் சிலருக்கு குறைவாகவும் இருக்கும். ஆனால் விடாமுயற்சி என்கின்ற திறன் இருந்தால் வெற்றியை தழுவலாம் என்பதே உண்மை. முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் என்றார் வள்ளுவர். முயற்சியே செல்வத்தை படைக்கும், முயற்சி இல்லாமை வறுமையை உண்டாக்கும் என்பது அவரது தெளிந்த சிந்தனை. நம்மில் பலரும் தமக்குள்ள திறமை என்ன என்பதை உணர்வதில்லை. மற்றவர்களுடன் ஒப்பிட்டு தம்மை தாழ்த்தி கொள்ளுகிறார்கள். அது சரியல்ல. நோக்கம் தெளிவாக இருந்தால் ஆக்கம் நன்றாக இருக்கும். என்னால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் உறுதியாய் வெல்ல முடியும். வெற்றி பெற வேண்டும் என்ற ஆர்வம் வந்துவிட்டாலே செயல் ஊக்கம் ஓங்கி நிற்கும். உழைப்போம் உயர்வோம் என்று வாழ்ந்தால் எல்லாமே வெற்றியை தாங்கி நிற்கும். மேலான நிலையை ஒருவர் அடைவதும் தாழ்வான நிலையை ஒருவர் அடைவதும் அவர் கையில்தான் உள்ளது என்று கூறுகிறது நீதிநூல். நன்னிலை கண் தன்னை நிறுப்பானும் தன்னை நிலைகளுக்கு கீழிடுவானும் நிலையினும் மேன்மேல் உயர்த்து நிறுப்பானும் தன்னை தலையாகச் செய்வானும் தான் என்பது பாடல். எனவே நம்மை உணர்தல் என்பது மிக மிக அவசியம். எதிர்வரும் துன்பத்தையும் துயரத்தையும் பொருட்படுத்தாமல் கடமையில் மட்டுமே கவனம் செலுத்துவது மிக முக்கியம். துக்கத்தை நீக்கிவிட்டு ஊக்கத்தை கை கொள்ள அறிஞர் ஒருவர் என்ன கூறுகின்றார் என்று காண்போம். எப்பொழுதுமே நாம் துக்கத்தை அதிகமாக கொண்டாடக்கூடாது. அப்படி கொண்டாடினால் பிறகு அது நம்மை விட்டு போகவே போகாது. நித்தமும் துக்கப்பட்டு கொண்டிருக்க வேண்டியதுதான். துக்கத்தை மிதமிஞ்சி கொண்டாடுவதால் நமது சக்தி குன்றி போகிறது, குறுகிய மனப்பான்மை உண்டாகிறது, மகிழ்ச்சி மறைந்து போகிறது. எனவே வீணாக துக்கப்படாதே. வாழ்வின் இன்பமான பகுதிகளை நினைவில் கொண்டு மன அமைதி பெறுவாயாக. இப்படி தன்னம்பிக்கை மொழிகளை கூறியவர் கிரேக்க அறிஞர் புளூட்டார்க். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்பது பெரியோர் வாக்கு. மனத்தை சரியான திசையில் செலுத்துபவரே வெற்றிகளை சந்திப்பர். பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே என்றார் கவியரசர் கண்ணதாசன். எண்ணங்களின் உயரம்தான் மனத்தின் உயரம், மனத்தின் உயரம்தான் வாழ்வின் உயரம். சந்த பாடல்களும் சிந்து பாடல்களும் கொட்டி கிடக்கும் நம் தமிழில் எண்ணற்ற கருத்துக்கள் எழில் காட்சி தருகின்றன. தலைவர் இளங்குமரனார் எழுதிய ஒரு பாடல் நினைவுக்கு வருகிறது. அடியில் முட்கள் இருந்தாலும் அடித்து குத்தி கிழித்தாலும் செடியில் பூத்து அழகாக சிரிக்கும் ரோஜா மலரைப்பார். இடையில் கற்கள் கிடந்தாலும் எதிர்த்து முட்டி தடுத்தாலும் தடைகள் தாண்டி நடை போட்டு தாவி செல்லும் நதியைப்பார். வெடிகள் வைத்து பிளந்தாலும் வெட்டி கொத்தி சிதைத்தாலும் நெடிதாய் உறுதி குலையாமல் நிமிர்ந்து நிற்கும் மலையைப்பார். படிகள் தட்டி விழுந்தாலும் பலர் கைகொட்டி நகைத்தாலும் முடியும் என்று திடமாக முயன்று வெற்றி அடையப்பார். ஆம், உறுதியான எண்ணங்களே தடையில்லா முயற்சிகளை தரும். தடையில்லா முயற்சிகளே வளமான வெற்றிகளை தரும். அந்த வெற்றி பயணத்தை நாளும் தொடர்வோம், நம்பிக்கையாய் நடப்போம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் குடந்தை பாலு அவர்கள்.
3: நேரம் 6:14:21. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நீங்கள் கேட்கவிருப்பது தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் முதலாவதாக எஸ் ஜானகி அவர்களின் குரலில் பாடல்.

0: பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
1: தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் ஹாஜி ஈகிள் முகமது அவர்களின் குரலில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணித்திங்கள் 27 நாள் சனிக்கிழமை. நேரம் 6:35. உழவர்கள செய்திகள். இதில் முட்டை அமிலம் மீன் அமிலம் தயாரித்தல் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர்.

இந்த ஆத்தங்கார ஓரமா தென்னந்தோப்பு வச்சதுல ரொம்ப நல்லதா போச்சு. எவ்வளவு பசுமையா அழகா ஒசரமா வளர்ந்துருக்குது. அத்தி மரம் கூட அழகா இருக்கு.

0: கருத்துமுத்து, எப்பா கருத்துமுத்து,
1: யாரு காத்தமுத்தா? வாப்பா வாப்பா வாப்பா.
0: என்னப்பா பாட்டுலாம் பாடிக்கிட்டு இருக்க?
1: வயல்வெளிக்கு வந்தாலே ஒரு குஜாலம் தான் எனக்கு.
0: ஓஹோ, இயற்கை காட்சி.
1: ஆமா,
0: அப்படியே பறவைகள் பறக்கிறது.
1: ஆமா,
0: அப்புறம் ஏதாவது விலங்குகள் போறது. அப்புறம் வரப்பு ஓரத்துல ரோட்டு ஓரத்துல ஆம்பளை பொம்பளைங்க எல்லாம் போயிட்டு இருப்பாங்க, அதை பார்த்து ரசிக்கிறது.
1: என்னப்பா நீ, வயல்வெளியில தான் அழகா ரசிக்கிறேன் நானு. காத்தமுத்த, நேத்து தான் தென்னங்காய் பின்ன கடல இத உட்காருப்பா அப்படியே.
0: ஆ சரிப்பா சரிப்பா, உட்காரம்ப்பா. கருத்தமுத்த, ஏற்கனவே உனக்கு அமுத கரைசல் எப்படி தயார் பண்ணணும் அத நான் சொல்லியிருக்கேன்.
1: ஆமா, பஞ்சகாவியம் சொன்ன.
0: ஆமாப்பா, இன்னைக்கு உனக்கு நான் மூணு விஷயம் சொல்லிட்டு போறேன்பா.
1: அப்படியா, என்ன காத்தமுத்த?
0: ஒன்னு முட்டை அமிலம்.
1: முட்டை அமிலமா காத்தமுத்த? முட்டை ஆம்லெட் கேள்விப்பட்டிருக்கேன், ஆஃப் ஆயில் கேள்விப்பட்டிருக்கேன், நீனா புதுசா முட்டை அமிலம் சொல்ற?
0: ஏன்பா, முட்டை அமிலம் தயார் பண்ணோம்னா அது இயற்கையான ஒரு சத்தா நம்ம பயிர்களுக்கு அமைதுப்பா.
1: ஓஹோ,
0: இதுக்கு அஞ்சு முட்டை எடுத்துக்க.
1: சரி, என்னது கோழி முட்டையா காத்தமுத்த?
0: ஆமாப்பா, கோழி முட்டை ஒரு அஞ்சு எடுத்துக்க.
1: சரி, அஞ்சு கோழி இது அதுவே நிறைய முட்டை இடுது.
0: ஒரு பத்து பாஞ்சு எலுமிச்சம்பழம் எடுத்துக்க.
1: என் கூட பெரிய மரமே இருக்குது.
0: அப்புறம் ஒரு 250 கிராம் வெள்ளம்.
1: கரும்புலயும் வெள்ளம் காய்ச்சி நிறைய வெள்ளம் வச்சுக்கிறேன் வீட்டுல.
0: அப்புறம் என்னப்பா, உனக்கு முட்டையும் ஃப்ரீயாகி போச்சு, எலுமிச்சம்பழமும் ஃப்ரீயாகி போச்சு, வெள்ளமும் வச்சிருக்கிற.
1: ஆமாப்பா,
0: இப்ப நான் சொல்ற மாதிரி மட்டும் செய்.
1: சரி,
0: முட்டைய ஒரு ஜாடியில போட்டு அது முழுகிற மாதிரி இந்த எலுமிச்சம்பழத்தை எல்லாம் கட் பண்ணி நல்லா புழிஞ்சு விடு. சாறுல வந்து அப்படியே அந்த முட்டை எல்லாம் முழுகிற மாதிரி 10 நாள் வரைக்கும் அப்படியே மூடி வச்சிருப்பா. 10 நாளைக்கு அப்புறம் முட்டைய எடுத்து அதை உடைச்சி திரும்ப அதுலயே ஊத்திருக்கு.
1: ஓஹோ,
0: சரியா?
1: சரி,
0: இப்படி ஒரு கலவை தயார் பண்ணிட்ட. இதுல நீ ஏற்கனவே வெள்ளம் வச்சிருந்தீல,
1: ஆமா,
0: அதையும் சேர்த்து
1: சரி
0: இன்னொரு 10 நாளைக்கு அப்படியே வச்சிரு.
1: ஓஹோ,
0: நல்லா கலக்கி கலக்கி விட்டுக.
1: அது வந்து எலுமிச்சம்பழம் முட்டை வெள்ளம்.
0: ஆமா, இப்ப 10 நாள் கழிச்ச பிறகு அப்படியே வச்சு பாத்தீங்கன்னா அந்த கரைசல் வந்து உரமா தெளிக்கிறதுக்கு தயாராயிடும்பா.
1: ஓஹோ,
0: மீன் அமிலத்தை போல இதுவும் தாவரங்களுக்கு ஒரு சிறந்த ஊட்டச்சத்து. அப்புறம் தாவர வளர்ச்சியையும் இது அதிகப்படுத்துதான்.
1: விளைச்சல் அதிகமா வருமா காத்தமுத்த?
0: கட்டாயம்பா. ஆனா நீ இத பயன்படுத்தும் போது கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா பயன்படுத்தணும்.
1: அதுனா காத்தமுத்த, பார்த்து ஜாக்கிரதையா வர சொல்ற?
0: ஒண்ணு இல்ல கருத்தமுத்த, இந்த முட்டை அமிலத்தை பயன்படுத்தும் போது அதிகமா பயன்படுத்திட கூடாது, பயிர் கருகிடும்.
1: ஓஹோ,
0: அதனால 1 லிட்டர் தண்ணீர்ல 1 மில்லி இல்லனா 2 மில்லி,
1: சரி சரி,
0: அவ்வளவுதான். இப்படிதான் கலந்து நம்ம பயிர்களுக்கு இதை அடிக்கணும்.
1: ஓஹோ,
0: அப்பதான் பயிர்களுக்கு நல்ல சத்து கிடைக்கும், வளர்ச்சி ஊக்கியாவும் இருக்கும். அப்ப முட்டை அமிலம் தயார் பண்ணி நீ பயிர்களுக்கு பயன்படுத்துற.
1: ஆமா, இயற்கையான உணவு நம்ம சாப்பிடுறோம்.
0: இன்னொன்னு மீன் அமிலம் தயார் பண்றது.
1: காத்தமுத்த, நீ மீன் அமிலம்னு சொல்லிட்ட, நண்பன் வீட்டு தோட்டத்துக்கு போன, அவனும் மீன் அமிலம் தான் பண்றான். 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரே நாத்தம்பா, தாங்க முடியல.
0: கருத்தமுத்த, மீன் அமிலத்தை தயார் பண்ணும் போது மீனுடைய குடல் எல்லாம் இருக்குல்ல,
1: குடலா,
0: அதை பயன்படுத்த கூடாதுப்பா.
1: ஓஹோ,
0: அந்த குடலை பயன்படுத்தணும்னா நமக்கு என்னமோ நல்லது தரக்கூடிய அளவுல தான் அது இருக்கும்.
1: ஆமா,
0: ஏன்னா செடிகளுக்கு பாதுகாப்பு அளிக்கிறதுலயும் சத்தை குடுக்கறதுலயும் நமக்கு நல்ல விதத்துலதான் அது பயன்படுது. ஆனா நாத்தம் தாங்க முடியாது.
1: ஓ, அதானே.
0: அதனால குடலை வந்து நாம பயன்படுத்தாம அதை தூரம் எரிஞ்சிடணும்.
1: சரி சரி சரி,
0: இப்ப குடலை நீக்கி மீன்

0: மட்டும் இருக்கு இல்லையா, அதை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி போட்டு அது கூட தூள் வெள்ளம் அதை சேர்க்கணும்பா.
1: ஓஹோ,
0: அளவு பாத்தீங்கன்னா 1 கிலோ மீனுக்கு 1 கிலோ வெள்ளம். இந்த அளவுல ஒரு பரந்த வாய்ப்பகுதி கொண்ட ஒரு கண்ணாடி குடுவை அல்லது பிளாஸ்டிக் ஜாடி இதுல அதை போட்டு காற்று புகாதவாறு நல்லா இறுக்கமா மூடி வச்சிடணும்.
1: அப்படியா?
0: ஜாடிய குலுக்க குலுக்க அந்த கரைசல் நல்லா கரைஞ்சு அப்படியே எல்லாம் கலந்துரும்.
1: ஓஹோ,
0: தண்ணீர் சேர்த்தக்கூடாதுப்பா. 30 நாள் இதே மாதிரி வச்சிருந்தோம்னா அப்படியே நல்லா நொதிச்சு புடும்பா. நைலான் வலை கொண்டு அதை வடிகட்டினோம்னா, நம்ம 1 கிலோ மீன் 1 கிலோ வெள்ளம் போட்டோம் இல்லையா, 300 ல் இருந்து 500 மில்லி அளவுக்கு தேன் போன்ற ஒரு திரவம் கிடைக்கும்பா. இது தாவரங்களுக்கு சிறந்த ஊட்டச்சத்துப்பா.
1: ஓஹோ,
0: சரியா?
1: சரி காதமுத்து,
0: இது அருமையான ஒரு சத்துப்பா. நம்ம பயிர்களுக்கு நல்ல பூச்சி விரட்டி இது அடிச்ச உடனே எந்த பூச்சி நம்ம பயிர்களை வந்து அண்டாது.
1: இது எப்படி பயன்படுத்தணும் காதமுத்து? அடி சொல்றல, அது பக்கத்து குழிக்காரு ஸ்ப்ரேயர் வச்சு அடிக்கிறாரு, அது போல அடிக்கணுமா?
0: நீ ஸ்ப்ரேயர் வச்சு அடிக்கலாம்பா. முட்டாமிலத்துக்கு என்ன சொன்ன, 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டா 1 ml அல்லது 2 ml அப்படி சொன்னேன் இல்லையா.
1: ஆமா,
0: மீன் அமிலத்தை பொறுத்த அளவுக்கு 1 லிட்டர் தண்ணிக்கு 5 மில்லி. புரியுதா? இந்த மாதிரி நம்ம கலந்து அடிக்கணும்.
1: புரியுது புரியுது.
0: இந்த மாதிரி நம்ம சேர்த்து அடிச்சோம்னா பயிர் வந்து அமோகமா விளைச்சல் கொடுக்கும்பா. கருத்தமுத்த
1: சொல்லு கருத்தமுத்த,
0: இன்னொன்னு உனக்கு ஜீவாமிர்தத்தை பத்தி சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா எனக்கு திடீர்னு ஒரு வேலை இருக்கிறது இப்பதான் ஞாபகத்துக்கு வருது.
1: என்ன வேலைப்பா?
0: ஆமாப்பா, நான் டவுன் வரைக்கும் போகணும்பா.
1: சரி சரி சரி.
0: அங்க போயிட்டு வீட்டுக்கு கொய்யா பழம் வாங்கிட்டு வரலாம்னு இருக்கேன்.
1: கொய்யா பழமா? கொய்யா செம டேஸ்ட் பா. காதமுத்த, எந்தெந்த காலத்துலலாம் கொய்யா பழம் சாப்பிடலாம்? ஆனா எங்க அப்பா சொல்லிக்கிறாரு குளிர் காலத்துலலாம் சாப்பிடக்கூடாதுன்னு. நீ என்ன சொல்ற காதமுத்த?
0: எப்பா, குளிர்காலத்துல சாப்பிடறதுக்குன்னு சில பழம் இருக்குது. குளிர்காலத்துல ஆப்பிள் சாப்பிடலாம், ஆரஞ்சு சாப்பிடலாம், அப்புறம் அந்த கிவி பழம் அது சாப்பிடலாம், திராட்சை பழம் சாப்பிடலாம், அப்புறம் கொய்யா சாப்பிடலாம்பா.
1: அடேப்பா!
0: ஆமாப்பா, கொய்யா நம்ம ஊர்லயே விளையுது, நம்ம நாட்டு பழம். அதுல அந்த சிவப்பு பழம் இருக்கு பாருப்பா, அது சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லதுப்பா.
1: காதமுத்து, நீ சொல்ற மாதிரி ஆப்பிள் ஆரஞ்சு இதெல்லாம் விலை அதிகமாகுதுப்பா.
0: ஆமா,
1: கொய்யா பழம் நம்ம வீட்டு சைடு அங்க கிடைக்குது.
0: ஆமாப்பா, கொய்யா பழம் குளிர்கால சீசன்ல கட்டாயம் சாப்பிடணும்பா. ஏன்னா உடல் கொஞ்சம் வறட்சி மாதிரி இருக்கும், இப்ப நம்மளுடைய தோல் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும்.
1: ஆமா,
0: அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாம் இந்த கொய்யா பழம் ரொம்ப நல்லதுப்பா. எலும்புலாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும்பா. ஏன்னா சில பேர் குளிர்காலத்துல எலும்பெல்லாம் வலிக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. குய்யா பழத்தை அடிக்கடி சாப்பிடுற ஆள்ல நான் ஒருத்தன்.
1: பார்த்தாலே தெரியுதுப்பா, ஆளும் வாட்டஞ்சாட்டமா தான் இருக்கிறேன்.
0: எப்பா, நீனும் அதே மாதிரி சாப்பிடு.
1: சரி சரி சரி.
0: இன்ன மாதிரி நீனும் வாட்டஞ்சாட்டமா ஆயிடலாம்.
1: அப்ப நிறைய சாப்பிடுறேன் நானு.
0: சரி கருத்தமுத்த,
1: சரி
0: நான் டவுனுக்கு போய் குய்யா பழம் வாங்கிட்டு வரேன்.
1: சரி,
0: மதியானம் வீட்டு பக்கம் அப்பா உனக்கு 2 தரேன்.
1: கருத்தமுத்த, சிகப்பா இருக்குமே நாட்டு கொய்யா, அதை கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருப்பா.
0: எப்பா, அதான் நான் வாங்கணும்னே போயிட்டு இருக்கேன்பா.
1: சரி சரி சரி,
0: கட்டாயம் வாங்கிட்டு வரேன். நீ மதியானம் நம்ம வீட்டு பக்கம் வந்துரு.
1: சரி
0: சரி காதமுத்து, நான் கிளம்புறேன்.
1: சரி காதமுத்து, பார்த்து போயிட்டு வா.
2: உழவர்களுக்கான செய்திகளில் முட்டை அமிலம் மீன் அமிலம் தயாரித்தல் குறித்து காதமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காதமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார்.

0: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டத்தில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் ஆலையின் இரண்டாம் கட்ட விரிவாக்கத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய்

0: நேற்று அடிக்கல் நாட்டினார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் ஆக்லாந்தில் இன்று காலை பேச்சுகள் நடத்தியபோது அவர் இதனை தெரிவித்தார். கடந்த ஏப்ரல் மாதம் புதுதில்லியில் கையெழுத்தான வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்பு உறவுகளுக்கு இடையே புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த ஒப்பந்தத்தின்படி இந்தியாவில் இருந்து நியூசிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்படும் அனைத்து பொருட்கள் மீதும் 100% வரி சலுகை அளிக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். அதேபோன்று நியூசிலாந்திலிருந்து இந்தியாவிற்குள் இறக்குமதியாகும் பொருட்கள் மீது வரிவிலக்கு குறைக்கப்பட்டுள்ளது என்றும் திரு மோடி தெரிவித்தார். அடுத்த 15 ஆண்டுகளில் 20 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது என்றும் திரு பிரதமர் கூறினார். முன்னதாக ஆக்லாந்தில் அந்நாட்டின் அரசு இல்லத்திற்கு இன்று காலை வருகை தந்த பிரதமருக்கு அணிவகுப்புடன் கூடிய மரியாதை அளிக்கப்பட்டது. கடந்த 2 ஆண்டுகளில் இந்தியா நியூசிலாந்து இடையே வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு துறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. பிரதமர் இன்று நியூசிலாந்தின் வர்த்தக மற்றும் விளையாட்டு பிரமுகர்களுடன் கலந்துரையாடவுள்ளார். இரு நாடுகளின் மக்களிடையே நிலவும் வலுவான உறவை வெளிப்படுத்தும் விதமாக இந்திய வம்சாவளியினரின் பிரம்மாண்ட கூட்டத்தில் பிரதமர் திரு மோடி இன்று உரையாற்றவுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினத்தில் இந்திய கடற்படை வீரர்களிடையே நேற்று உரையாற்றிய அவர் இந்திய பெருங்கடல் உலகில் முக்கியமான பகுதிகளில் ஒன்று என்று கூறினார். இந்தியாவின் வர்த்தகத்தில் 90% அதிகமானவை கடல் வழியாகவே நடைபெறுகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு, சிறப்பு பொருளாதார மண்டலம் மற்றும் இந்திய பெருங்கடலில் உள்ள தீவு பகுதிகள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் கடல்சார் பாதுகாப்புக்கும் முக்கியமானவை என்று அவர் குறிப்பிட்டார். உலகில் புவிசார் அரசியல் மற்றும் போட்டி அதிகரித்துள்ள நிலையில் இந்திய கடல் எல்லைகளை பாதுகாத்து நாட்டின் வளத்தை கட்டி காப்பதில் கடற்படை பெரும் பங்காற்றி வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். கரூர் மாவட்டத்தில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் ஆலையின் 2ஆம் கட்ட விரிவாக்கத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் நேற்று அடிக்கல் நாட்டினார். 850 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ள இந்த திட்டத்தால் 6750 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. உலகளாவிய காலணி உற்பத்தி துறையில் தமிழகத்தின் நிலை மேலும் வலுப்படுவதோடு கரூர் மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சி அதிகரித்து பெருமளவிலான வேலைவாய்ப்பும் ஏற்றுமதியும் பெருகும் என்றும் அரசு கூறியுள்ளது. மகளிருக்கு அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் இத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை உத்தரவாதமில்லாத கடன் வழங்குவது குறித்து தமிழக அரசு விரைந்து முடிவெடுக்கும் என்று மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். ராமநாதபுரம் அடுத்துள்ள லாந்தை பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நேற்று நடைபெற்ற தொழில் கண்காட்சியை திறந்து வைத்து பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். விரைவில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படவுள்ள பட்ஜெட்டில் பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் தொழில் முனைவோர் மற்றும் மாணவர்கள் தொடங்கியுள்ள 5 புத்தொழில் நிறுவனங்களை அமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை கூடுதல் செயலாளர் திரு ஆதிஷ்குமார் சிங், மாவட்ட ஆட்சியர் திரு சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி அருகேயுள்ள கல்வராயன் மலையில் தாழ்தெய்வனூர் கிராமத்தில் நேற்று பழங்குடியின மக்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை அமைச்சர் கேட்டறிந்தார். அவர்கள் வழங்கிய மனுவை பெற்றுக்கொண்ட அமைச்சர் இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அப்போது செய்தியாளர்களிடம்

0: பேசிய அமைச்சர், மலைவாழ் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறினார். கரூரில் முதலமைச்சர் திரு விஜய் கலந்து கொண்ட நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பை வகுப்பறையில் மாணவர்களை காண செய்து கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியரை பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவுறுத்தலின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கரூர் மாவட்ட பள்ளிக்கல்வித்துறை அதிகாரி திருமதி மல்லிகா தெரிவித்துள்ளார். அந்த தலைமை ஆசிரியர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், நேற்று முன்தினம் பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்ட சுற்றறிக்கையை மீறும் வகையில் நடந்து கொண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 6.55 ரூபாய்களாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முட்டை விற்பனை வரலாற்றில் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச கொள்முதல் விலை இது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாமக்கல் மண்டலத்தில் 1000க்கும் மேற்பட்ட கோழிப்பண்ணைகள் உள்ளன. மொத்தமாக 8 கோடி முட்டை கோழிகள் வளர்க்கப்பட்டு அவற்றிலிருந்து தினந்தோறும் 7 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அவை தமிழ்நாடு அரசின் சத்துணவு திட்டத்திற்கு வாரந்தோறும் 2.5 கோடி முட்டைகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. மேலும் கேரளா உள்ளிட்ட வெளிமாநிலங்களுக்கும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் விற்பனைக்காக நாள்தோறும் முட்டைகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. முட்டைக்கான பண்ணை கொள்முதல் விலையை தினந்தோறும் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவின் நாமக்கல் மண்டலம் நிர்ணயம் செய்கிறது. நேற்று மாலை நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்த்தப்பட்டு 6.55 ரூபாய்களாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை வரலாற்றில் அதிகபட்சமாக 6.55 ரூபாய்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. முட்டையின் விற்பனை அதிகரிப்பு, மூலப்பொருட்களின் விலை உயர்வு ஆகிய காரணங்களால் முட்டை விலை தொடர்ந்து ஏறுமுகத்தில் உள்ளதாக கோழி பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: இருவரி செய்திகள். காசாவின் வடக்கு பகுதியில் இஸ்ரேல் நேற்று நடத்திய வான் தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். மியான்மரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.1 பதிவானது. மும்பை பாண்ட்ரா மேற்கு பகுதியின் வணிக வளாகத்துடன் கூடிய குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்டுள்ள தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். இமாச்சல பிரதேசத்தில் 140 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க பான்டோனி கோட்டையில் டிஜிட்டல் அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் தனிப்பட்டா வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற நில அளவையரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள கண்டிப்புதூர் பகுதியில் இடித்தாக்கி விசைத்தறி கூடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. சேலம் மேட்டூரில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் நேற்று நோயாளிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கைகளை கேட்டறிந்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் நேற்று ஆய்வு செய்தார். சென்னை ஆர் கே நகர் பகுதியில் வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனைக்காக வைத்திருந்த 3 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்து 1200 மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கொல்லத்தில் இருந்து சென்னை செல்லக்கூடிய விரைவு ரயில் தென்காசி மாவட்டம் பாம்புக்கோவில் சந்தை ரயில் நிலையத்தில் இருந்து இன்று முதல் நின்று செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் திடக்கழிவுகளை தரம் பிரித்து ஒப்படைக்க பொதுமக்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. லண்டனில் நேற்று தொடங்கிய இந்த போட்டியில் ஆட்ட நேர இறுதியில் இங்கிலாந்து 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்திருந்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டத்தில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் ஆலையின் 2ம் கட்ட விரிவாக்கத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் நேற்று அடிக்கல் நாட்டினார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 6:55.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் உணவு சங்கிலிகள் மற்றும் உணவு வலையின் பங்கு. வழங்குபவர் வி கண்ணன் அவர்கள்.
4: வணக்கம் நேயர்களே, நமது தினசரி வாழ்க்கையில் மிக சாதாரண

0: மூலமாக நாம் கடந்து போகும் சில செயல்கள்தான் இந்த உணவு சங்கிலியை உருவாக்குகின்றன. மண்ணில் விளையும் செடிகள் தமது உணவை தாமே தயாரித்துக் கொள்ளுகின்றன. பள்ளி நாட்களில் படித்த ஒளிச்சேர்க்கை என்பது பற்றி லேசாக நினைவு கூறுவோம். மண்ணில் உள்ள ஊட்டச்சத்துகளிலிருந்தும் சூரிய ஒளியிலிருந்தும் கார்பன் டை ஆக்சைடிலிருந்தும் செடிகள் தமது உணவை தாமே தயாரித்துக் கொள்ளுகின்றன. இவ்வாறு தம் உணவை தாமே தயாரித்துக் கொள்ளும் புற்செடிகள் முயல்களுக்கு உணவாகின்றன. செடிகளை உண்ணும் முயல்கள் நரிகளுக்கு உணவாகின்றன. நரிகள் இறக்கும் போது அவைகளின் உடல்களில் பாக்டீரியாக்கள் செயல்பட்டு அவ்வுடல்களை மண்ணில் ஊட்டச்சத்துகளாக மாற்றிவிடுகின்றன. அந்த ஊட்டச்சத்துகள் மீண்டும் செடிகளுக்கு உணவாகின்றன. இது ஒரு உணவு சங்கிலி. இப்போது வேறு ஒரு சூழ்நிலையை பார்ப்போம். புற்செடிகளை முயல்கள் மட்டும் தின்பதில்லை, வேறு பல விலங்குகளும் உண்ணுகின்றன. அதுபோல் முயல்களும் புல்லை மட்டும் உண்ணுவதில்லை, நரிகளும் முயல்களை மட்டும் உண்ணுவதில்லை. இவ்வாறு உருவாகும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்ட வெவ்வேறு உணவு சங்கிலிகளை உள்ளடக்கியதுதான் உணவு விலை. இப்போது மீண்டும் பள்ளி நாட்களுக்கு செல்வோம். தமக்கு தாமே உணவை தயாரித்துக் கொள்ளும் செடிகள் மற்றும் நுண்ணுயிரிகள் தன்னூட்ட உயிரிகள் என்று அழைக்கப்படுகின்றன. அவற்றை உண்ணும் சிறு விலங்குகள் தாவர உண்ணிகள் ஆகும். சிறு விலங்குகளை உண்ணும் பெரிய விலங்குகள் மாமிச உண்ணிகள் ஆகும். தாவரங்கள் மற்றும் சிறு விலங்குகளை உண்பவை அனைத்து உண்ணிகள் ஆகும். இனி உணவு சங்கிலியின் படிநிலைகளை பார்ப்போம். ஓர் உணவு சங்கிலி தயாரிப்பாளர்கள், நுகர்வோர்கள் மற்றும் சிதைப்போர்கள் என்ற மூன்று படிநிலைகளை கொண்டிருக்கும். தன்னூட்ட உயிரிகள் இந்த படிநிலைகளில் தயாரிப்பாளர்கள் என்ற நிலையில் பொருந்தும். இங்கு நாம் கவனிக்க வேண்டியது, தன்னூட்ட உயிர்கள் என்பவை தாவரங்கள் மட்டுமல்ல, பாசி, பாசியின் பெரிய வடிவான கடல் பூண்டு போன்றவையும் தன்னூட்ட உயிரிகள்தான். அதை போலவே கடல்களில் காணப்படும் ஃபைட்டோ பிளாங்டைன் என்ற நுண்ணுயிரியும் தன்னூட்ட உயிரிதான். இந்த உயிரினங்களை உணவு சங்கிலியில் பொருத்தி பார்க்கும்போது உணவு சங்கிலியின் தயாரிப்பாளர்கள் என்ற படிநிலையில் தன்னுயிரிகள் வருகின்றன. நுகர்வோர்கள் என்ற அடுத்த படிநிலையில் தாவர உண்ணிகள், அனைத்து உண்ணிகள் மற்றும் மாமிச உண்ணிகள் வருகின்றன. இந்த நுகர்வோர்கள் என்ற படிநிலையிலேயே முதல் நிலை, இரண்டாம் நிலை போன்ற கண்ணிகள் உள்ளன. உதாரணமாக, தாவரங்களை உண்ணும் வெட்டுக்கிளியை எலியும், எலியை பாம்பும், பாம்பை கழுகும் உண்ணுகின்றன. இவை அனைத்துமே நுகர்வோர்கள் என்ற படிநிலையில் உள்ள அடுத்தடுத்த கண்ணிகள். இறுதியாக சிதைப்பான்கள் என்ற படிநிலையில் மட்குண்ணிகளும் நுண்ணுயிரிகளும் வருகின்றன. உதாரணமாக, வனப்பகுதியில் வேட்டையாடப்பட்ட விலங்கின் எஞ்சிய பகுதியை வல்லூறுகளும் கழுதை புலிகளும் நுண்ணுயிர்களும் உண்ணுகின்றன.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் உணவு சங்கிலிகள் மற்றும் உணவு வலையின் பங்கு. வழங்கியவர் வி. கண்ணன் அவர்கள்.

0: நேர்களை தொடர்வது 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நளினி. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பீகாரின் கயா நகருக்கு ஒருநாள் பயணமாக செல்கிறார். இந்த பயணத்தின்போது கயாவில் உள்ள பீகார் பொது நிர்வாகம் மற்றும் ஊரக மேம்பாட்டு நிறுவனத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான பயிற்சி திட்டத்தின் தொடக்க விழாவில் உரையாற்ற உள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆக்லாந்தில் நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் தூதுக்குழு அளவிலான பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறார். கடந்த 2 ஆண்டுகளில் வர்த்தகம், வணிகம் மற்றும் பாதுகாப்பு ஆகிய துறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கண்டுள்ள இருதரப்பு உறவுகளின் அனைத்து அம்சங்களையும் தலைவர்கள் ஆய்வு செய்கின்றனர். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நேற்று

0: மஸ்கட்டில் ஓமன் நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பாதர் பின் ஹமத் அல் புசைதியை சந்தித்து இருநாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பின் பல்வேறு அம்சங்கள் குறித்து கலந்துரையாடினார். வர்த்தகம், முதலீடுகள், தொழில்நுட்பம், சைபர் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகிய துறைகளில் பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக டாக்டர் ஜெய்சங்கர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா மற்றும் மேகாலய முதலமைச்சர் திரு கான்ராட் சக்மா ஆகியோர் தலைநகர் டெல்லியில் உள்ள டெல்லி ஹாட் வளாகத்தில் மேகாலய அன்னாசி திருவிழா 2026 நான்காவது பதிப்பை நேற்று தொடக்கி வைத்தனர். புதுச்சேரியில் செயற்கை நுண்ணறிவு மூலம் போலி செய்திகளை கண்டறிதல் என்ற தலைப்பில் நேற்று நடைபெற்ற பயிலரங்கை சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் தொடக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், பத்திரிகையாளர்களில் ஒரு சிலர் செய்திகளை தவறாக வெளியிட்ட பின்னர் அந்த தவறுக்கு மறுப்பு செய்தி தெரிவிப்பதில்லை என்றும், பத்திரிகையாளர்கள் நாட்டின் மிக முக்கியமானவர்கள் என்றும், உண்மையான செய்திகளை அவர்கள் பதிவு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் மைதானத்தில் நேற்றிரவு நடைபெற்ற பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் இரண்டாவது காலிறுதி ஆட்டத்தில் பெல்ஜியம் அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி ஸ்பெயின் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
1: நேரம் 7:02. புதுவை புதுமை.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: மீண்டும் ஒரு சனிக்கிழமை காலையில நினைவலைகள் நிகழ்ச்சியில நேயர்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கு என்னோட கூட தன்னுடைய மறக்க முடியாத நினைவுகளை ஷேர் பண்றது யாருன்னா பொன்னியம்மன் மேடு வண்ணே கணேசன். வணக்கம் சார், சொல்லுங்க.
4: பள்ளிக்கூடம் படிக்க சொல்ல நான் வந்து அந்த பரீட்சை முடிஞ்சிருச்சு. பரீட்சை முடிஞ்ச மத்தியானம் வர ஸ்கூலுக்கு வர சொன்னாங்க. சரி, நான் வந்து சரி மத்தியானம் எதுக்காக வரணும்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு போயிட்டு இருந்தேன். போயிட்டு அதுக்குள்ள என்ன பண்ணாங்க, ஒரு மாணவர் இட்டுனு வந்துட்டு ஸ்கூல்ல வேலைக்கு வர இது பள்ளிக்கு வரல சொல்லி கேட்டாங்க. அப்புறம் நான் சாயந்தரம் 6 மணிக்கு வீட்டுக்கு போக சொல்ல அம்மா ரெடியா எங்கடா போனேன்னு கேட்டாங்க. இது மாதிரி ஸ்கூல் தானா, ஏன்டா அப்படி போய் சொல்லி நல்ல சரியான அடி உத அந்த அந்த பள்ளி பருவத்தை என்னால மறக்கவே முடியாது மேடம்.
5: அதான் முதல் முறையா வாங்கின அடியா?
4: முதல் முறை இல்ல, அதான் ஃபர்ஸ்ட் எங்க அம்மா செல்லம் தான் நானு. ஆனா முதல் முறையா அன்னைக்கு ஸ்கூலுக்கு விட்டுட்டு சினிமாவுக்கு போனேன்னு சொல்லிட்டு சரியான அடி. அந்த பள்ளி பருவத்துல அந்த 8வது வகுப்பு மறக்க முடியாது, அந்த உதவாங்க மறக்க முடியாது மேடம்.
5: சரி, அப்படி என்ன ஒரு ஆர்வமா ஒரு படம் போய் பாத்தீங்க, என்ன படம் அது?
4: அது எந்த நட்சத்திர படம்? தனிப்பிறவின்னு. தனிப்பிறவி எனக்கு இந்த ரசிகர் அது போயிட்டு வந்தேன் நானு.
5: யாரோட போனீங்க?
4: நான் தனியா தான் போனேன். நான் யாரும் இட்டு இட்டு சொல்லி போட்டு கொடுத்துருவாங்கன்ட்டு நான் தனியா தான் போனேன். அப்போ டிக்கெட் எல்லாம் 50 பைசா தான் மேடம். அதனால எனக்கு வீட்டுக்கு வந்து வீட்டுல டெய்லி ஒரு 10 காசு கொடுப்பாங்க செலவு பண்ணோம், அதை சேர்த்து வச்சு அன்னைக்கு போயிட்டு வந்துட்டேன் நானு.
5: பரவாயில்லையே, தனியா போயிட்டு வந்திருக்கீங்க?
4: தனியா, ஆமா. முதல்ல நான் எங்க அம்மா அப்பா இல்லாதனால தனியா பார்த்த உதவாங்கன படம் தனிப்பிறவி. அந்த படத்தையும் மறக்க முடியாது, 8வது கிளாஸையும் மறக்க முடியாது மேடம்.
5: ஓ சரி, உங்களை பற்றி அறிமுகம் பண்ணுங்களேன், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க?
4: நான் வந்து +2 தான் மேடம் படிச்சிருக்கேன் நானு. ஆனா வந்து வீட்டுல கொஞ்சம் வறுமை காரணமா படிக்க வைக்கல. என்ன SLC முடிச்ச உடனே என்ன ஒரு வேலைக்கு அனுப்பிச்சிட்டாங்க, எல்லா வேலையும் கத்துக்கிட்டு. அதனால வந்து நான் எல்லா வேலையும் கத்துக்கிறேன் மேடம். இது இன்ஜினியரிங் வேலையில இருந்து போஸ்ட் ஆபீஸ், இது பிரிண்டிங், கம்போசிங் பண்றது, பைண்ட் பண்றது, இது அலுமினிய பாத்திரம், இது ஸ்டீல் சாரா பிடிக்குது. அதுல இருந்து எல்லாத்துலயும் ஒரு 6 மாசம் 6 மாசம் 3 வருஷம் அந்த அனுபவம் வேலைக்கு போனது மறக்க முடியாது. இது கவர்மெண்ட் வேலை தான் ரொம்ப இஷ்டம் எனக்கு. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், எத்தனையோ இன்டர்வியூ போயிட்டிருந்தேன் மேடம். ஒரு 30 இன்டர்வியூ போயிட்டு எல்லா இன்டர்வியூலையும் எல்லாத்துலயும் வந்து இல்லை கிடைக்கல. கடைசியில எங்க அப்பா ரிட்டையர் ஆனாரு, அந்த வேலையில அந்த ரயில்வேல கொடுத்தாங்க, அந்த வேலையை நான் செஞ்சிடறாங்க. செஞ்சு முடிச்சு ரிட்டையர் ஆயிட்டேன் மேடம். இப்போ பென்ஷன் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி சின்ன வயசுல வந்து நான் வந்து ஒரு வானொலியில ஆர்ஜே ஆகணும், அதுக்கு அடுத்தது ஒரு பத்திரிகை நிருபர் ஆகணும், இல்லனா ஒரு எழுத்தாளர் ஆகணும் சொல்லிட்டு பயங்கர ஆசை எனக்கு. அந்த அந்த பத்திரிகை இல்ல எழுத்துல வந்து பயங்கர ஆசை. அதனால எவ்வளவு ட்ரை பண்ண, அதனால பத்திரிகை நான் பயங்கரமா எழுதுவேன், படிப்பேன், நல்லா பத்திரிகை. ஒரு வாட்டி அந்த ஒரு பத்திரிகை எல்லாம் ஒரே ஒரு கேள்வி பதிலும் வாசர் கடிதமோ ஜோக்ஸ் இடம்

0: போடுறதுக்கு 3 மாசம் ஆகும். ஒரு நாளைக்கு 10 லெட்டர் போடுவேன், எல்லாமே இப்போ வராது. அதுக்கப்புறம் ஒரு ஆசிரியர் போய் பார்த்ததுக்கு, நீங்க முன்ன முயற்சி பண்ணுங்க கிடைக்கிறாங்க. கடைசியில ஒரு 30 வருஷம் நினைக்க 85 தான் வந்து முதல் முதல்ல ஒரு பத்திரிகை, பொம்மை இந்த பத்திரிகை எழுதுல வாசல் கடையில வந்தது. அப்புறம் பத்திரிகை ஆர்வம், அதான் எழுத்தாளர் ஆகணும்னு ஆசை. அதனால வந்து எல்லா பத்திரிகையும் வாங்குவேன். அப்போ அந்த காலத்துல 80-85 எல்லாம் வந்து அவங்க ஒரு மாசத்துக்கு 50 பத்திரிகை வரும். எல்லா எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா எல்லா பத்திரிகையும் என் பேர் வரணும், வண்ணை கணேசன்ற பேர் எல்லா பத்திரிகையும் வரணும். அதனால வந்து வேலையை முடிச்சுட்டு எனக்கு ஃபுல்லா வெளியே சுத்துறதோ எதுவும் கிடையாது. காலையில 6 மணிக்கு வேலைக்கு போனா 4 மணிக்கு ஒரு மேடம் வந்து உட்கார்ந்து எழுதினா எல்லா பத்திரிகையும் எழுதுவேன். அந்த நினைச்சது போலே கரெக்டா 2 வருஷத்துல ரொம்ப பிரபலமா எல்லா பத்திரிகையும் என் பேர் வர ஆரம்பிச்சது. வாசல் கடிதத்திலிருந்து கேள்வி பதில், ஜோக்கு, கட்டுரை, பார்ட் டைமா கூப்பிட்டாங்க. சினிமா பத்திரிகை ஒரு பத்திரிகை, அவரு இப்போ இவரு சித்ராலட்சுமி ஒருத்தருக்காரா இருக்கும், அவர் ஒரு பத்திரிகை நடத்தினாரு. அவரு இப்ப நிறைய லெட்டர் எழுதுறீங்க வந்துருப்பானாரு, சரி நான் வந்து சொல்லிட்டு இப்பத்தனை எல்லா நடிகை நடிகளும் பேட்டி எடுத்து நான் பத்திரிகை போட ஆரம்பிச்சார். அவரு எப்படி ஒரு 50-60 நடிகர் பேட்டி எடுத்து ஒரு பத்திரிகை உறுதுகளை எல்லாம், அரசியல் ஆகட்டும், சமூகம் ஆகட்டும், குடும்ப பத்திரிகை ஆகட்டும், எல்லா பத்திரிகையிலும் இப்போ என் பேர் வராது. இதே கிடையாது. பொன்னியன் மட்டும் வண்ணை கணேசன் ஒரு படம் இருக்கும், ஒருவான் வடிவேலன் ஒரு படம். அந்த படத்தை பார்த்துட்டு ஒரு விமர்சனம் சொன்னாங்க. அந்த படத்தை ஃபுல்லா பார்த்துட்டு இது என்ன பண்ணனா ஒரு ஒரு கருத்து ஒன்று எழுதணும் உங்களுக்கு. இவர் என்ன பண்ணாரு, இது தலைமுடிய வந்து கடவுளுக்கு கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டாரு இவர், விஜயகுமார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, மலேசியா கோயில போயிட்டு திடீர்னு ஒரு சண்டை நடந்ததுல அந்த முடி வந்து நெருப்புல தீஞ்சு போயிடும். அப்போ பொண்டாட்டி கேட்கும், நீங்க முடி கொடுக்க மாட்டேன் சொன்னீங்களே, இந்த மாதிரி வந்து என்ன. அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பொம்மையில வந்து எனக்கு கருத்து அந்த படம் தான். அந்த அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன் மேடம். இதுவரைக்கும் எனக்கு 50,000 படைப்பு வந்தது மேடம், அப்படியே அடிக்க வச்சுக்கிறேன். 82 இருந்து இந்த 26 வரைக்கும் என்னுடைய படைப்புகள் அப்படியே ஒவ்வொரு கட் பண்ணி கட் பண்ணி பைன் பண்ணி எப்படி 50,000 கிட்ட வந்துருக்கு. எனக்கு 2 கண்ணு, ஒரு கண்ணு வந்து நேயர், ஒரு கண்ணு வந்து புத்தகம். அதனால வானொலி, எல்லா வானொலியும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம். அதே மாதிரி நம்ம யூத் பாரதி இருக்குது மேடம், அதுல எல்லா நிகழ்ச்சியில அப்பத்திலிருந்தே பங்கு பெற்று இருக்கேன் நான். இப்போ ஒரே ஒரு பாட்டு பாட்டு ஒன்று கேட்டேன், ரசிகர் கேட்கணும், எல்லாத்தையும் நான் இது பண்ணி இது கூப்பிட்டு நான் இது பண்ணிக்கிறேன். எனக்கு சமீபத்துல தான் ஒரு 6 மாசம் இல்லை 1 வருஷம் நினைக்கிறேன், காரைக்கால் அண்ட் பாண்டிச்சேரி ரெண்டுத்தையும் இப்போ பாட்டுலாம் கேட்டுக்கிறேன். இப்போ நான் நேரு இப்போ நீங்கள் கேட்டவை அதெல்லாம் இது அனுப்பிச்சுக்கிறேன் நான்.
1: ஒரு
0: சந்தோஷம் மேடம், நல்ல கருத்துக்கள் உடைய பாட்டு. இந்த பாட்டு
1: வேற ஏதாவது உங்களுக்கு
0: வேற ஒண்ணு, கல்யாணம் ஆயிடுச்சு மேடம். அப்போ கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தது, அந்த குழந்தை பிறந்தவொடனே பேர் வைக்கிறதுக்கு எங்க அம்மாக்கும் அப்பாக்கும் பயங்கர இதுவாயிடுச்சு. ஒருத்தர் சாமி பேர்ல வைக்கிறேன், ஜாதக பேர்ல வைக்கிறேன். சரி எங்க என் ஒய்ஃபும் அது மாதிரி சொன்னாங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. எனக்கு நான் என்ன பண்ண, அப்போ ஜெய்சங்கர் ரசிகர், அப்போ நடிகர் ஜெய்சங்கர், அவர்கிட்ட பேசிக்கிறேன், கூட்ட இது ஷூட்டிங் எல்லாம் போயிருக்கிறேன், அவர் பயங்கர ரசிகர். அதனால என்ன பண்ண, என் பையனுக்கு வந்து விஜய்சங்கர் பேர் வச்சிட்டேன்.
1: விஜய்சங்கர்,
0: ஆமா அவர் ஜெய்சங்கர், என் பையன் விஜய்சங்கர். அது ஞாபகமா வச்சேன் நான் அவருக்கு. மேடம் பொண்ணு பிறந்தது, அதே மாதிரி பிரபல நாவலாசிரியர் லட்சுமி தான் தெரியும், லட்சுமி அவருடைய வாசகர் நானு, எல்லா கதையும் படிப்பேன் நானு. அவங்க ஒரு கேரக்டர் வந்து சுகன்யான்ற பேரை கதை எழுதினாங்க, அத ஞாபகமா இன்னொரு பொண்ணுக்கு சுகன்யான்னு பேர் வச்சிட்டேன் நானு.
1: உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க மொத்தம்?
0: ஒரே ஒரு பையன் ஒரு பொண்ணு மேடம், ரெண்டே பேர் தான்.
1: சரி, மகிழ்ச்சி.
0: அதுக்கு முன்னே ஜெய்சங்கர் பழக்கம், காலேஜ் ரோட்ல அவர் வீட்டுக்கு போவேன், அவர் வந்து ஒரு ரசிகனா பார்க்க மாட்டாரு, தோல்மில கை பொண்ணு சோசியலா பேசுவாரு. அவரு பல தடவை ஷூட்டிங் போய்க்கிறேன், அவர் இறப்பு கூட நான் போயிட்டு வந்தேன் மேடம் காலேஜ் ரோட்ல.
1: பிடிச்ச பாடல்
0: உன்னை அறிந்தால், உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தாள்.

0: மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நினைவலைகள் நிகழ்ச்சியில. நன்றி, வணக்கம்.
1: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம்.

0: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். உலக அமைதி மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு இந்தியாவும் நியூசிலாந்தும் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு

ராம்மேக்வால் தெரிவித்தார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலக அமைதி மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு இந்தியாவும் நியூசிலாந்தும் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆக்லாந்தில் நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் இன்று காலை பிரதிநிதிகள் மட்டத்திலான பேச்சுக்களின்போது இதனை அவர் தெரிவித்தார். இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் கடல் மார்க்கமாக இரு நாடுகளுக்கு இடையே உள்ள நெருக்கமான ஒத்துழைப்பு காரணமாக இரு நாடுகளும் இயல்பான நட்பு நாடாக உள்ளன என்று கூறினார். இரு நாடுகளுக்கு இடையே

0: இதில் நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் இன்று காலை பிரதிநிதிகள் மட்டத்திலான பேச்சுக்களின்போது இதனை அவர் தெரிவித்தார். இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் கடல் மார்க்கமாக இரு நாடுகளுக்கு இடையே உள்ள நெருக்கமான ஒத்துழைப்பு காரணமாக இரு நாடுகளும் இயல்பான நட்பு நாடாக உள்ளன என்று கூறினார். இரு நாடுகளுக்கு இடையே அதிகரித்து வரும் வர்த்தகம் எதிர்காலத்திற்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் உள்ளது என்றும் திரு மோடி கூறினார். கடந்த ஆண்டு ஹோலி பண்டிகையின் போது நியூசிலாந்து பிரதமர் இந்தியாவுக்கு வருகை தந்ததை குறிப்பிட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஹோலியின் வண்ணங்களைப் போல அவரது வருகை இரு நாடுகளின் உறவிலும் புதிய எழுச்சியை உருவாக்கியது என்று கூறினார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன் பேசுகையில், கடந்த 40 ஆண்டுகளில் இந்திய பிரதமர் ஒருவர் நியூசிலாந்து வருகை தருவது சிறப்பானது என்று கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பயணம் வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார். இரு நாடுகளுக்கிடையே மக்களுக்கு இடையிலான தொடர்புகள் கடந்த சில ஆண்டுகளாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நேற்று புதுதில்லியில் மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவாலுடன் துறைமுகங்களின் பாதுகாப்பு ஏற்பாடு குறித்து ஆய்வு செய்தபோது இதை அவர் தெரிவித்தார். துறைமுக பாதுகாப்பிற்காக உரிமம் பெற்ற தனியார் பாதுகாப்பு முகவர்களிடம் மட்டுமே பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டும் என்றும், மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரால் பயிற்சி பெற்ற பணியாளர்கள் மட்டுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். துறைமுக பாதுகாப்பு பயிற்சி நிறுவனத்தில் தற்போதுள்ள உள்கட்டமைப்பு வசதிகளை பயன்படுத்தி மேம்படுத்தப்பட்ட பயிற்சியை விரைவில் தொடங்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா அறிவுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கும் கலாச்சார பாதுகாப்பிற்கும் பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்தார். புதுதில்லியில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் நேற்று உரையாற்றிய அவர், அறிவியல் மற்றும் சமூகம் இணைந்து வளர்ந்து வரும் இன்றைய சூழலில் செயற்கை நுண்ணறிவை ஒரு சவாலாக பார்க்காமல் அதை வாய்ப்பாக மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் இந்தியாவின் பாரம்பரிய கலாச்சாரத்திற்கும் தேசிய முன்னுரிமைகளுக்கும் ஏற்ப அமைய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த விழாவில் பேசிய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர், தொழில்நுட்பங்களை வெறும் பயன்பாட்டாளராக பெண்கள் பார்க்கக்கூடாது என்றும், புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குவதிலும் பெண்கள் தீவிரமாக பங்கேற்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அனைவரையும் உள்ளடக்கிய சமூகத்தை உருவாக்க தொழில்நுட்ப புத்தாக்கத்தில் பெண்களின் பங்களிப்பு அவசியம் என்றும் அவர் கூறினார். இந்தியா ஏஐ திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் வலுவான செயற்கை நுண்ணறிவு உள்கட்டமைப்பை அரசு உருவாக்கி வருவதாகவும் திருமதி சாவித்ரி தாக்கூர் தெரிவித்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மஸ்கட்டில் நேற்று ஓமன் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பதர் பின் ஹமத் அல் புசாயதியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினார். வர்த்தகம், முதலீடு, கடல்சார் வணிகம், தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் தொடர்பாக இருவரும் விரிவாக ஆலோசனை நடத்தியதாக சமூக ஊடகத்தில் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், அந்த பிராந்தியத்தில் அமைதி மற்றும் நீடித்த தன்மையை உறுதி செய்வதற்கான முயற்சிகள் குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா ஒமன் நாடுகளுக்கிடையே உத்திசார்ந்த ஒப்பந்தம் தொடர்பாகவும் பேச்சுக்கள் நீடித்ததாக திரு ஜெய்சங்கர் மேலும் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. விசாகப்பட்டினத்தில் உள்ள கிழக்கு கடற்படை தலைமை அலுவலகத்தில் நடைபெறவுள்ள விழாவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கலந்து கொள்கிறார். பாதுகாப்புத்துறையில் தன்னிறைவை குறிக்கும் வகையில் உள்நாட்டில் உள்ள தொழில்நுட்பத்தை கொண்டு இந்த கப்பல் கட்டப்பட்டுள்ளது. இந்த கப்பலின் கட்டுமானத்தில் ஏராளமான சிறு குறு நடுத்தர நிறுவனங்களும் முக்கிய பங்காற்றியுள்ளன. இந்த கப்பலில் பொருத்தப்பட்டுள்ள அதிநவீன ஆயுதங்களும் சென்சார் மற்றும் மின்னணு சாதனங்களும் உள்நாட்டை சேர்ந்தவை என்று கடற்படை அதிகாரிகள் தெரிவித்தனா்.

0: மகாராஷ்டிரா முன்னாள் முதலமைச்சர் அஜித் பவார் விமான விபத்தில் உயிரிழந்தது தொடர்பாக தேவைப்பட்டால் சிபிஐ விசாரணைக்கு மாநில அரசு பரிந்துரைக்கும் என்று முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். அம்மாநில சட்டப்பேரவை மற்றும் சட்டமேலவையின் மழைக்கால கூட்டத்தொடர் நேற்று நிறைவடைந்தது. நேற்று சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் இப்பிரச்சினையை எழுப்பியபோது அதற்கு பதிலளித்த அவர், விமான விபத்து குறித்து தனித்தனியாக இரண்டு விசாரணைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். விமானத்தை இயக்கிய விமானி குறித்து இதுவரை சந்தேகத்திற்குரிய எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்றும், விமானத்தின் அனைத்து தொழில்நுட்ப அமைப்புகளும் ஆய்வு செய்யப்பட்டு இடைக்கால அறிக்கை பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இறுதி அறிக்கை வரும் ஜனவரி மாதம் கிடைக்கும் என்றும், அதன் பின்னர் விசாரணையின் அடுத்த கட்டம் குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் திரு பட்னாவிஸ் தெரிவித்தார். ரயில்களின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் செயல்திறனை அதிகரிக்கவும் வடக்கு ரயில்வேயில் 680 வழித்தடங்களில் கவாச் பாதுகாப்பு அமைப்பை செயல்படுத்த வகை செய்யும் 206 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு ரயில்வே ஒப்புதல் அளித்துள்ளது. அதிக பயணிகள் பயணிக்கும் வழித்தடங்கள் மற்றும் முக்கியமான வழித்தடங்களில் ரயில் பாதைகளின் பாதுகாப்பை பலப்படுத்த இது உதவும் என்று ரயில்வே அமைச்சக உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். தில்லி கோட்டத்திற்குட்பட்ட ரேவாரி தில்லி தில்லி படிண்டா வழித்தடங்களில் மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு தொழில்நுட்பம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். சிக்னல் மீறல் சம்பவங்கள் மற்றும் ரயில் விபத்துகளை தடுப்பதன் மூலம் ரயில்வே பாதுகாப்பை கணிசமாக மேம்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். குஜராத் மாநிலம் முழுவதும் கிராமப்புற இணையதள உள்கட்டமைப்பை வலுப்படுத்தும் விதமாக குஜராத் அரசு மற்றும் BSNL ஆகியவற்றிற்கு இடையே முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. மேம்படுத்தப்பட்ட பாரத் நெட் திட்டத்தை குஜராத்தில் செயல்படுத்துவதற்காக இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் குஜராத்தில் உள்ள சுமார் 14,287 கிராம ஊராட்சிகளில் அதிவேக இணைய சேவை வழங்கப்படவுள்ளது. ஏற்கனவே உள்ள 14,264 கிராம ஊராட்சிகளில் இணைய கட்டமைப்பு தடையின்றி இயங்கும் வகையில் அதன் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தவும் புதிதாக உருவாக்கப்பட்ட 23 கிராம ஊராட்சிகளில் இணைய வசதியை ஏற்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. நைஜீரியாவின் தென்மேற்கு பகுதியான ஓயோ மாநிலத்தில் சுமார் 2 மாதங்களுக்கு முன்பு பள்ளிகளிலிருந்து கடத்தப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் நைஜீரிய பாதுகாப்பு முகமைகளால் மீட்கப்பட்டுள்ளனர். இத்தகவலை அதிபரின் செய்தி தொடர்பாளர் திரு பேயோ ஒன்னனுகா நேற்று அறிவித்தார். ஒருங்கிணைந்த பாதுகாப்பு நடவடிக்கையின் மூலம் கடத்தப்பட்ட அனைவரும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மீட்கப்பட்ட சில பாதிக்கப்பட்டவர்களின் புகைப்படங்கள் மற்றும் காணொலியுடன் கூடிய அறிக்கையில் இந்த நடவடிக்கையின் போது கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் தற்போது நைஜீரியாவின் உள்நாட்டு உளவு அமைப்பான அரசு பணிகள் துறையின் காவலில் இருப்பதாகவும் திரு ஒன்னனுகா குறிப்பிட்டார். மேலும் இந்த நடவடிக்கையின் போது கடத்தல்காரர்களில் பலர் கொல்லப்பட்டனர் என்றும் அவர் தெரிவித்தார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. லண்டனில் நேற்று தொடங்கிய இந்த போட்டியில் ஆட்ட நேர இறுதியில் இங்கிலாந்து 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக அமைதி மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு இந்தியாவும் நியூசிலாந்தும் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்தார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25, 12:00.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் உடலுக்கு தேவையான சத்துக்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள்.
4: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று தைராய்டு சம்பந்தப்பட்ட சில தகவல்களை நாம் இன்று முதல் பார்க்க இருக்கின்றோம். தைராய்டு பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பு நியூட்ரிஷன் சம்பந்தப்பட்ட சில தகவல்களை நாம் தெரிந்திருந்தால் தைராய்டு பிரச்சனைகள் எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்தவை, நாம் எதற்காக அதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வோம். சோ அதனால நியூட்ரிஷன் பற்றிய சில தகவல்களை தெரிந்து கொண்டு மற்ற தகவல்களை பார்ப்போம். நமது உணவு வகையில் பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் புரோட்டீன் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். கார்போஹைட்ரேட் பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மேஜர் ஃபுட், அது ஒரு 60-65% வரைக்கும் கூட அது

0: நம்ம எடுப்போம். புரோட்டீன் வந்து ஒரு 15-20%, ஃபேட் வந்து ஒரு 30% இருக்கும். இதுதான் நம்மளுடைய அன்றாட உணவுல மேஜர் ஸ்டேபிள் ஃபுட்னு சொல்லுவாங்க. இது தவிர நம்ம அடுத்தது வந்து நமக்கு மிக முக்கியமானது, நமக்கு வந்து 20 வகையான விட்டமின்ஸ் இருக்கு. அந்த விட்டமின்கள் வந்து நம்ம பல வகைகளையும் நம்மளுடைய உணவுப் பொருள் வழியாக நமக்கு தினமும் கிடைச்சிக்கிட்டு இருக்கோம். விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க, விட்டமின் சி சொல்லுவாங்க, விட்டமின் டி. இப்ப சமீப காலங்களில் பாத்தீங்கன்னா விட்டமின் டிக்கு வந்து அதுவும் பிறந்த குழந்தைங்களுக்கு அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகமாக கொடுத்து நாம அதுக்கான சொட்டு மருந்துகள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி அந்த 20 விட்டமின்கள் இருக்கு. அது தவிர ஒரு 20 மேக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லுவாங்க. மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னா அது தாது உப்புகள் இல்ல தாது பொருள்கள் அப்படின்றதுல பாத்தீங்கன்னா சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், குளோரைடு, இதெல்லாம் வந்து இந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸ்ல வரும். மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னா கொஞ்சம் அதிக அளவு, அதாவது ஒரு நாளைக்கு வந்து 100 மில்லிகிராமுக்கு மேற்கொண்டு இதை நாம உணவுப் பொருள்களை சேர்க்க வேண்டிய ஒரு உணவுப் பொருள் நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இதுக்கப்புறம் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கு. அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ், அதுல வந்து இன்னும் குறைவா, அந்த மில்லிகிராம விட குறைவா வந்து தேவைப்படக்கூடிய உணவு வகைகள் இருக்கும் நமக்கு. காப்பர், கோபால்ட், மேங்கனீஸ், மாலிப்டினியம், அயன், அயோடின், ஜிங்க். இந்த அயன், அயோடின், ஜிங்க் தான் நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 3 மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து மத்த எல்லாத்தோட ரொம்ப முக்கியமானது. அது அயன் பத்தி தெரிஞ்சிருக்கும், நம்ம அயன் டிஃபிஷியன்சி அனிமியா, அதாவது ரத்த சோகை உருவாருது. அயோடின் பற்றாக்குறையால என்ன தொந்தரவு ஏற்படும் அப்படின்றத வரப்போறக்கூடிய நாட்கள்ல நம்ம தெளிவா பாத்துக்கலாம். ஜிங்கும் நம்ம பார்ப்போம், ஜிங்க்லயும் ஒரு 1-2 பாயிண்ட் தெரிஞ்சுக்கலாம். இந்த 3 மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்ப பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் சி இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து விட்டமின் டிஃபிஷியன்சியை கரெக்ட் பண்ண முடியும். அதனால ஏற்படக்கூடிய குறைபாடுகளை வந்து திருப்பி சரி செஞ்சு நாம நார்மலுக்கு கொண்டு வர முடியும். இப்ப அயன் டிஃபிஷியன்சி வந்ததுன்னா அனிமியா வந்து கரெக்ட் பண்ண முடியும், கரெக்ட் பண்ணி அவங்களை வந்து நார்மலுக்கு கொண்டு வர முடியும். பி காம்ப்ளெக்ஸ் டிஃபிஷியன்சியில வரக்கூடிய தொந்தரவுகளையும் நம்ம கொண்டு வர முடியும். அது மாதிரி மத்த எல்லா விட்டமின்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா, எல்லா மைக்ரோ நியூட்ரியன்ஸும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதனால ஏற்படக்கூடிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய முடியும். திரும்பி மருந்து மாத்திரைகள் கொடுத்து நார்மலுக்கு ஓரளவு கொண்டு வந்துட முடியும் அவங்கள. ஆனா இந்த அயோடின்ல மட்டும் ஏற்படக்கூடிய இந்த தொந்தரவுகள் வந்து லைஃப் லாங் அண்ட் பர்மனன்ட், கே நாட் பி ரிவர்டட் டு பேக் டு நார்மல். அதாவது பின்னாடி இந்த மருந்துகளை அவங்களுக்கு கொடுத்து அவங்கள பழைய நிலைமைக்கு கொண்டு வரவே முடியாது. இது வந்து டேமேஜ் உண்டாக்கிட்டுச்சுன்னா நம்மளால எந்த விதமான எதுவும் செய்ய முடியாது. அதனால இது வந்து தடுக்க தான் முடியும். நம்ம வந்து டேமேஜ் வராம தடுக்கணும்னா அவங்களுக்கு வந்து இந்த அயோடின் தினமும் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு அந்த தினமும் கிடைக்க வேண்டியதுன்றது, நாம வந்து அவங்களுக்கு தினமும் கிடைப்பதற்கான வழியை நம்ம எப்படி செய்ய போறோம் என்பதை அடுத்த நிகழ்ச்சியில நம்ம மீண்டும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் உடலுக்கு தேவையான சத்துக்கள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி உமாசங்கர்.

எஃப்எம் ரெயின்போ பகுதி 102.8 நேரம் சரியா 7:35 ஐந்து நொடிகள் ஆகிட்டு இருக்கு. இனிய காலையில உங்களுக்கு சூப்பரான பாட்டு போறதுக்காக வணக்க மக்கள் நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு ஆர்ஜே ஆர்ஜே மேக்ஸ். இன்னைக்கு நம்மளோட முகநூல் பக்கத்துல சூப்பரான கேள்வி ஒன்று போஸ்ட் பண்ணிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தற்போது உலகமே கொண்டாடி வரும் 2026 ஃபிஃபா ஆடவர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் எந்த 3 நாடுகளில் நடைபெற்று வருகிறது அப்படின்றதுதான் கேள்வி. மறுபடியும் சொல்றேன், தற்போது உலகமே கொண்டாடி வரும் 2026 ஃபிஃபா ஆடவர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் எந்த 3 நாடுகளில் நடைபெற்று வருது அப்படின்றதுதான் கேள்வி. அதுக்கு நாம என்னப்பா பண்ணணும், சூப்பரா மொபைல் போன் எடுத்து எங்களோட முகநூல் பக்கமான ஆகாஷ்வாணி புதுச்சேரின்ற பக்கத்துக்கு போயிட்டு கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. கரெக்ட் ஆன்சர் பண்றவங்களோட பேரை நிகழ்ச்சியோட நிறைவில் நான் எங்க நிலையத்திலிருந்து படிப்பேன். இப்போ சூப்பரான பாடல் வருதை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கமெண்ட் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க.

நிகழ்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. வணக்கம் மக்களை கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புது 102.8. வணக்கம் மக்களை நிகழ்ச்சியில் நான் உங்ககிட்ட கேட்ட கேள்வி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தற்போது உலகமே கொண்டாடி வரும் 2026 ஃபீஃபா ஆடவர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் எந்த மூன்று நாடுகளுக்கு நடுவில் நடைபெற்று வருது அப்படின்றதான் கேள்வி. உங்களுக்கே தெரியும் ஃபீஃபா உலகக்கோப்பை வந்து ரொம்ப சிறப்பாக போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, அது எந்த இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னன்றதை எங்களோட முகநூல் பக்கமான ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற பக்கத்தில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரியா கமெண்ட் பண்ணுறவங்களோட பேரை நிகழ்ச்சியோட நிறைவில் நான் எங்கள் நிலையத்திலேருந்து படிப்பேன். இப்போ ஒரு சூப்பரான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1455 पर कॉल करें।
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: நேரம் 7:48, 36 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இந்த நிகழ்ச்சி. வணக்கம் மக்களே, வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். வணக்கம் மக்களே. இல்ல, சூப்பரான கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தேன். என்னன்னா, தற்போது உலகமே கொண்டாடி வரும் 2026 ஃபிஃபா ஆடவர் உலக கோப்பை கால்பந்து போட்டிகள் எந்த மூன்று நாடுகளில் நடைபெற்று வருகிறது? மூணு நாட்டில் நடக்குதான், அது எந்த மூணு நாடு அப்படின்றதான் நம்ம கேள்வி. கேள்விக்கான பதில் எங்கப்பா சொல்லணும்? நம்மளோட ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற மோனூல் பக்கத்தில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரியா கமெண்ட் பண்றவங்களோட நேம நான் நிலையத்திலிருந்து படிப்பேன். சூப்பரான பாட்டு வருது, மறக்காம பாட்டை கேளுங்க, மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க சரியான ஆன்சரை.

0: சென்னை வெற்றி நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884216.
1: ஐயோ யாராண்ட, ஐயோ யாராண்ட, ஐயோ யாராண்ட, எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை? நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அர்ச்சனை.

வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 7:57 ஆகுது. நாமளும் நேரடியாக வணக்கம் மக்களோட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நாம் இன்னைக்கு தற்போது உலகம் கொண்டாடி வரும் 2026 ஃபீஃபா ஆடவர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எந்த 3 நாடுகளில் நடைபெறுது அப்படின்ற கேள்வி தான் கேட்டிருந்தோம். இதுக்கு நிறைய பேர் சரியா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. என்ன ஆன்சராக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் கெஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதில் நிறைய பேர் நம்மளோட முகநூல் பக்கத்தில் வந்து சரியான ஆன்சரை கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சரியான ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோ இந்த 3 நாடுகளில் தான் ஆடவர் கால்பந்து போட்டி ஃபீஃபா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யார் யாரெல்லாம் சரியாக கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன், பாபு முள்ளக்காடு, பூபாலன் பாபு, பிரபு வீரா, ராமகிருஷ்ணன், கொழுமங்கொண்டான், ஹரிஹரன், பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன், எஸ் சேப்பு, விஜயராகவன், அன்பு எம் கெடார், புவனகிரி, சுமதி பாபு, எரவாஞ்சேரி, ஷாகுல் அமித், மதுரை சே சண்முக சுந்தரம், பெரியபாளையம் கி ராமச்சந்திரன், அந்தோனி ராஜ் சென்னை, இவங்க எல்லாருமே நம்ம கேட்ட கேள்விக்கு ரொம்ப சூப்பராக பதில் சொல்லியிருந்தீங்க, கரெக்டான கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்க எல்லாருக்கும் நிலையத்தின் சார்பாக சூப்பரான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறது ஆர்ஜே மேக்ஸ். இதே மாதிரி நீங்களும் வணக்க மக்களை நிகழ்ச்சியில தினமும் வந்து கேள்விக்கு எங்களோட முகநூல் பக்கத்தில் சரியா பதில் சொல்லலாம். இத்தோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிட்டு நான் டாடா பை பை சொல்லிக்கிறேன். இது வணக்கம் மக்களோட நிறைவு பகுதி சொல்லிக்கிறது ஆர்ஜே மேக்ஸ்.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நளினி. பாதுகாப்பான எல்லை, செழிப்பான எல்லைப்பகுதி மற்றும் விழிப்புணர்வுள்ள சமூகம் ஆகிய மூன்றும் இணைந்து நாட்டை பாதுகாப்பானதாக மாற்றும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுடெல்லியில் எல்லை மாவட்டங்களின் காவல் கண்காணிப்பாளர்கள் மாநாட்டில் உரையாற்றியபோது கூறினார். துடிப்பான கிராமங்கள் திட்டத்தின் கீழ் இடம்பெயர்வை தடுக்கவும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் அரசின் நலத்திட்டங்கள் 100% செயல்படுத்தப்படுவதாகவும் எல்லை உள்கட்டமைப்பு 400% அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி நாக்பூரில் இன்று நடைபெறும் பிரிக்ஸ் நாடுகளின் போக்குவரத்து அமைச்சர்கள் கூட்டத்திற்கு தலைமை தாங்குகிறார். மீள்திறன், புத்தாக்கம், ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கான கட்டமைப்பு என்ற இந்தியாவின் பிரிக்ஸ் தலைமைத்துவ கருப்பொருளின் கீழ் இந்த இருநாள் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுடெல்லியில் உள்ள கடலோர காவல்படை தலைமையகத்தில் நேற்று ஒருநாள் மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் எதிர்கால கடலோர காவல்படை தளங்கள் குறித்து விவாதிப்பதற்காக முன்னணி இந்திய கப்பல் கட்டும் தளங்கள்

மற்றும் வடிவமைப்பு நிறுவனங்கள் ஒன்றிணைந்து மேம்பட்ட கப்பல் வடிவமைப்பு, டிஜிட்டல் சரிபார்ப்பு, எதிர்கால பல்நோக்கு கடலோர காவல் படை கப்பல்களின் செயல்பாட்டு திறனை மேம்படுத்துதல் ஆகியவை குறித்து விவாதங்கள் நடைபெற்றதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெறும் வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஒரு விக்கெட் இழப்பிற்கு 21 ரன்கள் என்ற நிலையில் இருந்த இங்கிலாந்து அணி 285 ரன்கள் குவித்த இந்திய அணியை எதிர்கொள்கிறது. பிரிஸ்டலில் நடைபெற்ற இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 4வது T20 கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. 5வது இறுதிப் போட்டி சவுத் ஆம்ப்டனில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: நேரம் 8:03. ஐந்து நொடிகள் ஆச்சு, நான் வந்தாச்சு. உங்க ஆர்ஜே லாவண்யா நம்ம புதுவை ஷோக்காக டெய்லி டெய்லி என்ன இடத்துக்குப்பா நம்ம போறோம். நம்ம புதுவையோட டிஃப்ரெண்டான ஸ்பாட்ல இருந்து யாரு இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய வித்தியாசமான விஷயங்களை பத்தி சொல்ல போறாங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு எல்லாருமே அவளோட வெயிட் பண்ணக்கூடிய ஒரு ஷோ தான் நம்மளோட நம்ம புதுவை. எஸ், சோ இன்னைக்கு நம்மளோட நம்ம புதுவை ஷோ எந்த இடத்துல இருந்து போக போகுது, அங்கிருந்து யார் ரொம்ப சூப்பரா இன்னைக்கு நமக்கு சிறப்பான தகவல்களை வழங்க போறாங்கன்னு உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தெரிஞ்சுக்கலாம், பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
1: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
0: எஸ், சோ நான் சொன்ன அந்த டைம் வந்தாச்சு. இன்னைக்கு நம்மளோட நம்ம புதுவாய் ஷோ எந்த ஸ்பாட்ல இருந்து யாரு டிஃபரெண்டான தகவல்களை வழங்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
2: எல்லாருக்கும் இன்னைக்கு சுவாரஸ்யம் ஷேர் பண்ண எல்லாரும் முன்னோர்கரை இருக்கு, அதை பத்தி ஷேர் கேட்கலாம். உங்க பேர் சொல்லுங்க.
3: பேர்
2: ஊட்டி வந்து
3: காலேஜ் திருவிழா வந்து நடக்கும் வைக்கிறது சண்டேஸ்ல வந்து ரொம்ப
2: இருப்பாங்க.

பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.

எவன்டா மேல எவன்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதுக்கு வரிய அவன மதிப்பே அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர்ற மெதச்சா.

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. நம்ம புதுவை ஷோ, நம்மளோட நம்ம புதுவை ஷோ ரொம்ப சூப்பராகவே ஸ்டார்ட் ஆகும். நம்ம கனெக்ட் பண்ணவும் தெரியல, நம்மளோட ஆர்ச்சி வெளியில் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான பிளேஸில் நின்றுட்டாங்க போல. ஸோ அதனால அவங்களுக்கு சரியாக டவர் கிடைக்காம நம்ம யார் எங்கே அப்படின்னு கிளியராக தெரிஞ்சிக்கவே முடியல. பட் நாங்கள் விடவே மாட்டோம், நாங்கள் திருப்பி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆர்ச்சியை பிடிச்சிருக்கோம். வாங்க, யார் எங்கேருந்து இன்னைக்கு நம்மளோட ஷோவை கொண்டு போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
2: வெல்கம் பேக் டு நம்ம புதுவை. இது என்னமா வெல்கம் பேக் டு அப்படின்னு சொல்லீங்களா? அப்ப எல்லாருக்கும் திருப்பி நான் வெல்கமே சொல்லிக்கிறேன். ஆர்ஜே சாண்டி உழர்கரையில இருந்தா பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன இந்த இடத்தை பத்தி சுவாரஸ்யமா ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம கூட ஒருத்தவங்க ஜாயின் பண்ணிருக்காங்க. மேபி அவங்க பேரு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேட்காம இருக்கலாம், திருப்பி கேட்டுக்கிறேன். உங்க பேர் சொல்லுங்க.
3: ரூத் ஹெப்சிபா.
2: ரூத் ஹெப்சிபா, பேரே சூப்பரா இருக்குல்ல. ஓகே, என்ன பண்றீங்க?
3: நான் காலேஜ் படிக்கிறேன்.
2: சரி, ஓகே. உங்க ஊரை பத்தி சொல்லுங்க. உங்க ஊரு
3: கோயில் திருவிழா, அது

0: அதுக்கப்புறம் இங்க வந்து பொங்கல் டைம்ல வைக்கிற கேம்ஸ், கோயில் திருவிழானாலே ஊர்ல இருக்கிற எல்லாருமே கோயில்ல தான் இருப்போம். நைட்டு 1 மணி 2 மணி ஆனாலும் எல்லாருமே அந்த கோயில் ஃபெஸ்டிவல்ல தான் இருப்போம். அப்புறம் லாஸ்ட் டே போடுற அந்த ஸ்ட்ரீட்டு, அதுல இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியா இருக்கும். போயிட்டு அங்க கேம்ஸ் விளையாடுறது, நிறைய திங்ஸ் எல்லாம் விளையாடுறது, இல்ல இருக்க எல்லா கேர்ள்ஸுமே அங்கதான் இருப்பாங்க அன்னைக்கு. அதுக்கப்புறம் இந்த பொங்கல் டைம்ல எல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரீட் ஃபுல்லா கேம் வைப்பாங்க. அதுலயுமே சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே வந்து கேம் விளையாடுவாங்க. அப்புறம் பிரைஸ் குடுக்கறது, அப்புறம் சண்டேஸ்ல வந்து
1: நீங்க அது மாதிரி ஏதாவது பிரைஸ் வின் பண்ணிருக்கீங்களா?
0: போயிட்டு பாட்டில்ல ஃபில் பண்றது,
1: ஓகே, நீங்க பிறந்ததுல இருந்து இந்த ஊர்ல இருக்கீங்க சரிங்களா? சோ இப்ப வந்து இப்ப பாண்டிக்கு பீச்சுக்கு போகும்போது இல்ல வேற இறங்கி போகும்போது ஒரு வேற மாதிரி வைப்பா இருக்கும், ஓகேவா? அந்த டிஃபரன்ஸ் எப்படி பாக்குறீங்க?
0: அது வந்து நம்ம வெளியில பிக்னிக், சும்மா டூரு, அந்த மாதிரி வந்துட்டு நம்ம டைம் பாஸ்க்காக வந்து போறது. இது வந்து நம்ம டெய்லி லைஃப், டெய்லியும் வந்து நம்ம இந்த
1: சரௌண்டிங்ஸ்ல
0: தான் வந்து இருக்கோம். சோ அதனால நம்மளுக்கு பழகிடுச்சு.
1: ஓகே, அந்த ஃபீல் எப்படி இருக்கும்டா? சோ மோர் அட்டாச்ட் உங்களுக்கு அங்க இருக்கிறது பிடிக்குமா, இங்க இருக்கிறது
0: என்னதா இருந்தாலும் நேட்டிவ் பிளேஸ்ல இருக்கிறது.
1: ஓகே சரி, இப்ப உங்க ஊருக்கு வந்து எந்தெந்த வழியில வரலாம் அப்படிலாம் ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா?
0: எந்தெந்த வழியா நம்மளுக்கு? முதல்ல ஏர்பேட் போனாலும் நம்மளுக்கு இந்த சைடு ரோடு இருக்கு, வெளியூர் போனாலும் எந்த சைடு போனாலும் நம்மளுக்கு
1: இந்த ஏரியா தாண்டிதான் நீங்க வந்து கிராஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. சரி ஓகே, உங்க ஊருக்கு இந்தியா இந்த பேர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்கா?
0: இங்க வந்துட்டு ஏரிக்கரை இருக்கு, பக்கத்துலயே வந்துட்டு உஸ்டேரி இருக்கா. சோ அதனால மழை பெய்ஞ்சா வந்துட்டு தண்ணி எல்லாம் வந்து இங்க நின்னுடும்.
1: விளையாடுறது சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சிருக்க போறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது FM Rainbow 102.8.

0: ஸோ எஸ் ஆமாம், இன்னைக்கு வந்து நம்மளுடைய நம்ம புதுவை ஷோ வந்து உழவர்கரையிலேருந்து ரொம்ப சூப்பராகவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ சாண்டி அங்கேருந்து பேசுகிறாங்க, ஏதோ ஒரு லைன் நமக்கு ப்ராப்ளமாகவே இருக்குப்பா அப்படின்ற மாதிரி. ஃபஸ்ட்டு என்னதான் நம்மளால் கனெக்ட் பண்ணி சுத்தமாக கேட்கவே முடியல அப்படின்னாலும், நம்ம ரெண்டாவது அவங்கள விடுறதா இல்லை அப்படின்னு சொல்லி சூப்பராக கனெக்ட் பண்ணி பேசிட்டோம். பட் இருந்தாலும் அங்கேயும் சில கனெக்ஷன்ஸ் என்னமோ ஒரு நமக்கு ப்ராப்ளமாகவே இருக்குது. பரவாயில்ல, நம்ம தொடர்ந்து இன்னும் நிறைய நேயர்கள் அங்கேருந்து நம்மகிட்ட பேச தான் போகிறாங்க. ஸோ இந்த நம்ம புதுவை ஷோ இன்னைக்கு ரொம்ப சூப்பராகவே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம புது விஷயமும் நீங்க எல்லாரும் லிசன் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு முன்னாடி நமக்கு நியூஸ் இருக்கு இல்லையா, சோ அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம புது விஷயம் என்ன பண்ணுங்க, லிசன் பண்ணுங்க. நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I'm Anuja Kumar. The headlines. India and New Zealand sign 5 MOUs in key areas including defence, disaster management and animal husbandry to boost economic and strategic cooperation. Prime Minister Narendra Modi holds delegation level talks with New Zealand Prime Minister Christopher Luxon in Auckland, says India and New Zealand can play important role in strengthening peace and security in Indo-Pacific region. Indian Navy to commission indigenous stealth frigate Mahendragiri in Vishakhapatnam today. Home Minister Amit Shah reviews progress in rollout of Bureau of Port Security, directs stronger coastal security measures. In FIFA World Cup, Spain books spot in semi-finals, defeating Belgium 2-1, Norway to face England in third quarter-final tonight. And

0: reach the final. The stage is all set for men's singles final tomorrow, where world number one Jannik Sinner will face Germany's Alexander Zverev. And in women's cricket, England will resume their first inning play at the overnight score of 21 for 1 on day 2 of inaugural women's test at Lord's in London today, in reply to India's total of 285. The play is scheduled to commence at 3:30 p.m. Indian Standard Time. On the opening day, England batted for 11 overs in the final session before stumps were drawn. And now for a look at today's newspapers, it's over to Subhadra Ramachandran.
1: Thank you, Anuja. All the dailies have covered the Prime Minister's visit to Australia and New Zealand. The dailies have also mentioned the announcement of cricket diplomacy with Australia. The Times of India writes, "Good day, Chennai. Australia's Big Bash League opener to be held in Tamil Nadu this December, becoming the first instance of a foreign cricket league playing in India." The dailies have also mentioned the Prime Minister's historic visit to New Zealand on first bilateral visit in 40 years, focusing on trade and eco-links. Kerala birth rate has reached an all-time low, states the Indian Express, dropping into single digit for the first time. A senior team planned Bangladesh return in December, willing to face arrest or even death, states the Tribune. And finally, the Statesman cites a major milestone for breed conservation and preservation of two Himalayan Gaddi dogs who are integral to the culture and pastoral heritage of the Western Himalayas, getting official Kennel Club recognition. And with that, it's back to you, Anuja.
0: Thank you, Subhadra. And now, before we end the bulletin, the headlines once again. India and New Zealand signed 5 MOUs in key areas including defence, disaster management and animal husbandry to boost economic and strategic cooperation. Prime Minister Narendra Modi holds delegation-level talks with New Zealand Prime Minister Christopher Luxon in Auckland, says India and New Zealand can play important role in strengthening peace and security in Indo-Pacific region. Indian Navy to commission indigenous stealth frigate Mahendragiri in Vishakhapatnam today. Home Minister Amit Shah reviews progress in rollout of Bureau of Port Security, directs stronger coastal security measures. In FIFA World Cup, Spain books spot in semi-finals, defeating Belgium 2-1. Norway to face England in third quarter-final tonight. And in Wimbledon tennis, Czechia Karolina Muchová to face compatriot Linda Noskova in women's singles final today. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நிலைத்த நேரம் 8:30.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: உழவர்கரையிலிருந்து தொடர்ந்து யாரு நம்ம கூட பேச போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
6: வெல்கம் பேக் டு நம்ம புதுவை. ஆஜே சாண்டி உழவர்கரை பத்தி அங்க இருக்கிற மக்கள் கிட்ட சுவாரஸ்யமான தகவல்களை கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்களும் லிசன் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த வகையில ஊரை பத்தி சுவாரஸ்யமான தகவல்கள் மட்டும் இல்ல, நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட

0: பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் அமல்ராஜ்.
0: ஓகே. எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்க?
1: பிறந்ததுல இருந்தே இந்த ஊர்ல தான்.
0: அப்பனா எப்ப பிறந்தீங்க?
1: 96.
0: டு தி கால்குலேஷன். சோ 30 இயர்ஸ். ஆஃப் கோர்ஸ், கரெக்ட்டா? சரி, ஓகே. 30 வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்க. இந்த ஊரை டக்குன்னு நினைச்சவனே உங்க மனசுக்கு வர்றது அப்படியே சொல்லுங்க பாப்பா.
1: எங்க ஊரை பத்தி சொல்லணும்னா, ரொம்ப பழமையான ஊர் எங்க ஊர். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, உழவர் நகராட்சி தான் பாண்டிச்சேரியில பெரிய நகராட்சி சொல்லுவாங்க. தொகுதியிலயும் எங்க தொகுதி தான் ரொம்ப பெரிய தொகுதி. அதே போல எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா, இப்ப பிரிஞ்ச புது புது ஊருக்குலாம் வந்து இப்ப இரட்டையபாளையம் கூட எங்க ஊர்ல இருந்து பிரிஞ்சதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் எங்க ஊர் பேர் வந்து ஒழுகரை, ஒழுகும் கரை. இது வந்து ஒரு விவசாய பூமியா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நாடகில வந்து அது வந்து உழவகரைன்னு வந்து மாறிச்சு. அது வந்து இப்ப இரட்டையபாளையம்ன்றது தம்பி இரட்டையபாளையமா மாறி, அதுக்கப்புறம் இரட்டையபாளையமா மாறிச்சு. பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து எங்க ஊர்ல இருந்தா பிரிஞ்ச ஊர்னு சொல்லுவாங்க. முன்னாடி ரொம்ப பெருசா இருந்துச்சு எங்க ஊரு, இப்பதான் சுருங்கி.
0: இப்ப வந்து
1: நகராட்சி மட்டும் எல்லா ஊர்லயும் வரும். சைட் போனா கூட உழவர் நகராட்சி தான் வரும். எங்க போனாலும் உழவர் நகராட்சி தான் வரும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஊரு. எங்க ஊர் மக்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பாசமான மக்கள். இங்க வந்து ஒரு ஜாதி மத பேதமின்றி எல்லாம் ஒற்றுமையாக வாழ்கிற ஊர். ஏன்னா நிறைய ஊர்ல நிறைய பிரச்சனை நடக்கலாம், ஆனா எங்க ஊர்ல அப்படி நடக்கவே நடக்காது. எல்லாருமே எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் விசேஷத்துக்கும் நாங்க வந்து அட்டன்
0: பண்ணுறோம்.
1: அந்த மாதிரி ஒரு விசேஷமான
0: திருவிழா அப்படின்னா, சரி, இந்த வகையான திருவிழா எங்க ஊர்ல தாங்க ஃபேமஸ் அப்படின்னா என்ன நல்லா சொல்லுங்க.
1: முக்கியமா சர்ச்சி திருவிழா எங்க ஊர்ல ரொம்ப ஃபேமஸ். சொல்லுங்க, நிறைய ஊர்ல வந்து திருவிழா நடக்கலாம். எங்க ஊருக்குள்ளேயே வந்து சர்ச்சி இருக்கிறதுனால வந்து ஊர்லயே வந்து நல்லா சிறப்பு. நாங்க எல்லா தெருவுலயும் லைட் போடுவாங்க. எல்லா தெருவுலயும் வந்து மக்கள் ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாம் ஒத்துமையா கொண்டாடுற ஒரு இதுவா இருக்கும். இதுவா இருக்கும். இங்க ஒரு இன்னொரு சர்ச்சி கூட இருக்கும், என்னது அந்தோனியா சர்ச்சி இருக்கும். அங்கேயும் எல்லாம் ஒத்துமையா இது பண்ணுவாங்க. ஹிந்து கிறிஸ்டியனா எங்க ஊர்ல அந்த நான் பிறந்ததுல அதை கேள்விப்பட்டதே இல்லதால இது வரைக்குமே அந்த சண்டை அந்த பிரச்சனை இல்லை. இப்பதான் நாளடைவில் என்னென்ன ஆகுது, ஆனா நம்ம ஊர்ல மாதிரி நடந்து
0: கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, ஓகே. ஃபேமஸா இந்த வகையான விஷயங்கள்லாம் வந்து எங்க ஊர்ல ஃபேமஸ்னா எது சொல்லுவீங்க?
1: உங்க ஊர்ல ஃபேமஸான இது பாத்தீங்கன்னா கோயில் தான் எங்க ஊர்ல ஃபேமஸ். உழவர் நகராட்சியில
0: தெரியுது, அந்த திருவிழா பத்தி பேசும் போதே முகத்துல வர சிரிப்பு தெரியுது அப்படியே.
1: ஆமா, கோயில் இருக்கும் பக்கத்திலேயே. நம்ம மாரியம்மன் டெம்பிள் இருக்குது. அப்படியே போக போனா நம்ம ஸ்கூல்ஸ் காலேஜ் எல்லாம்
0: எங்க ஊர்ல கிடைக்காது. ஒண்ணுமே கிடையாது
1: எங்க ஊர்ல கிடைக்காது. ஆமா, இப்ப எல்லாம் டெவலப் ஆயிடுச்சு. அப்பார்ட்மெண்ட் வந்துருச்சு, ஏதோ வந்துருச்சு, எல்லாமே எங்க ஊர்ல வந்துருச்சு. கிடைக்காத புரியாது, நம்பிக்கை. எங்க ஊர்ல எல்லாமே இருக்கும்.
0: எல்லாமே உங்க ஊருக்கு வரணும்னா எந்தெந்த வகைகள் எல்லாம் வரலாம்?
1: எங்க ஊர்ல ரூட் பாத்தீங்கன்னா எல்லா சைட்லயும் சென்டர் ஆஃப் தி ஊர் எங்க ஊர்
0: தான்.
1: இங்க இருந்து விழுப்புரத்துல இருந்து வந்தாலும் சரி, நீங்க இந்த சைட்ல இருந்து மேட்டுப்பாலம்
0: அதே மாதிரி நான் விசாரிச்ச வரைக்கும் முதன் முதல்ல வந்து பாண்டிச்சேரியில இருந்து வெளிநாடுகளுக்கு போனவங்க வந்து இந்த ஊர்ல இருந்து தான் போயிருக்காங்க. அதுவும் எங்க போனா ஸ்ரீலங்காக்கு போயிருக்காங்க.
1: அந்த மாதிரி அதே போல எங்க கொழு தாத்தா எல்லாம் ஏதோ மிலிட்டரிக்காக போனாங்க அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் உங்க ஊர்ல நிறைய பேர். அதனால பிரெஞ்சு வார்த்தைகள் வந்து புழக்கத்திலேயே இருக்கும். ஒரு சில வார்த்தைகள் புழக்கத்திலேயே இருக்கும். அந்த மாதிரி பேசுவோம். இப்ப எங்களுக்கு வந்து நார்மல் தமிழ் வார்த்தை வரது, குருமாத்துன்னு வர வாயில என்னென்னமோ வரும்.
0: ஆமா, நிறைய பேர் கேட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்களா, ஒபிட்டல் போயிட்டீங்களான்னு
1: கேளுங்க கேட்பாங்க. அதனால நிறைய பிரெஞ்சு கல்ச்சர் எங்க ஊர் வந்து ஒண்டித்து இருக்கும்.
0: முக்கியமா
1: எங்க ஆயா தாத்தா பாட்டி எல்லாம் பிரெஞ்சுலயே பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஊரு. அதே போல எங்க ஊருக்கும் அங்க என்ன வித்தியாசம்னா, இப்ப எல்லாம் வந்து அங்க நிறைய டூரிஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க. அது வந்து எங்களுக்கு இப்ப கொஞ்சம் அந்நியமாக இருக்கிறது அங்க போறதுக்கு.
0: ஓகே, நம்ம ஊர் என்னதான் எங்க ஊர் மாதிரி வராதுங்க.
1: என்ன வந்தாலும் நம்ம ஊர் தான் பீஸ்ஃபுல்லா இருக்கும். என் ஊர் பிரச்சனைனா அவ்வளவுதான். இங்கன்னா இங்க ஒயிட் டவர்ல வந்து எல்லாம் கேப் கேப்பா வீடு இருக்கும். ஏதாச்சும் பக்கத்து வீட்டுல சண்டை நடந்தா கூட எட்டி கூட பாக்க மாட்டாங்க. ஆனா அங்க ஏதாச்சும் ஒண்ணுன்னா பக்கத்துல ஊரே கூட்டிடும். அந்த அளவுக்கு தெரியும். அப்ப நைட்ல வந்து நாங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து நாங்க பேசுவோம், விளையாடுவோம். அது மாதிரி எல்லாம் இருக்கும் எங்க ஊர்ல. நல்லா ஜாலியா
0: இருக்கும். உள்ள வரும்போதே அந்த ஒரு ஃபீல் இருக்கும். வந்துட்டோம்னா நம்ம ஏரியாக்குள்ள வந்துட்டோம்னா அப்படின்னு சொல்லி.
1: எனக்கு நான் நல்லா நோட் பண்ணா, டவுன் சைட்ல வந்து நம்ம விசேஷத்துக்கு எல்லாம் என்ன பண்ணா கிராம சைட்ல பாட்டு எல்லாம் போடுவாங்க. ஆனா இங்க டவுன் சைடு இங்க எல்லாம் இந்த டேப்பாள சைடு கூட எதுவுமே இருக்காது. பட் எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு விசேஷமா சாங் போடும், இதெல்லாம் வரும். அந்த கிராம
0: ஒரு கிராமம் வந்துருச்சு,
1: ஒரு கிராமத்து வைப்பு.

0: இருக்கும், ஒரு சிட்டி
1: வைப்பும்
0: கலந்த ஒரு.
1: சரி, இப்ப வந்து நிறைய படிச்சிட்டோம், இப்ப வந்து நிறைய, இப்ப நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது இந்த இடம்லாம் நம்ம இப்படி விளையாண்ட இடம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருக்கும்ல, அது மாதிரி ஏதாவது ஒரு அனுபவம் சொல்லுங்க எங்களுக்கு.
0: கரெக்டா சொல்ல போனா நம்ம உழவுகரை ஸ்கூல் தான் நான் சொல்லுவேன். பக்கத்துல ஒரு பெரிய வயல்வெளி எல்லாம் இருந்துச்சு, அதுல கண்டெல்லாம் புடிச்சு நாங்க இது பண்ணுவோம். இப்ப அந்த வயல்வெளிக்காக நாளி அங்க இப்ப எதோ ஸ்கூல்
1: ஆயிடுச்சு,
0: அதனால அந்த இடம் மிஸ் பண்றோம்.
1: நீங்க சின்ன வயசுல விளையாண்ட விளையாட்டு சொல்லுங்க அப்படின்னா. நீங்க இந்த விளையாட்டுலாம் விளையாடுறீங்க, இப்ப எல்லாம் யாருமே விளையாடுறதில்லைங்க.
0: சின்ன வயசுல வந்து கிரிக்கெட் விளையாடுவோம், ஃபுட்பால் விளையாடுவோம். முக்கியமா எங்க ஊர்ல வந்து நிறைய பசங்க வந்து ஃபுட்பால் விளையாடுவாங்க, ஹாக்கி விளையாடுவாங்க, அந்த மாதிரி நல்லா இருக்கும். அப்புறம் வந்து இந்த கூட்டுப்பிள்ளிதான் சொல்லுவாங்க, கூட்டுப்பிள்ளி விளையாடுவோம், அந்த இது பம்பரம் விளையாடுவோம், இந்த பாசா விட்டு விளையாடுவோம், பெப்பே விளையாடுவோம், பதங்கராட்டம் விளையாடுவோம், கண்ணாமூச்சி விளையாடுவோம், என்னென்ன விளையாட்டு இருக்குது அது எல்லாருமே. ஆனா இந்த காலத்து பசங்களும் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து
1: செல்ல பார்த்து
0: விளையாண்டுக்கிறானுங்க, யாரும் அந்த உடல் உழைப்பு யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க, அப்படி வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க. நிறைய பசங்க ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்கன்னு பாக்க முடியுது. கண்கூட விளையாட்டு தான் வந்து நம்ம உடலுக்கு ஒரு ஆரோக்கியம், மனத்துக்கு ஒரு அமைதியும் தர ஒரு விஷயம். ஆனா அதுவே பிள்ளைங்க இப்ப விளையாடாம இருக்கிறாங்க இந்த காலத்து பசங்க.
1: சரி, ஓகே, எஃப்எம் கேப்பீங்களா?
0: கேப்போம்.
1: உண்மையாலுமே கேப்பீங்களா?
0: கேக்குறதுல.
1: சரி, ஓகே, தொடர்ந்து எஃப்எம் கேளுங்க. உங்க ஊரை பத்தி கேட்டானே ஒரு ஸ்போர்ட்டிவா ஒரு சிரிப்போட ஒரு காலையில பிசி ஷெட்யூல்ல எங்களுக்காக பேசினதுக்கு ரொம்ப நன்றி. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 102.8.
2: எஸ், இன்னைக்கு வந்து நம்மளோட சாண்ட்ரின் சொன்ன மாதிரி அங்க நிறைய வந்து விஷயங்களை வந்து உழவர் கரையில இருந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. எஸ், ஆமா, அங்க வந்து அந்த நேயர் சொன்ன மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து நம்மளுடைய, அதாவது நம்மளுடைய பாண்டிச்சேரி பேஸ் வார்த்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து வேற ஊர்கள்ல இருந்து இங்க வரவங்களுக்கு கூட வந்து என்ன இந்த வேர்ட்லாம் சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுற அளவுக்குலாம் இப்படிதான் இங்க சொல்வீங்களா அப்படின்னு நம்மள கேட்கற அளவுக்கு நிறைய வார்த்தைகள் இருந்து. ஸோ அதே மாதிரி அந்த நேயர் சொன்ன மாதிரி நம்ம இந்த பிரேஸ்லெட் அப்படின்றது வந்து நம்ம வந்து குருமாத் அப்படின்னு தான் சொல்லுவோம். இங்க வந்து பாண்டிச்சேரியில வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, அதையும் வந்து ஞாபகப்படுத்தின மாதிரி இருந்துச்சு. ஸோ நிறைய தகவல்கள் இன்னும் நம்ம தெரிஞ்சு போறோம். இந்த உழவர்கரையிலிருந்து சாண்டி நம்மளோட ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பரா கொண்டு போறாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சூப்பர் ஹிட்டான சாங் இருக்கு. சாங் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் இருக்கு.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
3: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நம்ம புதுவை டைம் சரியா 8:45 ஆயாச்சு. ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட நியரரா என்ன வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நம்ம புதுவை ஷோவுடைய எண்டுக்கே வரப்போறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு வந்து நம்மளோட உழவர்கரை அந்த ஒரு பகுதியில இருந்தா ரொம்ப சூப்பராகவே நம்மளோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய நிறைய தகவல்களை ஒன்று ரெண்டு பேர் பேசினாலும் நிறைய விஷயங்களை வந்து சொன்னாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ சாண்டி தொடர்ந்து யார் கூட பேச போறாங்க இல்லை என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: வெல்கம் பேக் டு நம்ம புதுவை. சோ ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வகையில ஒருத்தட்ட போய் நம்ம பேச போறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: ஜலப்பிரதாபன் மேடம்.
1: ஓகே, எத்தனை வருஷமா வந்து இந்த ஊர்ல இருக்கீங்க?
2: ஒரு 25 வருஷமா இருக்கிறோம்.
1: சரி, ஓகே. இப்ப எந்த ஊர்ல இருந்து இங்க வந்தீங்க?
2: பாண்டிச்சேரி தானே?
1: பாண்டிச்சேரி தானா? சரி, ஓகே. இப்ப இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த ஊரை வந்து ஒரு அட்டாச்மெண்டோட இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி இந்த ஊரை பத்தி ஏதாவது ஒரு சொல்லுங்க.
2: எங்க இடத்துல வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இது நண்பர் நகர், நாங்க இருக்கிற வசிக்கிற இடம். எந்த ப்ராப்ளமும் கிடையாது. எங்க என்ன சில இருந்தாங்க, இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்களாலயும் நல்லா ஓடிட்டு இருக்கு
1: எங்களுக்கு. ஏதாவது ஒரு பேர் ரீசன் உங்களுக்கு ஏதாவது தெரியுங்களா? ஏன் உழவர்கரை பேர் வந்தது?
2: இது வந்து மினி பென்ஷன் சொல்லுவாங்க ஆக்சுவலா எல்லாருமே இந்த ஏரியாவை. அதனால இங்க எல்லாம் பணவங்க தான் இங்க இருக்கிறது
1: எல்லாருமே.
2: இது ஒரு பீஸ்ஃபுல் ஏரியா எங்களுக்கு.
1: ஓகே, இப்போ வந்து இப்போ ஒயிட் டவுன் அங்கெல்லாம் போனீங்கன்னா பாத்தீங்கன்னா அது வந்து வேற ஒரு வைபா இருக்கும். ஓகேங்களா? சோ இது வந்து ஒரு ஊர் அந்த மாதிரி. இப்போ எது உங்களுக்கு பெஸ்ட் இல்ல அந்த டிஃபரன்ஸ் எப்படி பாக்குறீங்க?
2: அதாவது டவுன் சைட்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரஷ் அதிகமா இருந்துட்டே இருக்கும். இங்க ரஷ் இருக்கு, இருந்தாலும் வந்து ஒரு 8 மணிக்கு மேல பாலம் எல்லாம் காம் ஆயிடும்.
1: ஓகே,
2: எல்லாம்
1: ஓகே.
2: அங்க வந்து பார்க்க மாட்டாங்க நம்மளுக்கு எல்லாத்துக்கும்.
1: ஓகே, ஒரு ஊருக்குள்ள வந்த ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. சரி, ஓகே. இப்போ வெளியூர்லாம் இருக்கும் அப்படின்னா ஒரு டிஃபரன்ஸ் தெரியும் நமக்கு.
2: ஆமா,
1: சரிங்களா? உங்களுக்கான அந்த டிஃபரன்ஸ் எப்படி ஃபீல் பண்றீங்க?
2: இங்க நம்ம மக்கள் பக்கத்துல இருக்கிறவங்க தான் நம்ம உறவுகாரர்கள். இங்க வேற யாரும்

0: கேட்பீங்களா?
1: ஒழுகு வடகரை, அதுதான் வந்து செஞ்சி ஏடுகள்ல இருக்க பேரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது வந்து ஒழுகரையாச்சு, இப்ப வந்து உழவர்கரை ஆயிடுச்சு. சோ இங்க இருந்து வந்து பூடான், ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், அடுத்து வந்து பிரெஞ்சு நாடுகளுக்கு போன நிறைய பேரோட ஹிஸ்டரிஸ் வந்து இங்க இருக்கு. சோ நீங்க இங்க இருந்து பாண்டியில எங்க இருந்தாலும் இந்த ஹார்ட் ஆஃப் த சிட்டியை வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எந்த ஊரா இருந்தாலும் இந்த ஊரை தான் வந்து கிராஸ் பண்ணி போனோம். இவ்வளவு நேரம் எனக்கு ஸ்டுடியோல இருந்து ஹெல்ப் பண்ண லாவணி, ஆர்ஜி லாவணியா, அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லிட்டு. சோ இந்த ஊர்ல இருந்து இப்ப நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ.
2: ஓகே, ஸோ நம்மளுடைய சாண்டிக்கு நம்மளுடைய தேங்க்யூ சொல்லிடலாம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட லைன்ல ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஓகே, ஆனால் நீங்கள் எப்பயுமே இணைப்பில் தான் இருப்பீங்க அப்படின்னு தெரியும். ஏன்னா நம்மளோட எஃப்எம் கேட்காம எப்படி இருக்க முடியும்? எஸ், ஸோ இன்னைக்கு நம்மளோட நம்ம புதுவை ஷோ வந்து ரொம்ப சூப்பராகவே நம்மளுடைய உழவர்கரை பகுதியிலிருந்து போச்சு. அவங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து பார்ப்போம். உழவர்கரை, அது நான் ஆக்சுவலி வந்து உழவர்கரை நீங்கள் போகும்போது அங்கே தெரியும் நிறைய வந்து அங்கே வந்து அதாவது ஃப்ரான்ஸுக்கு போயிட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து அந்த பிரெஞ்சு அந்த கலாச்சாரத்தை வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் என்னன்னா, அங்கிருந்து நிறைய பேர் நிறைய நாடுகளுக்கு வந்து போயிருக்காங்க. முதன் முதலாக போனதும் அந்த இடத்துல இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அங்கே வந்து ஒரு பதிவும் பண்ணாங்க நம்மளோட சாண்டி. எஸ், அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த கோயிலுடைய திருவிழாக்கள் பற்றி வந்து சொன்னாங்க. நானும் இதை கேள்விப்பட்டிருக்கேன். அங்கே இருக்கக்கூடிய கோயில் திருவிழா வந்து ரொம்ப சிறப்பாகவே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப ஜாலியாகவே செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் சாண்டி, நீங்கள் சொன்னது வந்து 100% ரைட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்மளோட நம்ம புதுவை ஷோ ரொம்ப சூப்பராகவே போச்சு. உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு கூட ஒரு மனநிறைவோடு இன்னைக்கு நிகழ்ச்சியை நம்ம எண்டுக்கு கொண்டு வந்தாச்சு. உங்களுக்காக ஒரு சூப்பரான சாங் வந்து அடிச்சு தூக்கிட்டு வர மாதிரி விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து. பட் அதுக்கு முன்னாடி பிரேக் இருக்கு, அது ரெண்டு கமர்ஷியல்ஸை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலாம் பாடல் கேட்கலாம்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
4: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
5: துண்ணக்க துண்ணக்க துண்ணக்க துண்ணக்க தின்னாக்க.

0: நேரம் 8:55 தொடர்வது
1: முகத்தில்
2: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: எது ரொம்பவும் கஷ்டமான காரியம் அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாமல் இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான காரியம் அப்படின்னு தோணுது. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டை, நாட்டுக்குள்ளேயே ஒரு குரூப்புக்கும் இன்னொரு குரூப்புக்கும் சண்டை. ஏன் சண்டை போட்டுக்கிறீங்கன்னு கேட்டு பாருங்கள். நாங்கள் சமாதானத்துக்காக தான் சண்டை போட்டுக்கிறோம் அப்படிம்பாங்க. வாழறதுக்காக பிறந்த மனுஷன் லட்சியத்துக்காக உயிரை விட தயார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். அப்படி உயிரை விடுறவங்கள நாமளும் பாராட்டுவோம். ஆனால் ஒன்றுமில்லாத விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போடுறவங்களெல்லாம் அப்படிப்பட்டவங்களையும் சரி உயிரை விடுறவங்களையும் சரி என்னென்னு சொல்கிறது. யுத்தங்களாலேயும் சண்டைகளாலேயும் நாம் அடையிறது என்னங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இழக்கிறது என்ன தெரியுமா? ஏராளமான உயிர்கள். ரத்தம் சிந்துறதுக்கு நான் தயார் அப்படின்னு மாறுதட்டி சொல்லலாம். ஆனால் ரத்தம் சிந்தினா உயிர் காத்துக்கிட்டு இருக்க தயார் இல்லை, அதாவது உயிர் வந்து நமக்காக காத்துக்கிட்டு இருக்க தயார் இல்லை. இழக்கிற ரத்தத்தை ஈடு கட்டினா தான் உயிரை காப்பாற்ற முடியும். அதனால் இது சம்மந்தமாக ஆராய்ச்சி செய்கிற கட்டாயம் ஏற்பட்டு போச்சு. அதோட விளைவாக புதுசாக ஒன்றை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அதுதான் செயற்கை ரத்தப்பொடி. இப்போ இந்த திடீர் சாம்பார் பொடி, திடீர் ரசப்பொடி, திடீர் காப்பி பொடி இப்படிலாம் சொல்கிறோம்ல, அது மாதிரி இது திடீர் ரத்தப்பொடி. இஸ்ரேல் வந்து ஒரு சின்ன நாடு, மக்கள் தொகை குறைச்சல், அதோட போர்கள் வேறு, அதனால் காயம்பட்டவங்களை காப்பாற்றியே தீர வேண்டிய கட்டாயம். காப்பாற்றணும்

0: ரத்த இழப்பை தடுக்கணும். அப்படின்னா உடனடியாக புது ரத்தம் செலுத்தி ஆகணும். திடீர்னு ரத்தம் வேணும்னா எங்கே போகிறது? அதுவும் கிடைக்கிற ரத்தம் சேர்கிற குரூப்பாக இருக்கணும். ஒரு வேடிக்கை பார்த்தீங்களா, நான் வேறு குரூப்பு நீ வேறு குரூப்புன்னு இவன் சண்டை போடுறான். இதில் அடிபட்டவனுக்கு ரத்தம் கொடுக்க போனால் அதுலேயும் அது வேறு வேறு குரூப்பாக இருக்குது, அது ரத்தமும் வேறு வேறு குரூப்புன்னு சொல்லிகிட்டு இருக்குது. எந்த குரூப்பு ரத்தம் வேணும் அது உடனடியாக கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது? இப்படிப்பட்ட கஷ்டம்லாம் நமக்கு வந்துடுது. இதுக்காக தான் விஞ்ஞானிகள் இந்த ரத்தப்பொடியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு ஆள் அடிபட்டு போட்டான்னு வச்சுங்களேன், அவனுக்கு ரத்தம் கிடைக்கல, உடனே என்ன பண்ணலாம்? இந்த சுத்தப்படுத்தப்பட்ட தண்ணீரை கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியது, அதில் இந்த ரத்தப்பொடியை கரைக்க வேண்டியது. இப்போ இந்த செயற்கை ரத்தம் வந்து தயாராகிட்டுது, இதை அந்த ஆள் உடம்புல ஏற்றி விட்டுற வேண்டியது. இயற்கையாக நம்ம உடம்பில் இருக்கிற ரத்தம் என்னென்ன வேலை செய்யுதோ அதே வேலையை இதுவும் செய்யும். அதாவது ஆக்சிஜனை உடம்பில் எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகுது, அந்த வேலையை இந்த செயற்கை ரத்தமும் செஞ்சிடுது. ஆனால் ஒரு விஷயம், இந்த செயற்கை ரத்தம் ஒரு அவசரத்துக்கு தான் உபயோகப்படுத்தலாம், ஒரு முதல் உதவி மாதிரி. அதை அப்படியே நிரந்தரமாக விட்டுற முடியாது. பின்னாடி வந்து தேவையான குரூப்பு உண்மையான ரத்தம் கிடைச்ச உடனே அதை செலுத்திக்கணும். உண்மையான ரத்தத்தை 20-40 நாள் வரைக்கும் தான் பாதுகாக்க முடியும், அதுவும் குளிர்பதன பெட்டியில். அதுக்குள்ளே உபயோகப்படுத்தலைன்னா அது வீணாக போயிடும். இந்த ரத்தப்பொடி அப்படி இல்லை, எவ்வளோ நாள் வேணும்னாலும் அப்படியே வச்சுருக்கலாம், குளிர்பதன பெட்டியும் தேவையில்லை. ஆனால் ஒன்று, இது தண்ணியில் கலந்து செயற்கை ரத்தமாக ஆக்கிவிட்டால் அதோடய வலு 72 மணி நேரம் தான், அதாவது 3 நாள். அதுக்குள்ளே அந்த ஆசாமியை எங்கேயாவது ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் உண்மையான ரத்தத்தை கொடுத்துடணும். சண்டையில் அடிபடுறவங்க, சாலை விபத்தில் அடிபடுறவங்க, இவங்களுக்கெல்லாம் அவசரத்துக்கு கை கொடுத்து உதவுறது இந்த செயற்கை ரத்தப்பொடி. அதுக்கப்புறம் நாம் கொடுக்குற ரத்தம் தான் அவங்கள காப்பாற்றணும். இன்றைக்கி வந்து ரத்தத்தை தானமாக கொடுக்க தயாராக இருக்கிற நல்ல உள்ளங்கள் ஏராளம். எவ்வளவு ஆக்சிடெண்ட்டு ஆப்ரேஷன் இதில் சம்மந்தப்பட்டவங்களை வந்து காப்பாற்றுறது நாம் தானமாக கொடுக்குற ரத்தம் தானே. ஒரு ஆக்சிடெண்ட்டு, ஒரு ஸ்கூட்டர் ஒரு ஆள் மேலே மோதி விட்டுது, பார்த்து வரக்கூடாதா அப்படின்னா அந்த ஆள், நீ தான் பார்த்து நடக்கணும், ஏன்னா 20 வருஷமாக நான் அந்த ஸ்கூட்டரை ஓட்டிகிட்ருக்கிறேன் அப்படின்னா நான் இவன். இதுக்கு அவன் சொன்னான், நீ தான் பார்த்து ஓட்டணும், ஏன்னா 40 வருஷமா நான் இப்படி நடந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: நேயர்களே, தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் நளினி. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பீகாரின் கயா நகருக்கு ஒருநாள் பயணமாக செல்கிறார். இந்த பயணத்தின்போது கயாவில் உள்ள பீகார் பொது நிர்வாகம் மற்றும் ஊரக மேம்பாட்டு நிறுவனத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான பயிற்சி திட்டத்தின் தொடக்க விழாவில் உரையாற்ற உள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்ஷனுக்கும் இடையே நடைபெற்ற தூதுக்குழு அளவிலான பேச்சுவார்த்தையைத் தொடர்ந்து இந்தியாவும் நியூசிலாந்தும் பாதுகாப்பு, கால்நடை வளர்ப்பு, பால்வளம், சுற்றுலா, விளையாடு மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆகியவற்றை உள்ளடக்கிய 5 முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டன. இது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளில் ஒரு புதிய அத்தியாயத்தை குறிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதம மந்திரி அருங்காட்சியகம் மற்றும் நூலகம் டெல்லியில் உள்ள மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கு இந்தியாவின் அரசியல் அமைப்பு, ஜனநாயக மரபுகள் மற்றும் குடிமை விழுமியங்களை அறிமுகப்படுத்தும் நோக்கில் ஜன்சே கந்தக் என்ற அருங்காட்சியக அடிப்படையிலான ஆழ்ந்த அனுபவத்தை வழங்கும் திட்டத்தை தொடங்கியுள்ளது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நேற்று மஸ்கட்டில் ஓமன் நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பாதர் பின் ஹமத் அல் புசைதியை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பின் பல்வேறு அம்சங்கள் குறித்து கலந்துரையாடினார். வர்த்தகம், முதலீடுகள், தொழில்நுட்பம், சைபர் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகிய துறைகளில் பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக டாக்டர் ஜெய்சங்கர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை மறுநாள் 13ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை தினசரி 2 மணி நேரம் குடிநீர் விநியோகம் தடைபடும் என்று பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் மைதானத்தில் நேற்று இரவு நடைபெற்ற ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில்

இரண்டாவது காலிறுதி ஆட்டத்தில் பெல்ஜியம் அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி ஸ்பெயின் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:03, 12 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ பொது 102.8 இந்த நிகழ்ச்சி இணைய வழி நேர் விருப்பம் வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். முதலாவதாக கர்ணன் திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாட்டு கேட்டிருக்காங்க லூயிஸ் செல்வராஜ் அவர்கள் கோவை வடவள்ளியிலிருந்து. நேர்கிட்ட விருப்பப்படல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6 டிஜிட் HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: நேரம் 9:09 ஆகிட்டு இருக்கு. புது 2.8 இணைய வழி இணைய விருப்பம் கேட்டு இருக்கீங்க வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்பப்படல் கேட்டிருக்காங்க. தாராள பிரபு திரைப்படத்திலிருந்து நாராயணன், கனகவள்ளி, கல்யாண், அஸ்வினி, வெண்பா, ஆதிரா ஜெர்மனி பெர்லின்ல இருந்து கேட்டிருக்காங்க. நேர்கிட்ட விருப்பப்படல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

இணையவழி நேர் விருப்பம் கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் ரஜினி முருகன் திரைப்படத்திலிருந்து விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க காரைக்கால் எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள். நேர் கேட்ட விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

இணையவழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேர் கேட்டிருக்கும் பாடல் செல்லமை திரைப்படத்திலிருந்து. விருப்ப பாடல் கேட்டவர் ஹிதேந்திர தாஸ் ஃப்ரம் அஸ்ஸாம். நேர் கேட்ட விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நேரம் 9:23:17 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புது 102.8 இந்த நிகழ்ச்சி இணைய வழி நேர் விருப்பம் வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காரு தாஸ் திரைப்படத்திலிருந்து, ராமகிருஷ்ணன் கொழும்பு கொண்டான் பழனி வட்டத்திலிருந்து. நேர்கடை விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

எஃப்எம் 9.8 இணைய வழி நேயர்களுக்கு கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் தலைவன் தலைவி திரைப்படத்திலிருந்து. விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க சரஸ்வதி பத்மநாபன் மாதவரம் பால்பண்ணையிலிருந்து.

நேரம் 9:32 38 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புது 102.8 ஆர்ஜே மேக்ஸ் கூட நீங்க கேட்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இணைய வழி நேர் விருப்பம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கத்தி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டிருக்காங்க செஞ்சி சிங்கவரம் கலைவாணி கனிஷ்மா அவர்கள். அவர்கள் கேட்ட விருப்ப பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

நேரம் 9:37, 58 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதிய 102.8 இணைய வழி நேர் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காரு ஓடி சுரேஷ் அவர்கள், தம்பி வெட்டூத்தி சுந்தரம் திரைப்படத்திலிருந்து. வரும் பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
2: நேரம் 9:49, 17 எஃப்எம் ரெயின்போ புது 92.8 இணைய வழி நேர் விருப்பம் கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க செல்வம் அவர்கள், பொம்மி நாயகன் பட்டி தேனி மாவட்டத்திலிருந்து. ஈஸ்வரன் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்ட விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சிமங்கலம் கிராமத்திலிருந்து சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன். நேயர் கேட்ட விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

இன்னைக்கு இணையவழி நேர் விருப்பம்ல நிறைய பேர் பாட்டு கேட்டுருங்க. பாட்டு கேட்க முடியாதவங்க எல்லாருக்குமே இணையவழி நேர் விருப்பம் நாளைக்கு இருக்கு, அதுல பாட்டு போடுவாங்க. இன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் பாட்டு போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உளுந்தூர்பேட்டை ராஜேந்திரன், ஆண்டிப்பட்டி ஆராதனா, உமையா பார்வதி சிதம்பரம், சிவகுமார் கூத்தப்பாக்கம் கடலூர், செந்தில்குமரன் தேனி, திருமழிசை நாகராஜ், ஆசீர்வாதம் அடையாளப்பட்டு, அய்யனார் மீரா பன்ருட்டி, பொன்னியம்மன் மேடு, வன்னை கணேசன், இவங்க எல்லாருமே இன்னைக்கு பாட்டு கேட்டிருந்தீங்க. நேரம் காரணமாக உங்களுக்கெல்லாம் பாட்டு போட முடியல, கவலையப்படாதீங்க. தினந்தோறும் கரெக்டாக 9 மணிக்கு இணையவழி நேர் விருப்பம் நம்ம எஃப்எம் 90.8 இருக்கு. இன்னைக்கு பாட்டு கேட்காதவங்க எல்லாருக்கும், கிடைக்காதவங்க எல்லாருக்குமே நாளைக்கு பாட்டு கிடைக்கும். இத்தோட இந்த நிகழ்ச்சிக்கு டாடா பாய் பாய் சொல்லிட்டு நான் கிளம்புறேன். நான் உங்கள் ஆர்ஜே மேக்ஸ். இது இணையவழி, நீங்கள் இது வரைக்கும் கேட்டுட்டு இருந்தது இணையவழி நேர் விருப்பம்.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் நளினி. பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆக்லாந்தில் நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் தூதுக்குழு அளவிலான பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறார். கடந்த 2 ஆண்டுகளில் வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு துறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கண்டுள்ள இருதரப்பு உறவுகளின் ஒட்டுமொத்த அம்சங்களையும் தலைவர்கள் இருவரும் ஆய்வு செய்ய உள்ளனர். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினத்தில் இந்திய கடற்படை வீரர்கள் இடையே நேற்று உரையாற்றிய அவர், இந்திய பெருங்கடல் உலகின் முக்கியமான பகுதிகளில் ஒன்று என்றும், இந்தியாவின் வர்த்தகத்தில் 90% அதிகமானவை கடல் வழியாகவே நடைபெறுகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி நாக்பூரில் இன்று நடைபெறும் பிரிக்ஸ் நாடுகளின் போக்குவரத்து அமைச்சர்கள் கூட்டத்திற்கு தலைமை தாங்குகிறார். மீள்திறன் புத்தாக்கம், ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கான கட்டமைப்பு என்ற இந்தியாவின் பிரிக்ஸ் தலைமைத்துவ கருப்பொருளின் கீழ் இந்த இருநாள் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இயக்குநர் திரு ஜெய்சங்கர் தமது செய்திக்குறிப்பில், மத்திய அரசின் ஆத்ம நிர்பர் பாரத் பயிறு இயக்க திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் 5 பயிறு அறவை ஆலைகள் அமைக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளதாகவும், அதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என்றும், அறுவடைக்கு பிந்தைய காலங்களில் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைப்பதை உறுதி செய்வதையும் இத்திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் கூறியுள்ளார். மியான்மரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.1 பதிவாகியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் 140 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க பேண்டனி கோட்டையில் டிஜிட்டல் அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:03. நேர்கள் அனைவருக்கும் ஒரு சூப்பரான குட் மார்னிங் சொல்லிட்டு நான் வந்தாச்சு உங்க ஆர்ஜே லாவண்யா. கெட் இட் கோ நிகழ்ச்சியில எஸ் கெட் செட் கோ அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி எனர்ஜி என்னன்னு சொல்லிட்டே போகலாம். அப்படி ஒரு ஷோ தான் இது. ஸோ டெய்லி டெய்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டில் என்ன டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் கொடுத்தாலும் அதுக்கு நான் ரெடி அப்படின்னு ஆன்சர் பண்ணக்கூடிய நம்மளோட நேர்கள் இருக்கிறதுனால தான் இந்த ஒரு ஷோ அப்படி ஒரு எனர்ஜியோடையும் ஒரு பாசிட்டிவிட்டியோடையும் போயிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அது

ட்ரூ. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்மளோட கெட் செட் கோ நிகழ்ச்சியில் என்ன செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் கொடுக்க போறேன் அப்படின்னு யோசிச்சுட்டே இருங்க. எஸ், ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன டே, அதாவது என்ன டேட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். டே வந்து நம்மளுடைய சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே சண்டே அப்படின்னாலே ஸ்பெஷல் தான். ஸோ டே பார்த்தீங்க அப்படின்னா July 11. ஸோ இன்னைக்கு வந்து என்ன டே வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா வேர்ல்டு பாப்புலேஷன் டே, உலக மக்கள் தொகை தினம் வந்து இன்று. ஸோ இதுக்கு ரிலேட்டடாக தான் இன்னைக்கு நம்மளோட கெட் செட் கோ நிகழ்ச்சியோட க்வெஷ்சன்ஸ் இருக்க போகுது. எஸ், ஸோ நிறைய செட் ஆஃப் க்வெஷ்சன்ஸ் உங்களுக்காகவே நான் கொண்டு வந்திருக்கேன் கெட் செட் கோ நிகழ்ச்சியில் வேர்ல்டு பாப்புலேஷன் 2271760225230 அப்படின்ற நம்பருக்கு இங்க நான் வெயிட்டிங் உங்களோட ஆன்சருக்காக. சீக்கிரமா எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நிகழ்ச்சியில ஃபர்ஸ்டா ஒரு சாங் வருது, செம்ம ஹிட்டு. அது இல்லாம அப்படி கேட்ட உடனே ஆடுற மாதிரி ஒரு சாங் தான் கேட்டுட்டு வாங்க முதல்வன் திரைப்படத்துல இருந்து.

0: பத்து மணி 11 நிமிஷம் ஆயாச்சு. கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில ஃபர்ஸ்டா என்ன க்வெஸ்சன் கொடுத்துருந்தோம் அப்படின்னா, இன்று வந்து உலக மக்கள் தொகை தினம் இல்லையா? ஸோ அதுக்கு ரிலேட்டடான க்வெஸ்சன் தான் கொடுத்துருந்தோம். அதாவது இந்த 2026 உலக மக்கள் தொகை அதாவது சுமார் எத்தனை பில்லியனாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தோம். எனக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் நேர் வந்திருக்காங்க, யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: நன்றி
0: மற்றும் பாராட்டுகள் சார்.
1: நன்றி
0: சார். எஸ், நம்மளுடைய இந்த வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது வந்து ஒவ்வொரு வருடங்களும் வந்து அதை நம்ம செஞ்சுக்கிட்டே வருவாங்க. ஸோ இதை வந்து 2021 வந்து ஏறக்குறைய அதாவது 7.9 பில்லியனாக இருந்துச்சு. அதுல வந்து என்ன கணக்கிட்டாங்க அப்படின்னா, 2030 சுமார் 8.5 பில்லியனாக உயரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய இந்த 2026 வந்து இதோடைய கணக்கெடுப்புல வந்து என்னவா தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, சுமார் 8.25 அதான் அவ்வளவு பில்லியனாக தான் வந்து மக்கள் தொகை இருக்கிறதா சொல்லியிருக்காங்க.

0: எஸ், ஸோ நம்மளோட அடுத்த நேயர் வந்திருக்காங்க. எனக்கும் ஆன்சர் தெரியும் மேடம், சீக்கிரம் கனெக்ட் பண்ணுங்க காலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்றது யார், எங்க இருந்து சார்? ஓகே பலராமன் சார், எவ்வளோ மக்கள் தொகை அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க சார்.
1: 8.25 மில்லியன் மேடம்.
0: ஓகே, பில்லியன், அதான் கரெக்டான ஆன்சர். நன்றி சார், உங்களுக்கு பாராட்டுகள். உலக மக்கள் தொகை தினம் அதாவது இன்னைக்கு வந்து கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து எந்த ஆண்டு முதல்

முதலாக வந்து இந்த தினத்தை வந்து கடைபிடிச்சாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. உலக மக்கள் தொகை தினம் எந்த ஆண்டு முதல் முதலாக கடைபிடிக்கப்பட்டது அப்படின்றத கண்டுபிடிச்சு எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. 2271760 2275230 என்ற நம்பர்ஸ்க்கு நிகழ்ச்சியில் ஒரு சூப்பர் ஹிட்டான சாங் வந்து கேட்டுவாங்க.

கெட் செட் கோ நிகழ்ச்சியில் இருக்கீங்க. கெட் செட் கோ அப்படின்னாலே நம்மளோட எனர்ஜெட்டிக் நம்மளோட லிசனர்ஸ் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. எஸ், ஸோ லாஸ்ட்டாக என்ன க்வெஸ்சன் கொடுத்துருந்தேன் அப்படின்னா, உலக மக்கள் தொகை தினம் எந்த ஆண்டு முதல் முதலாக கொண்டாடப்பட்டு? இந்த க்வெஸ்சனில் நிறைய ட்விஸ்ட் இருக்குது, நீங்கள் வந்து அது யோசிச்சிங்களா என்னன்னு தெரியல. வர நம்ம நீர் அது எப்படி கரெக்டாக சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வணக்கம். ஓ, நம்மளோட நேயருடைய லைன்ல என்ன ப்ராப்ளம் தெரியல, சோ லைன் கட் ஆயிடுச்சு.

0: எஸ் ஸோ ஆனாலும் நாங்களும் வருவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நேர் வந்திருக்காங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்றது யார், எங்க இருந்து சார்?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: ஓகே பாபு சார், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ஆமா மேடம், 1990 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்துட்டு மேடம்.
0: ஓகே சூப்பரா சொன்னீங்க, நன்றி மற்றும் பாராட்டுகள். தெரிஞ்சுக்கலாம். ஓகே சோ நம்மளோட அடுத்த நேயர் வந்திருக்காங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: ஓகே சந்திரசேகரன் சார், நீங்க தான் லைன்ல வந்துட்டு டமால் காணா போயிட்டீங்க.
2: ஆமா மேம், லைன் திடீர்னு கட் ஆயிட்டு என்னடா பண்ணிறதுன்னு யோசிச்சேன்.
0: ஓகே சூப்பர் சார், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: ஆமா மேம்.
0: ஓகே சொல்லுங்க.
2: இது வந்து 1989 அறிவிச்சாங்க மேம், கொண்டாட ஆரம்பிச்சிருந்து 1990 ஜூலை 11.
0: இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதான் சொன்னேன், இந்த க்வெஸ்சன்ல ஒரு சின்ன ட்விஸ்டோட தான் கேட்டிருந்தேன். அது என்ன அப்படின்னா, செலிபிரேஷன் எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். கரெக்டான ஆன்சர் 1990 முதலாவது ஆண்டா நம்ம வந்து அதை கொண்டாடி இருப்போம். அது எஸ்டாப்ளிஷ் பண்ண வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து 1989 தான். ரொம்ப சூப்பரா தெளிவா ஆன்சர்.
2: மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு மேம் பல
0: விஷயங்களுக்கு.
2: ஒரு பகுதிக்கு நமக்கு ஏதாவது நல்ல திட்டங்கள் அப்படிங்கறது பண்ணணும்னா, இந்த இடத்துல சுத்தி வேர்ல்டு பாப்புலேஷன் இருக்கு, இந்த பாப்புலேஷன் எவ்வளவுன்னு கணக்கெடுக்கும் பொழுது அதற்கு ஏற்ற போல இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கறதும் அமினிட்டிஸ் அப்படிங்கறதும் இதர விஷயங்கள் அப்படிங்கறதும் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த பொறுப்புணர்வோட நமக்கு வந்து இந்த பாப்புலேஷன் கணக்கெடுக்க வந்தா வீட்டுல இருக்கிறவங்க இவங்க பேரு இவங்க பேரு அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுக்கணும். அது வந்து இன்ஸ்டன்ட் நமக்குதான் ஒரு மிகப்பெரிய நன்மை அப்படிங்கறதையும் பயக்கம்ங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான விஷயமும் சொன்னீங்க, அதுக்கு உங்களுக்கு அடிஷனல் பாராட்டுக்கள். நன்றி சார்.
2: நன்றி.
0: ஓகே ஸோ கரெக்டாக சொன்னாங்க, அதாவது உலக மக்கள் தொகை தினம் வந்து கரெக்டான ஆன்சர் 1990 தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செலிப்ரேட் பண்ணோம். பட் அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய அந்த வருஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1989. ஸோ இதில் இன்னொரு என்ன அப்படி விஷயம் பார்த்தீங்கன்னா, 1987 அப்படின்னு கூடிய இயர் எதுக்காக அப்படின்னா, ஸோ 1987 தான் முதல் முதலாக இந்த உலக மக்கள் தொகை அப்படின்றது வந்து 5 பில்லியன் அப்படின்னு கூடிய ஒரு அளவை வந்து ரீச் பண்ணுச்சு. ஸோ அந்த வருஷத்தில் 5 பில்லியனாக 1987 ரீச் ஆச்சு. 1989 ஜூலை 11 தேதி வந்து இதை வந்து நம்ம வந்து உலக மக்கள் தொகை

தினமாக கொண்டாடணும் அப்படின்றத வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ 1990 அது வந்து முதன் முதலாக கொண்டாடப்பட்டுச்சு. ஸோ இதே கரெக்டான ஆன்சர். ஸோ அதை வந்து ரொம்ப சூப்பராகவே நம்மளுடைய நேர்கள் வந்து சொன்னாங்க. ஸோ அடுத்த க்வெஸ்சன் என்ன மேடம், அதை சீக்கிரமாக சொல்லிடுங்க மேடம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. ஓகே, ஸோ உங்களுக்கான க்வெஸ்சன் இதுதான். 2026 இந்த ஆண்டு அதிக மக்கள் தொகை கொண்ட முதல் நாடு எது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. 2026 அதிக மக்கள் தொகை கொண்ட முதல் நாடு எது அப்படின்றத, ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருக்கு, எந்த கண்ட்ரிக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. 2271760220752230 நம்பர்ஸ்க்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததான் ரெடியா இருங்க, டான்ஸ் ஆடுறதுக்கு அப்படி ஒரு சாங் தான் வந்துட்டே இருக்கு, டூ எட் திரைப்படத்துல இருந்து.

0: कैच द रेन, बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है। तो मेरा खास आग्रह है, वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
1: Where there's water, there's life. Come, let us adopt rain water harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
2: கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில் இருக்கீங்க. டைம் சரியா 10:29:13 இருக்கும். யாரு ஆன்சர் சொல்றதுக்காக வந்திருக்காங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நான் புதுவை வெங்கடா நகர் பகுதியில இருந்து ஆசை தம்பி.
2: ஓகே ஆசை தம்பி சார், க்வெஸ்சன் கேட்டிருப்பீங்க, ஆன்சரோட ரெடியா வந்துட்டீங்க.
3: உலக மக்கள் தொகை இந்த அளவில் முதலில் உள்ள நாடு
2: ஆமா
3: நமது இந்தியா தான் மேடம்.
2: கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்க சார், பாராட்டுக்கள் சார் உங்களுக்கு.
3: அது தொகை வந்து 147 கோடி.
2: கரெக்ட் சார், 1.47 பில்லியன். ஓகே சார், பாராட்டுக்கள் சார்.
3: ஓகே, வாய்ப்புக்கு நன்றி.
2: வணக்கம். வணக்கம். ஓகே, சோ நம்ம வந்து கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில இருக்கோம். சோ அடுத்ததா யார் பேச போறாங்க அப்படின்னு பாக்கும்போது நேர் நம்மளோட லைன்ல வந்தாங்க, என்னன்னு தெரியல, ஏதோ ப்ராப்ளம் கட் ஆயிடுச்சு. சரி ஓகே, யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஓகே ராஜகோபாலன் சார், நம்ம லைவ்ல இருக்கோம், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? முதல் நாடு
4: 4.47 பில்லியன் மக்கள் தொகை மேடம்.
2: இந்த நாடுன்னு சொல்லவே இல்லையே நீங்க.
4: பாராட்டுக்கள்
2: சார், நன்றி. நலமா இருக்கேன் சார். ஓகே சார், நன்றி சார். ஓகே சரி, இன்னைக்கு வந்து சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டே இருக்காங்க. அதாவது நான் வந்து ஒரு க்வெஸ்சன் தான் கேட்கறேன், கூடவே வந்து அடிஷனல் இன்ஃபர்மேஷனும் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் தொகையோட சேர்த்து அதோடைய ஆன்சர் கரெக்டா பண்ணாங்க. 1.47 பில்லியன் அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த ஒரு மக்கள் தொகையோட முதல் இடத்துல இருக்கிறது வந்து நம்மளோட இந்தியா தான். ஸோ உங்களுக்கான நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஸோ இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? ஸோ அப்ப இந்தியாக்குள்ள வந்து நிறைய மாநிலங்கள் வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து நம்மளோட இந்தியால மிக அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது? எந்த ஸ்டேட்ல வந்து அதிகமான மக்கள் தொகை இருக்காங்க இந்தியாவில் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு FM ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. நம்மளோட இந்தியாவில் மிக அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு FM ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. 2271760 2275230 என்ற நம்பர்ஸ்க்கு.

நம்மளோட இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், உத்தரப்பிரதேஷ். ஸோ இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது அப்படின்றத கண்டுபிடிச்சி எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட இந்த ஸ்டேட் எது அப்படின்றத கண்டுபிடிச்சி எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. 2217760 2275 2330 நம்பருக்கு. நிகழ்ச்சியில் ஒரு சூப்பர் ஹிட்டான சாங் வருது, கேட்டுட்டு வாங்க. காதலன் திரைப்படத்திலிருந்து.

0: கெட் செட் கோ நிகழ்ச்சியாக கேட்டுட்ருக்கீங்க. கடைசியாக என்ன க்வெஸ்சன் கேட்டிருந்தேன் அப்படின்னா, நம்மளுடைய இந்தியாவில் அதாவது அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் ஸ்டேட் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். எனக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னு நம்மளோட நேர் வந்திருக்காங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம், எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன் கலைவாணி மேடம். ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கண்டுபிடிச்சிட்டேன் மேம், உத்தரப்பிரதேச மாநிலம் மேம்.
0: ஓகே, சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க, நன்றி மற்றும் பாராட்டுகள் உங்களுக்கு. உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சன் இதுதான், அதாவது

பத்து மணி 49 நிமிஷத்துல இருக்கீங்க. கெட் செட் கோ நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. கடைசியா என்ன க்வெஸ்சன் கொடுத்துருந்தேன் அப்படின்னா, இந்தியாவோட மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் ஸ்டேட் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். ஒரு நேர் வந்தாங்க, என்ன தெரியல அவங்க லைன்ல என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு, ஓகே இட்ஸ் ஓகே நான் உள்ள ஆன்சர் சொல்லிடலாம். அவங்க கரெக்டான ஆன்சர் தான் சொன்னாங்க. ஸோ சிக்கிம் அப்படின்றதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த ஆன்சர் வந்து கரெக்டா சொன்னேன். ஒரு சில பேர் வந்து வாட்ஸ்அப்லயே அனுப்பியிருக்காங்க, உங்களுக்கும் பாராட்டுகள். ஸோ உங்களுக்கான நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இதுதான், 2026 குறைந்த மக்கள் தொகை கொண்ட நாடு எது? ஸோ மாநிலம் நம்மளோட இந்தியாவில் நீங்கள் சொன்னீங்க சிக்கிம், அது வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ குறைந்த மக்கள் தொகை கொண்ட நாடு வந்து எது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஸோ சீக்கிரமாக கால் பண்ணுங்க. 2271760 2275230 நம்பருக்கு.

ஓகே ஸோ தொடர்ந்து கேளுங்க, உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆர்ஜேஸும் எப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் இருக்காங்க. ஓகே ஸோ நம்ம வந்து நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்ததுனால அடுத்த நிகழ்ச்சி உங்களுக்காகவே நிறைய மெலடியான மேஜிக்கல் சாங்கோட நம்மளோட மெலடி மேஜிக் நிகழ்ச்சி இருக்கு. ஸோ நான் கிளம்புறேன், அடுத்த ஆர்ஜே ரெடி ஆயிட்டாங்க.

கெட் செட் கோ நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். டைம் சரியா 10:55:25 ஆயாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வேர்ல்ட் பாப்புலேஷன் டே. ஸோ அதை சார்ந்த கேள்விகள் தான் நிறைய கொடுத்துருந்தோம். கடைசியா கொடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, 2026 குறைந்த மக்கள் தொகை கொண்ட நாடு எது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருந்தேன். ஸோ வேட்டிகன் சிட்டி அப்படின்றது தான் வந்து கரெக்டான ஆன்சர்.

கெட் செட் கோ நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். டைம் சரியா 10:55 ஆயாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வேர்ல்ட் பாப்புலேஷன் டே. ஸோ அதை சார்ந்த கேள்விகள் தான் நிறைய கொடுத்திருந்தோம். கடைசியா கொடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, 2026 குறைந்த மக்கள் தொகை கொண்ட நாடு எது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருந்தேன். ஸோ வேட்டிகன் சிட்டி அப்படின்றதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நிறைய க்வெஸ்சனுக்கு வந்து நம்மளுடைய நேயர்கள் லைவ்ல வந்து ரொம்ப சூப்பராகவே ஆன்சர் பண்ணாங்க. அது இல்லாமல் அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸும் எப்பயுமே கொடுப்பாங்க. அதுதான் நம்மளோட கெட் செட் கோ நிகழ்ச்சியோட ஒரு என்ன சொல்றது, ஒரு எனர்ஜெட்டிக்கான விஷயமே. டெய்லி டெய்லி உங்களுக்காகவே கெட் செட் கோ நிகழ்ச்சி

0: நேர்களை தொடர்வது 12 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் நளினி. பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்ஷனுக்கும் இடையே நடைபெற்ற தூதுக்குழு அளவிலான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இந்தியாவும் நியூசிலாந்தும் பாதுகாப்பு, கால்நடை வளர்ப்பு, பால்வளம், சுற்றுலா, விளையாட்டு மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆகியவற்றை உள்ளடக்கிய 5 முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டன. இது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளில் ஒரு புதிய அத்தியாயத்தை குறிப்பதாக அமைந்துள்ளது. பிரதம மந்திரி அருங்காட்சியகம் மற்றும் நூலகம் டெல்லியில் உள்ள மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு இந்தியாவின் அரசியலமைப்பு, ஜனநாயக மரபுகள் மற்றும் குடிமை விழுமியங்களை அறிமுகப்படுத்தும் நோக்கில் ஜன்சே கந்தக் என்ற அருங்காட்சியக அடிப்படையிலான ஆழ்ந்த அனுபவத்தை வழங்கும் திட்டத்தை தொடங்கியுள்ளது. மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா மற்றும் மேகாலய முதலமைச்சர் திரு கான்ராட் சக்மா ஆகியோர் தலைநகர் டெல்லியில் உள்ள டெல்லி ஹாட் வளாகத்தில் மேகாலய அண்ணாச்சி திருவிழா 2026 நான்காவது பதிப்பை நேற்று தொடக்கி வைத்தனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை மறுநாள் 13 முதல் 18 வரை தினசரி 2 மணி நேரம் குடிநீர் விநியோகம் தடைபடும் என்று பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெறும் வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று ஒரு விக்கெட் இழப்பிற்கு 21 ரன்கள் என்ற நிலையில் இருந்த இங்கிலாந்து அணி 285 ரன்கள் எடுத்த இந்திய அணியை எதிர்கொள்கிறது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் மைதானத்தில் நேற்று இரவு நடைபெற்ற ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் 2வது காலிறுதி ஆட்டத்தில் பெல்ஜியம் அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி ஸ்பெயின் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. 3வது காலிறுதி போட்டியில் நார்வே இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
0: நேர்கள் இதுவரை கேட்டது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:15, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக். நிகழ்ச்சியில் முதலாவதாக வரும் பாடல் 3 திரைப்படத்தில் இருந்து.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 மெலடி மேஜிக் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் லீலை திரைப்படத்திலிருந்து.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: நேரம் 11:13, 40 எஃப்எம் ரெயின்போ புது 92.8 இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் இயற்கை திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
2: மெலடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. இன்ப புதுவை 102.8 நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் உன்னாலே திரைப்படத்தில் இருந்து

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் இமைக்கா நொடிகள் திரைப்படத்திலிருந்து.

சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம்.

0: சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஸ்டம்ப்டு சீசன் 7 டெல்லி அஞ்சல்.

நேரம் 11:47 34 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதிய 102.8 நீங்கள் கேட்டுட்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் தொடரி திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் நிறைவாக வரும் பாடல் ஜீவா திரைப்படத்திலிருந்து.
4: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும்.
5: விட்டு விட்டு மின்னல் வெட்டும் சத்தமின்றி இருவர் மட்டும் மனையும் மழையடிக்கும்.
4: இது காலமழை அல்ல, காதல் மழை.

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.

நேரம் சரியா 11:58 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நீங்கள் இதுவரை கேட்டது மெலடி மேஜிக் வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். ரொம்ப அருமையான உங்களுக்கு பிடிச்ச மெலடிஸ் எல்லாம் நான் உங்களுக்கு இன்னைக்கு கொடுத்துருப்பேன்னு சொல்லிட்டு நம்புறேன். இதே மாதிரி அடுத்த மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். இப்போதைக்கு பின்னாடியிலிருந்து ஆர்ஜே லாவண்யா பேசுங்க தோழா நிகழ்ச்சி காத்துட்டு இருக்கு. கிளம்புங்க ஆர்ஜே மேக்ஸ் சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சோ அடுத்த நிகழ்ச்சி பேசுங்க தோழா உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு வித் ஆர்ஜே லாவண்யா கூட. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: தொடர்வது நண்பகல் 12 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் நளினி. பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன் ஆகியோருக்கு இடையே ஆக்லாந்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இந்தியா மற்றும் நியூசிலாந்து ஆகியவை தங்கள் உறவுகளை மூலோபாய கூட்டாண்மை நிலைக்கு உயர்த்தியுள்ளன. மேலும் 2030 ஆண்டிற்குள் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான வருடாந்திர இருதரப்பு வர்த்தகத்தை 35,000 கோடி ரூபாயாக உயர்த்துவதற்கான இலக்கையும் நிர்ணயித்துள்ளன. பாதுகாப்பான எல்லை, செழிப்பான எல்லைப்பகுதி மற்றும் விழிப்புணர்வுள்ள சமூகம் ஆகிய மூன்றும் இணைந்து நாட்டை பாதுகாப்பானதாக மாற்றும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுடெல்லியில் எல்லை மாவட்டங்களின் காவல் கண்காணிப்பாளர்களின் மாநாட்டில் உரையாற்றியபோது கூறினார். துடிப்பான கிராமங்கள் திட்டத்தின் கீழ் இடம்பெயர்வை தடுக்கவும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் அரசின் நலத்திட்டங்கள் 100% செயல்படுத்தப்படுவதாகவும் எல்லை உள்கட்டமைப்பு 400% அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினத்தில் இந்திய கடற்படை வீரர்கள் இடையே நேற்று உரையாற்றிய அவர், இந்திய பெருங்கடல் உலகின் முக்கியமான பகுதிகளில் ஒன்று என்றும் இந்தியாவின் வர்த்தகத்தில் 90% அதிகமானவை கடல் வழியாகவே நடைபெறுகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆண்டுதோறும் ஜூலை 11 உலக மக்கள் தொகை தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதிகரித்து வரும் மக்கள் தொகையால் ஏற்படும் சவால்கள் மற்றும் வாய்ப்புகளை முன்னிலைப்படுத்துவதோடு மக்கள் தொகை தொடர்பான கவலைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் நிலையான எதிர்காலத்தை நோக்கி பணியாற்றுவதற்கும் இன்றைய தினம் ஒரு நினைவூட்டலாக அமைகிறது. விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் கரோலினா மொச்சோவா லண்டனில் நடைபெறும் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் இன்று தனது சக நாட்டு வீராங்கனையான லிண்டா நோஸ்கோவாவை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

நேரம் 12:03. நேர்கள் அனைவருக்கும் ஒரு சூப்பரான குட் ஆஃப்டர்நூன் சொல்லிட்டு நான் வந்தாச்சு உங்க ஆர்ஜே லாவண்யா பேசுங்க தோழா நிகழ்ச்சிக்காக. சாட்டர்டே சண்டே ஸ்பெஷல் ஷோ பேசுங்க தோழா உங்களுக்கான ஒரு சூப்பரான ஷோ தான். ஆண்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய ஒரு வண்டர்ஃபுல் ஷோ அப்படின்னே சொல்லலாம். ஸோ நிறைய பேர் வெயிட்டிங், எதுக்காக அப்படின்னா டாபிக் சொல்லுங்க மேடம், அப்பதானே நாங்க கால் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. ஓகே, ஸோ டாபிக்லாம் அப்படி சீக்கிரமா சொல்லிட முடியாதுங்க, அதுக்குன்னு ஒரு

சில இதெல்லாம் இருக்குல்ல, அப்படிதான் நாங்க சொல்லுவோம். என்ன அப்படின்னா, இப்ப நம்ம பாத்தீங்க வீட்டுல அப்படின்னா, கோவம் வந்துருச்சு, கோவம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற ஒரு கேட்டகரி இருப்பாங்க. கோவம் வந்தா நீ என்ன பண்ணிடுவ அப்படின்னு நம்மளும் கேட்டிருப்போம். ஸோ இந்த கோபம் வந்து அப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மாடுலேஷன்ல எப்படி கேட்டாலும் அது கோவம் கோபம் தான் இல்லைங்களா. ஸோ ஆனா இப்படி கோபம் வந்தா அப்படி சட்டையை எடுத்து கடற்கரை மாட்டிட்டு வெளியில போறாங்க இல்லையா ஆண்கள், அதுதான் உங்களுக்கான தலைப்பு. என்ன சொல்ல வரீங்கன்னே புரியலையே அப்படின்றீங்களா. கோபம் வந்தால் சட்டையை மாட்டிக்கொண்டு வெளியே செல்லும் ஆண்கள், இதுதான் இன்னைக்கான தலைப்பு. ஸோ கோபம் வந்தால் சட்டையை மாட்டிக்கொண்டு வெளியே செல்லும் ஆண்கள், இது சரி இல்லை இல்லை தவறு தான் இல்லை இல்லை சரிதான். ஸோ நம்ம இன்னைக்கு இதை பற்றி தான் பேச போகிறோம், பேசுங்க தோழா தலைப்பில். ஸோ உங்களுக்கான தலைப்பு இதுதான், கோபம் வந்தால் சட்டையை மாட்டிக்கொண்டு வெளியே செல்லும் ஆண்கள். நீங்கள் எப்படி அப்படின்றத என் கூட ஷேர் பண்ணுங்கள். எஃப்எம் ரெயின்போவில் 2271760 2275230 நம்பர்ஸில்

0: ஓகே, ஸோ நம்ம டாபிக் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நான் வர நீ வர நம்மளோட நேயர்கள் ரெடி ஆயிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நேயர் யார் வந்திருக்காங்க, என்ன பேச போறாங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார். தலைப்பு கேட்டாச்சு இல்லீங்களா?
1: ஆமா ஆமா, கோபம் வந்தா சட்டைய மாட்டிக்கிட்டு வெளியில போகக்கூடிய ஆண் வர்க்கம் அப்படின்னும் இருக்கத்தான் செய்யறாங்க மேம். ஆனா நான் பார்த்த குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரும் இது மாதிரி போய் பாக்கலையே மேம். கோபம் வந்துடும்.
0: ஓஹோ, பாக்கல. அப்ப நீங்க கோபம் வந்தீங்கன்னா எங்கி போக மாட்டீங்க?
1: எங்க போக மாட்டேன். கடை கரெக்டா வீட்டுல அந்த ஒரு கதவு இருக்கும், பெட்ரூம் நல்லா போய் சாத்திக்கிட்டு ஒன்னா ஏதாவது பாட்டு கேட்பேன், அல்லது தூங்குவேன், அல்லது ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுவேன். ஆனா சிலர் வந்து சட்டைய மாட்டிக்கிட்டு நான் வெளியில போறேன் அப்படின்ட்டுன்னு கோபம் தனிஞ்சோன்னு வீட்டுக்குள்ள வருவாங்க. அது மாதிரி செய்யறது கரெக்டா தப்பா அப்படின்னு பாக்கும்பொழுது அது நல்லதுதான் வச்சுக்கோங்க.
0: நல்லது, அதாவது நீங்க சரின்றீங்க அப்படின்னா.
1: தெரிஞ்சுக்கிட்டுமையா அப்பவும் சட்டையை எடுத்துக்கிட்டு, அப்பவும் வண்டியை எடுத்துக்கிட்டு, சட்டையை போட்டுட்டு வெளியில போறாங்களே ஆண்கள், அவங்களுடைய அந்த சமயோஜித்தத்தை பார்த்தா வேற லெவல் தான். யா நீங்க எல்லாம் எங்கேயோ போயிட்டீங்க அப்படின்னு
0: போயிட்டாங்க.
1: யோசிச்சு பாருங்களேன் மேம், கோபம் வந்ததுன்னா வெகு சிலர் மாத்திரம் தான் நீங்க சொல்ற இந்த பாலிசி அப்படிங்கறத ஃபாலோ பண்ணுவாங்க. பலர் பாத்தீங்கன்னா அப்படியே கோபத்துல வார்த்தைகளை விட்டு இதான் கிடைச்சது சாக்குன்னு என்னென்னக்கெல்லாம் நடந்த விஷயங்களை எடுத்து அப்படியே தோண்டி பேசுவாங்க. ஆனா சில ஆண்கள் சட்டையை கழட்டி சட்டையை போட்டுட்டு வெளியில போறது அப்படிங்கறது நிச்சயமாக அந்த ஒரு சிச்சுவேஷனை சூப்பரா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நமக்கு அந்த அந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி கோபம் வரும். அதே சில பேருக்கு நாலு செவத்துக்குள்ள இருக்கும் பொழுது அவங்க நம்ம ரூம் குள்ள போனாலும் சும்மா சும்மா சும்மா நம்மளைய ரொம்ப இழுத்து பேசி திட்டுவாங்க. அப்ப எடுத்து அந்த இடத்துலயே நான் இல்லப்பா, ஒரு 200 ஸ்டெப் 300 ஸ்டெப் அவேவா போய் எனக்கு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரேன்ப்பா அப்படின்னு நினைக்கிறது நிச்சயம் வரவேற்கத்தக்கது. அதனால பல்வேறு பிரச்சனைகள் கூட கம்மியாகும்.
0: சூப்பர். ஆனா நீங்க ஆரம்பத்துல ஒண்ணு சொன்னீங்க, இந்த மாதிரி நான் யாரையுமே பார்த்தது இல்ல, இது மாதிரி ஒண்ணு நடந்ததே இல்லன்னு. ஆனா இவ்வளவு பெரிய ஒரு அதுக்கான ஒரு இதுவே கொடுத்துட்டீங்க. பார்த்தது இல்ல, தெரியல,
1: அது நான் பார்த்தது இல்ல செய்யறது இல்லனாலும் நீங்க இந்த டாபிக் கொண்டு வந்திருக்கீங்க. வெள்ளி சமூகத்துல இப்படிதான் நடக்குது. நீங்க வீட்டுல இப்படி இருப்பீங்க சந்திரசேகர், ஆனா எல்லாரும் இருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு எனக்கே நீங்க அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கு. அடுத்த வாட்டி கோபம் வந்தா
0: நானும் வெளியே போயிடுங்க.
1: அதேதான்.
0: நிகழ்ச்சியில நம்ம பேச போற தலைப்பு, கோபம் வந்தால் சட்டையை மாட்டிக்கொண்டு வெளியே செல்லும் ஆண்கள். ஆஹா சரி, ஆஹா தவறு, என்ன நீங்க தான் இப்ப என்கிட்ட சொல்ல போறீங்க. ஓகே,
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
0: எஸ், ஸோ நம்மளோட பேசுங்க தொழா தலைப்பு சொல்லியாச்சு, கோபம் வந்தால் சட்டையை மாட்டிக்கொண்டு வெளியே செல்லும் ஆண்கள். ஆஹா, நான் பேசுறதுக்கு ரெடியா இருக்கேன். நெக்ஸ்ட் நேர் வந்திருக்காங்க. வணக்கம்.
3: எங்கள் மோடி

0: முற்பகல் வணக்கம். பிற்பகல் வணக்கம்.
1: ஓகே, வணக்கம் சொல்றது யார், எங்க இருந்து சார்?
0: கலையரசு நல்லாப்பாளையம்.
1: ஓகே கலையரசு சார், சொல்லுங்க.
0: ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் இந்த முன்கோபம், இந்த முரட்டுத்தனமான கோபம் அப்படிங்கிற விஷயத்த கூடுமளவில் குறைச்சுக்கிட்டு சின்ன சின்ன கோபங்கள் அப்படிங்கறத மட்டும் வச்சுக்கிட்டா மட்டும்தான் வாழ்க்கையில ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். கிராமங்கள்ல இந்த மாதிரி நிகழ்வுகளை நாங்க ஒன்னு ரெண்டு இடங்களில் நாங்க பாக்குறோம். ஆனா சட்டையை மாட்டிட்டு வெளியில போறாரா, சட்டையை போட்டுட்டு உள்ள வராரா அப்படிங்கறது நான் பார்த்தவரில் இல்ல.
1: ஆனா
0: இந்த கோபத்துல சட்டையை மாட்டிட்டு வெளியில போறாரு கூட, இந்த கோபத்தை அவரு வேற எங்கே காட்டாருனா? சிலர் வந்து வீட்டுல அந்த கோபத்தை காட்டாம வெளியில வர மாதிரி வந்து அங்க காட்டுவாங்க அந்த
1: கோபம்.
0: அது மாதிரி சில இடங்கள்ல சில சூழ்நிலைகள்ல இந்த மாதிரி கோபங்கள் நடந்துகிட்டு இருக்குதுங்கறதும் தெரியுது. என்ன பொறுத்தவரையும் பொறுமையினும் நகை அணிந்து கொள்வது ரொம்ப கவனமா
1: இருப்பேன்.
0: இல்லத்தரசியாலேயோ அம்மாவாலேயோ சின்ன சில நேரங்கள்ல சின்ன சின்ன கோபங்கள் வர மாதிரி தெரியும். ஆனா அந்த நேரத்துல நான் ஒண்ணு வானொலி வச்சுட்டு மௌனமா
1: இருந்திருவேன்,
0: இல்ல அந்த இடத்த விட்டு கொஞ்ச தூரம் நகர்ந்து
1: வந்துருவேன்.
0: அந்த நேரங்கள்ல வந்து ஏடிக்கு போட்டு அவங்க ஒண்ணு சொல்ல, நாம ஒண்ணு சொல்ல, விவாதம் விவாதம் வீண் வாதம் அப்படிங்கிற மாதிரி கோணத்துக்கு போகாது. அது மாதிரி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ கத்துக்கிட்டா மட்டும்தான் வாழ்க்கையில ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும்.
1: கண்டிப்பா.
0: நீங்க ஒண்ணு சொல்ல, நாம ஒண்ணு சொல்ல, ஒரு பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசிக்கிட்டு வம்பு வளர்த்துக்கிட்டு நாம முரண்பாடா வாழ்ந்துட்டு இருந்தோம்னா, எப்பா என்னப்பா இந்த மாதிரி அப்பா அம்மா இருக்கிறாங்க, இவங்க சண்டை சடையை மாஞ்சிக்கிட்டு இவங்ககிட்ட எப்படி நாம வாழறது அப்படிங்கிற ஒரு கோணமும் இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு உருவாகும். பெற்றவங்க போல அவங்களும் முன்கோபக்காரர்களாக மாறிடக்கூடும். அப்படிங்கறதுனால பெரும்பாலும் இந்த கோபம்ங்கிறது வந்து மிதமிஞ்சின கோபமா மாறுற நேரங்கள்ல, முன்கோபமா மாற நேரங்கள்ல அதோட பின்விளைவுகள் எப்படி எப்படியோ போயிடுது. அந்த பின்விளைவுகளை பாக்குற நேரங்கள இவங்க ஏற்படுத்த அளவுக்கு முரட்டுத்தரமா நடந்துக்கிறாங்க, இவங்க என்னைக்கு பொறுப்புசாலியா இருக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு வினா கூட எங்கிட்ட உருவாக்குறது உண்டு. நான் கூட ஒன்னு ரெண்டு பேருக்கு நான் கேட்பேன், ஏன் இந்த மாதிரி கோபமா இருக்கிறீங்க, ஏன் வார்த்தைகளை முரட்டுத்தரமா விடுறீங்க, இதனால உங்ககிட்ட இருக்கிற நன்மதி இப்ப தொலைதானே ஆரம்பிக்கும், அப்ப குடும்பத்துல நிம்மதிங்கிறது தொலைஞ்சு போயிடுச்சுன்னா அந்த இல்லத்தரசிங்கிற திருமதி எவ்வளவு மனசளவுல சொல்லானா துயரங்களை அனுபவிப்பாங்க. ஏன் இப்படி இந்த மற்றவங்க மனவருக்கு மதிப்பு கொடுக்காம இந்த மாதிரி ஒரு முரட்டுத்தரமா நடந்துக்கிறீங்களோ ஒன்னு ரெண்டு பேர் நான் கேட்கறது உண்டு. அப்ப நம்ம கிட்ட பேசுற போது பக்குவமா நான் வந்து சிரிச்சுட்டேன், ஏன்னா நம்ம கிட்ட கோபத்தை காட்ட முடியாது. நம்ம வார்த்தைகள் என்ன, அவங்க வார்த்தை என்னங்கிறது பக்கத்துல தெரிஞ்சது. அவர் என்ன தப்பா சொல்லிட்டாரு, எவருக்கு இப்ப கோபப்படுறேன்னு சொல்ற ஆட்கள் வந்துருவாங்கல்ல. ஒரு அளவுக்கு இருக்கணும், அந்த கோபம் எல்லை மீறி போச்சுன்னு
1: சொன்னீங்கன்னா
0: அதனுடைய பின்விளைவு எங்கேயோ போய் எதையோ பண்ணி விட்டுரும். அது யாருக்கு என்ன பாதகம் வருதுங்கறது சொல்ல முடியாது. அந்த கோபம் சாதகமா குட்டி குட்டியா இருந்து சொன்னா செல்ல கோபம், சின்ன கோபம், செல்ல சினங்கள், நொடிப்பொழுது சமாதானம்னு நான் சில நேரங்களை சொல்லுவேன். சின்ன கோபம், செல்ல சினங்கள், நொடிப்பொழுது சமாதானம். இந்த கோபம் நல்லா இருக்குமில்ல, ஒன்னே ஒண்ணு சொல்லி
1: முடிச்சுறேன்.
0: ஒன்னே ஒண்ணு,
1: என்னுடைய
0: மகள் வழி பேரை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபட்ட குணத்துல நான் உயர்நிலை பள்ளிக்கூடத்துல படிக்கிற நேரங்கள்ல அவரு ஒரு தப்பு பண்ணிட்டாரு. அப்ப நான் வந்து என்னுடைய கோபத்தை அடக்க முடியாம அவரு கோபமா ஒரு அடி
1: அடிச்சிட்டேன்.
0: அவர் வந்து எங்க கிட்ட குழந்தையில இருந்து வளர்ந்துட்டு இருக்கிறாரு, முதல் அடியும் கடைசி அடியும் அதுதான்ங்கிற மாதிரி. அதுக்கு பிறகு நான் என்ன உணர்ந்துகிட்டேன், படிக்கிற பிள்ளை நம்ம கை நீட்டி அடிச்சிட்டேன் பாரு, அவர் ஒரு முன்காவக்கார பின்னாடி மாத்தினா அதுக்கு நாமளே வழிகாட்டி ஆகிட கூடாது பாரு அப்படின்னு சிந்திச்சு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்காமலே, பிரியா எங்க கூட வளர்ந்த பிள்ளை வாழ்ந்த பிள்ளை, ஏதோ ஒரு கோபத்துல நான் ஒரு ஒரு அவசரத்துல ஒரு அடிச்சுட்டு அடிச்சுட்டேன், இனி இன்னொருத்தவங்கள உன்ன போல யாரையும் அடிக்கவும் மாட்டேன், எதுவும் நான் தவறா பேசவும் மாட்டேன் சொல்லி
1: சொல்லி
0: அவர் நல்வழி படித்து கொண்டு வந்திருக்கிறேன். கோபம் இல்லாம பொறுமையா இருந்தா நல்வழிப்படுத்தலாம், கோபம் இல்லாம நல்வழிப்படுத்துற மாதிரி இருந்தா குழந்தைகளை நல்ல இடத்துக்கு வளர்த்து கொண்டு வரலாம். நல்ல தகப்பன், நல்ல தாய், நல்ல பிள்ளை அப்படிங்கறத உருவாக்குறதும் வாழ்வை செதுச்சுக்கிறதும் எல்லாமே கோபத்தால வரக்கூடிய பின் விளைவுகள் தான். இந்த கோபத்தால நிறைய விஷயங்கள்ல உடைஞ்சிருக்கு, சிதஞ்சிருக்கு எங்க கிராமங்கள்ல. தெரியாத மாதிரி பம்பு தும்பு அடித்தடி எல்லாம் போயிருக்கு.
1: கொஞ்சம் பொறுமையாவே இருந்துட்டா அது வந்து அந்த இடத்த நம்ம கடந்து போயிடலாம். ஓகே சார்.

0: இருக்க வாழ்க்கை உன்னதமா இருக்க உயர்வு. நன்றி
1: நன்றி சார், நன்றி நன்றி, உங்க கருத்துக்கள் நன்றி. எஸ் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன தலைப்புல பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, கோபம் வந்தால் சட்டையை மாட்டிக்கொண்டு வெளியே செல்லும் ஆண்கள். ஆஹா, சரி இல்லை நான் தவறு, என்ன நீங்க எப்படி அப்படின்றதை என் கூட ஷேர் பண்ணுங்க. இப்போ ரெயின்போக்கு கால் பண்ணேன்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரும் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
3: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: என்ன தலைப்புல பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, கோபம் வந்தால் சட்டையை மாட்டிக்கொண்டு வெளியே செல்லும் ஆண்கள். நான் இப்படிதான்ப்பா, இல்ல இல்ல இது இப்படிதான் அப்படின்னு சொல்றதுக்காக யார் வந்திருக்காங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம், கண்ணன் பேசுறேங்க.
1: கண்ணன் சார் சொல்லுங்க.
5: நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி சட்டையை மாட்டிட்டு வெளியில போறாங்க.
1: ஏன்னு
5: கேட்டீங்கன்னா, அந்த கோபத்தை அதிகப்படுத்த கூடாது. கொஞ்ச நேரம் நாம வெளியில வந்துட்டோம்னு வச்சுங்க, ஐயோ நம்ம பேசுறதுனால அவரு போயிட்டாரு வெளியிலங்கிற எண்ணமே அவங்களுக்கு வரணும். இந்த மாதிரி தவறா பேசிட்டுமே அவர் பேரு போயிட்டாரு அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சுன்னு வச்சுங்க, அவங்களுக்குள்ள ஒரு சங்க இதாயிருங்க. அதே மாதிரி நாமளும் ஏன் அவங்ககிட்ட நாம இன்னைக்கு காலையில இருந்து சண்டை பண்ணோம்னா நாள் பூரா அவங்க டென்ஷனாவே இருப்பாங்க, நாமளும் வந்துடணும். அப்ப வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, 10 நிமிஷம் வெளியில போயிட்டோம்னா அன்னைக்கு நாள் பூராமே நல்லா இருந்துருங்க. இருந்துகிட்டு அவங்களுக்குள்ள வார்த்தை போர் நடத்திட்டு இருந்தா வச்சுங்க, நம்ம மட்டும் இல்லைங்க பிள்ளைங்க எல்லாமே பாதிப்பேறும்.
1: சூப்பர்.
5: இன்னொன்னு சொல்றேங்க, ஒரு தமாசுக்கு அன்னைக்கு வந்து எங்க வீட்டுல தோசை சுட்டுட்டு இருந்தாங்க, தோசை புட்டு புட்டு போயிடுச்சு. ஐயோ தோசை உடஞ்சிருச்சுனாங்க, நீ எனக்கு வேலை ஈஸியா செய்யறதுக்கு தான் நீ இந்த மாதிரி செஞ்சிருக்கிறேன்னா என்ன, நாங்க நான் புட்டு புட்டு சாப்பிடறல
1: அதனால அவங்களே ரெடியா அப்படி கொடுத்துட்டாங்க
5: அப்படின்னு அதுக்கு திருப்பி தாங்க முடியலீங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன நம்ம நகைச்சுவையும் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தோம்னா வச்சுங்க, நான் அவங்களுக்கு ரொம்ப நம்ம மேல ஒரு சந்தோஷம் இருக்கு.
1: கண்டிப்பா சார், சூப்பரா சொன்னீங்க.
5: ஆமாங்க, என்ன பொறுத்தவரைக்கும் சந்தோஷம், அதான் கோபத்தை முடிஞ்ச அளவு குறைச்சிக்கணுங்க.
1: கண்டிப்பா. ஓகே,
5: நன்றி மேடம்.
1: நன்றி சார் உங்களுடைய கருத்துக்கள். ஓகே சார், ரொம்ப சூப்பராகவே வந்து அது நகைச்சியோடு சேர்த்து நம்மளோட நேர் அழகாகவே சொன்னார். அதாவது கோபம் வரும்போது நான் வெளியில் போயிடுவேன், அதுதான் பெட்டர், அந்த சுச்சுவேஷனை அப்போ அவாய்ட் பண்ணுறதா எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் எப்படி அப்படின்றத என் கூட ஷேர் பண்ணுங்கள். 2271760 2271770 அப்படின்ற நம்பரில் இல்லை, 2275230 நம்பரில். ஸோ நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு சூப்பரான சாங் வந்து கேட்டுட்டு வாங்க.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
4: பேசுங்க தொழா நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் சரியா 12:22, 48 நொடிகள் ஆயாச்சு. ஸோ பேசுங்க தொழில என்ன தலைப்புல பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, கோபம் வந்தால் சட்டையை மாட்டிக்கொண்டு வெளியே செல்லும் ஆண்கள். ஆஹா, நான் இப்படி எல்லாம் பண்றது இல்லை, வேற ஏதாவது டிஃப்ரெண்டான மெத்தட் யூஸ் பண்றேன் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். ஸோ இப்ப நம்ம கூட வர நேர் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம் சொல்றது யார்? எங்க இருந்து சார்?
5: வணக்கம் கூறுவது ஆசை தம்பி.
4: ஓகே சார்.
5: ஆசை தம்பி பேசுறேன். அதாவது சட்டையை மாட்டிட்டு வெளியில போயிட்டு வரதுனால பெனிஃபிட் குடும்பத்துக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தான். இது ஒரு நல்ல தலைப்பு, இது ஒரு நல்ல ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்க. சட்டையை மாட்டி போயிட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி நான் சில கருத்துக்கள் சொல்லிட்டு அப்புறம் அந்த சட்டை மாட்டுறத இப்போ முடிச்சிருந்தேன்.
4: கண்டிப்பா.
5: அதாவது என்னன்னா, 100க்கு 90 ஆண்கள் என்ன பண்ணாங்கன்னா, கோபம் வந்தா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கறத மிச்சம் இருக்குது. அதனால கோபத்தை கண்ட்ரோல் பண்ணும். ஒண்ணு இன்னொன்னு, கோபர்கள் தான் குணம் இருக்கும்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. கோபம் குணம் இருக்கும், இதை தப்பு பண்ணுவாங்க பெண்கள். நமக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக கோபம் இருக்கிறதுல குணம் இருக்கும், டக்குன்னு அந்த கோபத்தை குறைச்சிருவாங்க. நாம அதுல மயங்கிடுவோம். அது அதுக்குள்ள அவங்க அவங்க வந்து செஞ்ச தப்ப கோபம் இருக்கிறது, அது கோபம் வந்தா குணமே போயிடுது. அதை நம்ம யோசனை பண்ணணும், கோபப்படக்கூடாது. இன்னொன்னு, அந்த காலத்துல நம்ம பாட்டிங்கெல்லாம் விஷயம் பண்ணி, அதாவது கோபம் வந்தவொடனே ஒரு சட்டையை மாட்டிட்டு போற மாதிரி என்ன பண்றாங்கன்னா, பாக்கெட்ல ஏதாவது காசை வச்சு இதை போய் வாங்கினுவாங்க, அது போய் வாங்கினுவாங்கன்னா இவங்க போய் அதெல்லாம் வாங்கினு வருவாங்க. இப்ப

0: என்ன பண்றாங்கன்னா அது மாதிரி காசு கொடுத்து இந்த கூல் ட்ரிங்க்ஸ் வாங்குவாங்க, கரும்பு ஜூஸ் வாங்குவாங்கன்னா
1: வாங்கிட்டு வராங்க. மெத்தட்ல சொல்றீங்களே நீங்க,
0: வீட்டுக்கு வந்த உடனே கரும்பு ஜூஸ் குடிச்சு அந்த கோபமும் போயிடுது. இதெல்லாம் அந்த பாட்டிங்க செஞ்ச வசியம். சட்டை மாட்டி ஒரு வெளியில அனுப்பிட்டா வந்த கோபம் தீர்ந்து போகுது. இது அப்படியே தொன்று தொட்டி என்ன போகுது, சட்டையை மாட்டிட்டு வெளியில போறாங்க. வந்த உடனே இதை வாங்கிட்டு வராங்க வீட்டுக்கு, வீடே ஒரு குதூகலம் ஆகி போகுது. அதனால இது சட்டையை மாட்டி போயிட்டு வர்றது நல்லதான். இன்னொன்னு, இது எப்படி ஏற்பட்டதுன்னா அன்னைய காலகட்டத்தில் சட்டையை மாட்டி வெளில போயிடுவாரு இவரு. எதுக்குனாக்கா நான் காசிக்கு போறேன், இந்த குடும்பம் மாதிரி உடனே ஒருத்தர் பின்னாடி பாட்டு போடுவாங்க, காசிக்கு போகும் சன்னியாசி உன் குடும்பம் என்ன ஆகும், யோசி யோசி பட்டது போதும் பெண்ணாலே அப்படி பட்டினத்தாருன்னு சொன்னாருன்னு அவர் சொல்லுவாரு. அப்புறம் இவரை சமாதானப்படுத்தி கொண்டு வருவாங்க. இது சட்டையை மாட்டி போயிட்டு போயிட்டு வந்தது அன்று தொண்டு தொட்டி இருந்ததுனால இந்த சட்டையை மாற்ற பழக்கம் வந்து. ஆனா பாட்டி எல்லாம் வசியம் இல்லையே, உங்க சட்டையை மாட்டிட்டு போவத நல்ல விதமா ஆக்கிட்டாங்க. சட்டையை மாட்டிட்டு போயிட்டு வர்றது நன்மை தெரிகிறது,
1: நன்மையா தெரியுது உங்களுக்கு. ஓகே,
0: ஆமா. அதனால சட்டையை மாட்டி போயிட்டு வர்றது இன்னைக்கு நீங்க நல்ல ஐடியா கொடுத்தீங்க எல்லாருக்கும். நாங்களும் இன்னும் சட்டையை மாட்டி போயிட்டு வந்துருவோம், வரும்போது ஏதாவது ஐஸ்கிரீம் வாங்கி வந்துருவோம்.
1: ஓ, சமாதானப்படுத்துறதுக்கு ஐஸ்கிரீம். நாங்க வந்து கொஞ்ச நேரம் நீங்க சட்டையை மாட்டி வெளியில போயிட்டீங்கன்னா அந்த நேரத்துல அதை கொஞ்சம் நம்ம சால்வ் பண்ணிடலாமே அப்படின்னு தான் ஒரு ஐடியா கொடுத்தோம்.
0: ஆனா நீங்க வெளியிலயும் போயிடுறோம், வரும்போது ஐஸ்கிரீம்
1: வாங்கி வந்து நீங்க இன்னும் கூல் பண்ணிடுறீங்க. ஆஹா, சூப்பர். ஓகே சார், ரொம்ப சூப்பரா பேசுனீங்க, நன்றி சார். தொடர்ந்து
2: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க, தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
2: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
3: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
2: கண்டிப்பா தேவையில்லை.
3: என்றும் அக்கறையுடன்
2: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
4: ஏய், இங்க தாதா கிங். இது FM ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்.
5: கோபம் வந்தால் சட்டையை மாட்டிக்கொண்டு வெளியே செல்லும் ஆண்கள் அப்படின்னு நம்ம தலைப்பு கொடுத்திருந்தோம். சோ அவங்க அவங்களுடைய கருத்துக்களை அவங்க அவங்களுடைய பார்வையில இருந்து ரொம்ப அழகாவே நம்மளுடைய நேயர்கள் சொன்னாங்க. சோ அதாவது வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம அந்த இடத்துல கோபம் அப்படின்றது பொதுவாவே வந்து கோபம் படாம நம்ம வந்து பொறுமையா ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம பிரச்சனைகள் இல்லாம தவிர்க்கலாம் அப்படின்றது வந்து ஒரு சாதாரணமான ஒரு கருத்து இல்லையா. ஸோ இதுல வந்து இந்த பர்டிகுலரா இந்த டாபிக் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ரொம்ப ரொம்ப பீக்ல அப்படியே சண்டை மாத்தி மாத்தி போயிட்டே இருக்கு, அப்பா பயங்கரமா ரெண்டு பேரும் வாய்ஸ் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து இப்படி ஒரு விஷயத்த செய்யறதுனால அவங்க போயிடுவாங்க வெளியில, ஆனா வீட்டுல இருக்கவங்களுக்கு அது ரொம்ப கோவம் வரும். நம்ம பேசிட்டே இருக்க போயிட்டாங்களே அப்படி

அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை பார்க்கும்போது அது ஒரு தவறாக தான் தெரியும். இப்போ நம்ம பேசுறதுக்கு மரியாதையே இல்லையா அப்படின்ற மாதிரி. ஆனால் அவங்க எதுக்காக போனாங்க அப்படின்னு கொஞ்ச நேரம் கழித்து அவங்க யோசிக்கும் போது தெரியும். இங்கே வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தவிர்க்கிறதுக்காக தான் வந்து இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க அப்படின்னு யோசிக்கும் போது அது சரியாக இருக்கும். ஸோ இதை நம்ம சரின்னு சொல்லலாம், தவறுன்னு சொல்லலாம், ஏன்னா இது வந்து அவங்களோட வியூவில் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து நம்மளோட நேயர்கள்கிட்டயே நம்ம வந்து இதோடைய கருத்தை வந்து ஒப்படைச்சிடலாம். ஸோ அவங்களோட வியூ படி தான். ஸோ இதை வந்து நம்ம சரின்னு எடுத்துக்கலாம் இல்லை தவறுனும் எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து அந்த இடத்துல. ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இதை சரிதான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வராமல் தவிர்க்கலாமே அப்படின்னா. ஆனால் கன்க்ளூஷன் வந்து எங்களோடது இல்லை, உங்களோடது, அவங்ககிட்ட ஒப்படைச்சாச்சு. ஸோ இது சரியாக தவறான்னு நீங்களும் யோசிச்சுட்டே இருங்க. ஸோ யோசிச்சுட்டே இருங்க. நிகழ்ச்சியை எண்டுக்காக ஒரு சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. லவ் டுடே திரைப்படத்தில் இருந்து.

0: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான வர்த்தகத்தை 35,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4,118 அதிகரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான வர்த்தகத்தை 35,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லுக்சான் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின்னர் வெளியிடப்பட்டுள்ள கூட்டறிக்கையில், இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்தை அடுத்த 5 ஆண்டுகளில் இரட்டிப்பாக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று இதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வளைகுடா பகுதியில் பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்றும், ஹோர்மோஸ் நீரிணைப் பகுதியில் தடையின்றி வர்த்தக கப்பல்கள் செல்ல அனுமதிக்க வேண்டும் என்றும் அந்த கூட்டறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச சட்டத்திற்கு உட்பட்டு அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் விரிவாக்கப்பட்டு கூடுதல் உறுப்பு நாடுகளை சேர்க்க வேண்டும் என்றும் இரு தலைவர்கள் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினம் கடற்பகுதியில் INS மகேந்திரகிரி போர்க்கப்பலை இந்திய கடற்படையுடன் இணைக்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், ராணுவ தளவாடங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்க முன்னுரிமை அளிக்கப்படுவதாக கூறினார். செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்திய போதிலும் ராணுவ வீரர்களின் தைரியம் மற்றும் ஆற்றல் மூலம் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்று அமைச்சர் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் ராணுவ தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக அவர் கூறினார். INS மகேந்திரகிரி போர்க்கப்பலை இந்திய கடற்படையுடன் இணைப்பதன் மூலம் நமது கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்த முடியும் என்று அவர் தெரிவித்தார். கடந்த 1.5 ஆண்டுகளில் 6 நவீன போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்டது நமது நாட்டின் வலிமையை பறைசாற்றுவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் ஏற்படும் சவால்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. 1990 டிசம்பர் மாதத்தில் ஐநா பொதுசபையில் மக்கள் தொகை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் July 11 உலக மக்கள் தொகை தினமாக கடைபிடிக்க முடிவெடுக்கப்பட்டது. இந்த தினத்தையொட்டி தமிழகம் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விழிப்புணர்வு பேரணி உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. உலக மக்கள் தொகை தினத்தின் முக்கியத்துவம் குறித்து சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி இணை பேராசிரியர் டாக்டர் சுகந்தி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இன்று உலக மக்கள் தொகை தினம். இந்த ஆண்டின் கருப்பொருள், இளைஞர்கள் தாங்கள் விரும்பும் குடும்பத்தை சமத்துவமான மற்றும் நம்பிக்கையூட்டும் உலகில் உருவாக்க அதிகாரம் அளிப்போம் என்பதாகும். மக்கள் தொகை என்பது எண்ணிக்கையை பற்றியது மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதரின் ஆரோக்கியம், கல்வி, உரிமைகள் மற்றும் வாழ்க்கை தரத்தை பற்றியதாகும். குறிப்பாக இளைஞர்களுக்கு சரியான பாலியல் மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கிய கல்வி, தரமான சுகாதார சேவைகள், பெண்களின் அதிகாரம் அளித்தல் மற்றும் தகவல் அறிந்த முடிவெடுக்கும் வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். குடும்ப கட்டுப்பாடு சேவைகளை விருப்பத்துடனும் பாதுகாப்பாகவும் பயன்படுத்துவது தாய் மற்றும் குழந்தை நலத்தை மேம்படுத்துவதோடு பலமான சமுதாயத்தை உருவாக்கவும் உதவுகிறது.
0: பிரிக்ஸ் அமைப்பின் போக்குவரத்து துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தலைமையில் மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் இன்று நடைபெறுகிறது. நிலையான வளர்ச்சியை உருவாக்குவது என்ற கருப்பொருளின் அடிப்படையில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்கின்றனர். போக்குவரத்து துறையில் சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்பு குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாய்

0: சுகாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆங்கிலேய ஆதிக்கத்தை ஆரம்ப காலத்திலேயே துணிச்சலுடன் எதிர்த்து தாய்நாட்டின் சுதந்திரத்திற்கும் சுயமரியாதைக்கும் போராடிய முன்னோடி வீரர் அழகு முத்துக்கோன் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். இந்த தினத்தையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாவீரன் அழகு முத்துக்கோன் போன்ற முன்னோர்களின் வீர வரலாறுகளை இளைய தலைமுறையினருக்கு எடுத்து செல்வோம் என்று தெரிவித்துள்ளார். அடிமை வாழ்வை விட சுதந்திரமே உயர்ந்தது என்பதை தனது சொல்லாலும் செயலாலும் உணர்த்தியவர் வீரன் அழகு முத்துக்கோன் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். இந்தியாவிலேயே மிக வளமான மாநிலமாக சிக்கிம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2024-25 ஆண்டிற்கான வருவாய் ஆய்வறிக்கையில் சிக்கிம் மாநிலத்தின் தனிநபர் வருமானம் 646,000 ரூபாய் என்று கூறப்பட்டுள்ளது. இது தேசிய சராசரியை விட 3 மடங்கு அதிகம் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தனிநபர் வருமான வரிசையில் சிக்கிமிற்கு பிறகு கோவா, சண்டிகர், தில்லி ஆகியவை இடம் பிடித்துள்ளன. கேரள மாநிலம் வயநாட்டில் மண் சரிவில் காணாமல் போனவர்களை தேடும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் 5வது நாளாக இன்றும் ஈடுபட்டு வருகின்றனர். மீனாட்சி ஆற்றில் தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மாநில அமைச்சர் திரு சித்திக் தெரிவித்துள்ளார். கடந்த 7ஆம் தேதி கேரள மாநிலம் வயநாட்டில் கல்லாடியில் சுரங்கப்பாதை பணிகளின்போது கனமழை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவால் இதுவரை 7 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜம்மு ரயில்வே கோட்டத்திற்குட்பட்ட பானிஹால் பாராமுல்லா பகுதியில் பராமரிப்பு பணிகள் காரணமாக ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. வடக்கு ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த வழித்தடத்தில் 3 ரயில்கள் வரும் 25ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் பயணிகளின் பாதுகாப்பிற்காக இப்பகுதியில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் ரயில்வே கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செனாப் பள்ளத்தாக்கு பகுதி மற்றும் ஃபிர்பஞ்சால் மலைப்பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்முவில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு இடங்களில் கனமழை காரணமாக வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் கடந்த மாதம் 24ஆம் தேதி நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4000 கடந்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு நாடாளுமன்ற தலைவர் ஜார்ஜ் ரோட்ரிகஸ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதுவரை 4118 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 16740 பேர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார். காணாமல் போன 1000 தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் வெனிசுலாவில் நிவாரணப் பணிகளுக்காக 30 கோடி அமெரிக்க டாலர் நிதியுதவியை திரட்ட வேண்டும் என்று ஐநா கேட்டுக் கொண்டுள்ளது. வெளிநாட்டு வங்கிகளில் முடக்கி வைக்கப்பட்ட வெனிசுலாவின் சொத்துக்களை நிவாரணப் பணிகளுக்காக விடுவிக்க வேண்டும் என்று அந்நாட்டு அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ் வலியுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்டுவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த கத்தார் பிரதிநிதிகள் குழு ஈரான் தலைநகர் டெஹ்ரான் செல்லவுள்ளது. இது தொடர்பாக ஈரான் அரசு ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில், வளைகுடா பகுதியில் பிரச்சினைக்கு தீர்வுகாண கத்தார் மேற்கொள்ளும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. ஹோர்மூஸ் நீரிணையின் வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்து வரும் நிலையில் கத்தாரின் இந்த குழுவின் பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. அமெரிக்காவின் ஆதரவுடன் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாக தெரிகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. சவுத்ஹாம்ப்டனில் இப்போட்டி 7:00 தொடங்குகிறது. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரை 3 போட்டிகளில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து கைப்பற்றியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டங்களில் நாளை அதிகாலை 2:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நார்வே இங்கிலாந்து அணியையும், காலை 6:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்து அணியையும் எதிர்கொள்கின்றன. பிரான்ஸ், ஸ்பெயின் அணிகள் ஏற்கனவே அரையிறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. லண்டனின் லார்ட்ஸில் நடைபெறும் இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நேற்றைய முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்தது. இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இரண்டாம் நாள் ஆட்டம் இன்று பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து

0: இடையேயான வர்த்தகத்தை 35,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4,118 அதிகரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நிலைத்தி நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: நன்றாக குடித்துவிட்டு வீடு திரும்பிய பிறகு விலாசவ் சாப்பிட உட்காருவான். அப்பொழுது அவன் தன் நாய்க்கு தனது உணவு பாத்திரத்தில் இருந்தே உணவு கொடுப்பான். அவன் அந்த நாயை அடித்ததும் கிடையாது, திட்டியதும் கிடையாது. அதுபோலவே அந்த நாயிடம் கொஞ்சி குலாவியதும் கிடையாது. சாப்பாடு முடிந்த பிறகு சாப்பிட்ட பாத்திரங்களை அவனது மனைவி உடனே அப்புறப்படுத்த தவறிவிட்டால் அவன் அந்த பாத்திரங்களை எடுத்து தரையில் வீசி எறிவான். பிறகு தன் முன்னால் ஒரு பாட்டில் வோட்கா மதுவை எடுத்து வைத்து தன் முதுகை சுவரோடு சாய்த்து கண்களை மூடி வாயை பிளந்து கேட்பவர்களுக்கு ஏக்கம் கொடுக்கும் தாழ்ந்த குரலில் ஒரு பாட்டை அழுதார்போல் பாட ஆரம்பிப்பான். சோகமயமான அந்த ஆபாச ஒலி ரொட்டி துண்டுகளை உதவி வெளித்தள்ளி மீசை மயிரில் சிக்கி திணறும். அவன் தன் தாடி மீசையை தன் தடித்த விரல்களால் கூதி தடவி விட்டு கொண்டே பாட ஆரம்பிப்பான். அவனது பாட்டின் வாசகங்கள் தெளிவற்று நீட்டி இழுக்கும். ஆனால் அவனது சாரீரமோ குளிர்காலத்தில் உளையிடும் ஓநாய்க்கூட்டத்தின் ஒப்பாரியை நினைப்பூட்டும். மது தீரும் வரையிலும் அவன் பாடுவான். அதன் பின்னர் அவன் பெஞ்சின் மீது சாய்ந்து விடுவான். அல்லது அப்படியே மேஜை மீது குளிந்து படுத்து ஆலை சங்கு அலறுகின்ற காலை நேரம் வரையிலும் தூங்குவான். அவனது நாயும் அவன் பக்கத்திலேயே விழுந்து கிடக்கும். அவன் குடல் புண்ணால் மாண்டு போனான். சாவதற்கு முன்னால் 5 நாட்களாக அவன் படுக்கையிலே துடித்து புரண்டான். உடலெல்லாம் கருத்து போன அவன் கண்களை மூடி பற்களை நரநரவென்று கடித்தான். இடையிடையே தன் மனைவியை பார்த்து சொல்லுவான், எனக்கு பாஷாணங்கொடு, என்ன விஷம் கொடுத்து கொன்றுடு. டாக்டர் ஏதோ ஒரு ஒத்தடம் போட சொன்னார். ஆனால் மிகாயில் விலாசாவுக்கு ஆபரேஷன் பண்ணிதான் ஆக வேண்டும் என்றும் அன்றைய தினமே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் சொன்னார். நீ நாசமா போவ கழுசடைய, உன் உதவி இல்லாமலே நான் செத்து போறேன் என்று முனகினான் மிகாயில். டாக்டர் சென்ற பிறகு அவனது மனைவி கண்ணீர் பொழிந்தவாறே ஆபரேஷன் பண்ணிக்கொள்ளும்படி புருஷனிடம் மன்றாடி கேட்டுக்கொண்டாள். அவனோ தன் முஷ்டியை ஆட்டியவாறே அவளை பார்த்து சொன்னான், நான் பிழைத்து எழுந்திருந்தால் உனக்கு தான் சங்கடம். ஆலை சங்கு அலறிய அந்த அதிகாலையில் அவன் இறந்து போனான். சவப்பெட்டியில் திறந்த வாயோடும் வெறுப்பு நிறைந்து நெறித்து போன புருவங்களோடும் அவன் கிடந்தான். அவனது மனைவியும் மகனும் நாயுமாக சேர்ந்து அவனை புதைத்தார்கள். பழைய திருட்டு புள்ளியும் தொழிற்சாலையிலிருந்து நீக்கப்பட்ட குடியார தொழிலாளியுமான தனிலோ வெசோவ் ஷிகோவும் அந்த குடியிருப்பில் உள்ள சில பிச்சைக்காரர்களும் அந்த சவ அடக்க சடங்கில் கலந்து கொண்டார்கள். அவனது மனைவி கொஞ்ச நேரம் அழுதாள், அமைதியாக அழுதாள். பாவல் அழவே இல்லை. தெருவழியே சென்று அவனது சவ ஊர்வலத்தை கண்ட ஜனங்கள் சிறிது நேரம் நின்று குறியிட்டபடி தமிழ் பேசிக்கொண்டார்கள். பெலகேயாவுக்கு இவன் செத்ததே ஒரு கொண்டாட்டம்தான். அவன் சாகவா செஞ்சான், நாய் மாதிரி அழுகி போனான். சவப்பெட்டியை புதைத்துவிட்டு ஜனங்கள் போய்விட்டார்கள். ஆனால் நாய் மட்டும் அந்த கல்லறையை முகர்ந்தபடி புது மண்ணில் மௌனமாக உட்கார்ந்திருந்தது. சில நாட்கழித்து யாரோ அதை அடித்து கொன்று விட்டார்கள். தந்தை காலமாகி 2 வாரங்களுக்கு பிறகு ஒரு ஞாயிற்றுக்கிழமையன்று பாவல் விலாசுவ் மூக்கு முட்டை குடித்துவிட்டு வீடு வந்து சேர்ந்தான். வீட்டுக்குள் தள்ளாடி தடமாடி நடந்தான். மேஜை மூலையிலிருந்த ஆசனத்தை நோக்கி தொட்டு தடவி நகர்ந்து சென்றான். தன் அப்பன் செய்தது போலவே மேஜை பலகை மீது முஷ்டியால் ஊங்கி குத்தியவாறு தன் தாயை பார்த்து சத்தமிட்டான், கொண்டா சாப்பாடு. அவனது தாய்

0: ஐயோ தன் மகன் அருகே வந்து உட்கார்ந்தாள். தன் கரங்களால் அவனை அணைத்து அவனது தலையை தன் மார்பகத்தில் புதைத்து கொண்டாள். அவனோ அவளை விலக்க முயன்றான். மா, கொண்டா சீக்கிரம். முட்டாள் பயலே என்று தாய் கவலையோடும் அன்போடும் அவனது கையை விலக்கிக் கொண்டே சொன்னாள். நான் புகைப்பிடிக்கவும் போறேன், அப்பாவின் குழாயை எடுத்துக்கொடு என்று சொல்லுக்கு வளையாத நாக்கினால் குளறினான் பாவல். அவன் குடித்துவிட்டு வந்தது இதுதான் முதல் தடவை. அவனது உடம்பை தளர்வுற செய்திருந்தது மது. எனினும் அவனது பிரஞ்ஞை போதை முற்றும் துடைத்து விடவில்லை. எனவே அவனது மூளைக்குள்ளே ஒரே ஒரு கேள்வி மட்டும் முட்டி மோதிக்கொண்டிருந்தது.
1: குடித்திருக்கிறேனா?
0: அவன் தன் தாயின் அன்பை கண்டு தடுமாறினான். அவளது கண்ணில் மிகுந்த சோகம் அவன் உள்ளத்தை தொட்டது. அவன் அழ நினைத்தான். எனினும் அந்த உணர்ச்சியை அமுக்கடிப்பதற்காக தன் குடிவெறியை அதிகமாக வெளிக்காட்டிக் கொண்டான். ஈரம் படிந்து கலைந்து போயிருந்த அவனது தலைமயிரை கோதி கொடுத்தாள் அவனது தாய். நீ இப்படி செய்யக்கூடாது என்று அமைதியாக சொன்னாள். அவனுக்கு உமட்டிக்கொண்டு வந்தது. பிறகு பலமாக வாந்தி எடுத்தான். அதன் பின்னர் தாய் அவனை படுக்கையில் கொண்டு போய் படுக்க வைத்து வெளியே போன அவனது நெற்றியின் மீது ஒரு ஈரத்துணியை போட்டாள். அது அவனுக்கு ஓரளவு தெளிவை கொடுத்தது. எனினும் அவனை சுற்றி உள்ள பொருள்கள் எல்லாம் நீச்சலடித்து மிதப்பது போல் இருந்தன. அவனது கண்ணிமைகள் கனத்து திறக்க முடியாதபடி அழுத்திக் கொண்டிருந்தன. தன் வாயில் உரைத்து கொண்டிருக்கும் அந்த கார நெடியின் உணர்ச்சியோடு அவன் தன் கண்ணிமைகளை லேசாக திறந்து பெரிதாக தெரியும் தன் தாயின் முகத்தை பார்த்தான். ஏதோ தொடர்பற்று நினைத்தான். நான் இன்னும் சின்ன பிள்ளைதான், இதற்குள் குடித்திருக்க கூடாது. ஆனால் மற்றவர்கள் குடிக்கிறார்களே, அவர்களுக்கு ஒன்றும் செய்வதில்லை, நான் மட்டும் இப்படியாகிவிட்டேன். எங்கிருந்தோ அவனது தாயின் இனிமையான குரல் ஒலித்தது. இப்படி குடிக்க ஆரம்பித்தால் நீ என்னை எப்படி காப்பாற்றப் போகிறாய்? எல்லாரும் தான் குடிக்கிறார்கள் என்று கண்களை மூடிக்கொண்டே பதில் சொன்னான் பாவல். அவனது தாய் பெருமூச்சு விட்டாள். அவன் சொன்னது சரி. சாராய கடை ஒன்றில் மட்டும்தான் ஜனங்கள் ஓரளவேனும் சந்தோஷமாக இருக்க முடிகிறது என்பதை அவளும் அறிவாள். ஆனால் நீ மட்டும் குடிக்காதே என்று சொன்னாள் அவள். உன் அப்பா உனக்கும் சேர்த்து குடித்து தீர்த்து விட்டார். அவர் என்னை படாத பாடுபடுத்தினார். உன் தாய் மீது கொஞ்சமாவது நீ பரிவு காட்டக்கூடாதா? துக்கமான இந்த இனிய வார்த்தைகளை கேட்டதும் தந்தை உயிரோடு இருந்த காலத்தில் வீட்டில் இருப்பதே தெரியாது, எப்போதும் மௌனமாய் அடிக்கு பயந்து சாகும் துயர வாழ்வையே தன் தாய் வாழ்ந்து வந்தாள் என்பது பாவலுக்கு ஞாபகம் வந்தது. தன் தந்தையை சந்திக்கக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக பாவலும் எப்போதும் வீட்டை விட்டு வெளியேதான் திரிந்து கொண்டிருந்தான். எனவே அவன் தன் தாயிடம் கூட அதிகமாக பழகியதில்லை. ஆனால் இப்போது அவனுக்கு அறிவு தெளிய தெளிய அவன் தன் தாயை ஆர்வத்தோடு கவனிக்க ஆரம்பித்தான்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ரூபாய் 7000 தள்ளுபடி.
3: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
5: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.
6: பாட்டு பாடவா?
7: வேணாம் வேணாம்.
6: பாட்டு கேட்கவா?
8: இது ஓகே. மனம்
6: விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
7: நம்ம FM ரெயின்போக்கு கால் பண்ணி
9: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
7: மனம் விரும்புதே.

0: தொடர்வது பகல் ஒரு மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் நளினி. ஆக்லாந்தில் நடைபெற்ற இந்தியா நியூசிலாந்து வணிக கலந்துரையாடல் 2026 நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்ஷனும் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவதற்கான தங்கள் உறுதிப்பாட்டை மேற்கொண்டனர். நாட்டின் கடலோர பாதுகாப்பை வலுப்படுத்த அரசு உறுதியாக உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். துறைமுகங்கள் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் இணைந்து துறைமுக பாதுகாப்பு பிரிவு அமைப்பதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை ஆய்வு செய்தபோது அவர் இக்கருத்தை தெரிவித்தார். வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இயக்குநர் திரு ஜெய்சங்கர் தமது செய்திக்குறிப்பில் மத்திய அரசின் ஆத்ம நிர்பர் பாரத் பயறு இயக்க திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் 5 பயறு அறவை ஆலைகள் அமைக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது என்றும் அதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என்றும் அறுவடைக்கு பிந்தைய காலங்களில் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைப்பதை உறுதி செய்வதையும் இத்திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் கூறியுள்ளார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்காவின் இங்கிலூட் நகரில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் மைதானத்தில் நேற்றிரவு நடைபெற்ற 2வது காலிறுதி ஆட்டத்தில் பெல்ஜியம் அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி ஸ்பெயின் அரையிறுதிக்கு முன்னேறியது. முன்னதாக பாஸ்டனில் நடைபெற்ற முதல் காலிறுதி ஆட்டத்தில் மொராக்கோவை 2-0 என்ற கோல் கணக்கில் எளிதாக வீழ்த்தி பிரான்ஸ் அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் லண்டனில் இன்று நடைபெறும் பெண்கள் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் செக் குடியரசைச் சேர்ந்த கரோலினா முச்சோவா அதே நாட்டைச் சேர்ந்த லிண்டா நோஸ்கோவாவை எதிர்கொள்கிறார். மியான்மரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.1 பதிவாகியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் 140 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க பேண்டனி கோட்டையில் டிஜிட்டல் அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:03, 12 நொடிகள் ஆயாச்சு. ஸோ சூப்பராக ஒரு குட் ஆஃப்டர்நூன் சொல்லிட்டு மதிய வணக்கமும் சேர்த்து சொல்லிட்டு நான் வந்தாச்சு உங்க ஆர்ச்சி லாவண்யா. இதுக்காக அப்படின்னா மகளிர் உங்கள் சாய்ஸ். ஸோ ஹாய் ஸ்னேகிதியில் எப்பயுமே சாட்டர்டே சண்டே அப்படின்னாலே மகளிர் உங்கள் சாய்ஸ் தான். ஸோ மகளிர் உங்களோட விருப்ப பாடலை கேட்கறதுக்கான 1 hour உங்களுக்காக கொடுத்தாச்சு. ஸோ ரெடியாக என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ ரெயின்போக்கு கால் பண்ணி உங்களோட விருப்ப பாட்டை கேட்டு ரசிங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும், இப்போ ரெயின்போக்கு கால் பண்ணும் 2271760 2275 2300 நம்பர்ஸ்ல. எஸ், ஸோ நம்ம கிட்ட பேசக்கூடிய ஃபர்ஸ்ட் நேர் யாரு, அவங்களோட ஃபேவரட் சாங் என்னன்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம், பாண்டியில ஜெயா பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் ஜெயா மேடம். என்ன விருப்ப பாடல் வேணும்?
2: படம் எஜமான் பாடல், எஜமான் சாரதி பண்ணிடுச்சு அந்த பாடல்
1: தான். ஓகே, கண்டிப்பா வழங்கிடலாம். உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: தேங்க்யூ மேம்.
1: ஓகே, ஸோ ஜெயா மேடம்கான விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, பட் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறம்.
3: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை

கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: நெக்ஸ்ட் சாங் யாரு கொடுக்க போறோம் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்
1: தோழிக்கு. வணக்கம் சொல்வது பர்வீன் சிலாமல் இருப்பீங்க.
0: நலமா இருக்கேன் பர்வீன் மேடம். என்ன விருப்ப பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து நான் சிகப்பு மனிதன் படத்துல இருந்து குங்குமத்து மேனி அந்த பாட்டு.
0: குங்குமத்து மேனி உங்களுக்காக கண்டிப்பா வழங்கிடலாம்.
1: தேங்க்யூமா.
0: ஓகே, நன்றி.

0: சனிக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: ஹாய் ஸ்நேகிதி, மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எந்த ஸ்நேகிதி இப்ப கால் பண்ண போறாங்க, அவங்களோட ஃபேவரட் சாங் கேட்க போறாங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம் சொல்றது யார், எங்க இருந்து?
2: இஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம்.
1: கலைவாணி மேடம்க்கு என்ன விருப்ப பாடல் வேணும்?
2: படம் வந்து திருமூர்த்தி செங்குருவி செங்குருவி அந்த சாங் மேம்.
1: தானே நீங்க பாடி காட்டாம இருந்தா தானே, இல்லன்னா நான் பாட்டு போட்டு போட்டேன். ஓகே, உங்களுக்கான விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி
2: மேம். இந்த பாட்டு வந்து உங்களுக்கு டெடிகேட் பண்றேன் மேம்.
1: ஓ, எனக்கா டெடிகேட் பண்றீங்க? தேங்க்யூ. ஓகே, நன்றி. ஓகே.

சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை.

0: சாய்ஸ் நிகழ்ச்சி மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் ஃபேவரட் சாங் யாருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம். ஹாய் ஸ்நேகிதியே, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள், பாராட்டுகள். ஹேமலதா கள்ளக்குறிச்சியில இருந்து மேம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் ஹேமலதா மேடம். என்ன விருப்ப பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து வைதேகி காத்திருந்தாள். நான் இவ்வளவு நேரம் காத்திருந்தேன் லைன் படிச்சு வர்றதுக்கு.
0: சரி, காத்திருந்ததுனால என்ன பாடல் கேட்க போறீங்க அது சொல்லுங்க.
1: இன்றைக்கு இந்த ஆனந்தமின் ஹாய் ஸ்நேகிதேல வந்துட்டோம் அந்த பாட்டு வழங்குறதுக்கு. நீங்க வந்திருக்கீங்க,
0: அதனால பயங்கரப்பா படம் பேருக்கு காத்திருந்தேன்னு சொல்றீங்க. பாட்டு கேட்டதுக்கு லைன் கிடைச்சிருச்சுன்னு பயங்கர கவிதையா சொல்றீங்க.
1: எலிசபெத் மேமுக்கு ஒரு சல்யூட் சொல்லிடுங்க. தாய் அருமையா வாசிக்கிறாங்க, ரொம்ப சூப்பர்.
0: கண்டிப்பா.
1: நன்றி மேம்.
0: நன்றி உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு.
1: தேங்க்யூ.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: ஹாய் ஸ்நேகிதிய மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்மளுடைய நேயர்கள் ரொம்ப சூப்பராகவே மகளிர் வந்து ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட விருப்பப்பாடல் எல்லாமே கேட்டுட்டே இருக்காங்க. நம்மளும் சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் விருப்பப்பாடல் யாருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம் சொல்றது யார் இங்கிருந்து? நலமா இருக்கேன் கலா மேடம். என்ன பாடல் வேணும்?
4: பாரதி கண்ணம்மா படத்துல சென்ட்ரலுக்கு தெரியுமா தெமாங்கு பாட்டு பாட்டு இருக்கு மேம், அது போடுங்க.
3: தெரியுமா?
4: தெரியும் மேம்.
3: தெரியுமா?
4: ஸ்கீம் பண்ணும்போது தெரியும் மேம்.
3: ஓ சூப்பரா ஆன்சர் பண்ணிங்க பாருங்க. ஓகே கலா மேடம், கண்டிப்பா வழங்கிடலாம். நன்றி.
4: தேங்க்யூ மேம். தேங்க்யூ.
3: ஓகே, சோ உங்களோட விருப்ப பாடல நீங்க FM ரெயின்போல கேட்கணும். எஸ்பெஷலி ஃபார் மகளிர், நீங்க உங்களுக்கான 1 hour டைம் தான் இது. ஸோ நீங்க FM ரெயின்போ கால் பண்ணி உங்களோட ஃபேவரட் சாங்கை FM ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ரெயின்போ கேட்கறதே ஒரு என்ஜாய்மெண்ட் தான், அதுலேயும் உங்களோட ஃபேவரட் சாங்கை கேட்கறது இன்னும் என்ன ஒரு என்ஜாய்மெண்ட் இல்லையா? ஸோ சீக்கிரமா கால் பண்ணுங்க 2271760 2275230 நம்பர்ஸ்ல.

0: कैच द रेन, बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है। तो मेरा खास आग्रह है, वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
1: Where there's water, there's life. Come, let us adopt rain water harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
2: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.
3: ஹாய் ஸ்நேகிதி மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் சரியா 1:36:28 ஆயாச்சு. அடுத்த ஃபேவரட் சாங் எந்த ஸ்நேகிதிக்கு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் ஸ்நேகிதியே. லாவண்யா சிங்கனே.
3: வணக்கம். சொல்றது யார்? எங்க இருந்து?
4: பாண்டிச்சேரியில இருந்து ஆனந்தி பேசுறேன் மேடம்.
3: ஓகே ஆனந்தி மேடம்க்கு என்ன விருப்ப பாடல் வேணும்?
4: நல்லவனுக்கு நல்லவன் படத்திலிருந்து உன்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே. ஒரு பூ எடுத்து அந்த பாட்டு வேணும் மேடம்.
3: ஏன் ஒரு பூ எடுத்து ஒரு ஸ்மைல் கொடுத்தீங்க பாருங்க, அட்டகாசம். ஓகே உங்களுக்கான விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி
4: நன்றி மேடம்.
3: ஓகே ஸோ உங்களோட ஃபேவரட் சாங்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்கு மகளிர். ஸோ நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி உங்களோட ஃபேவரட் சாங் எஃப்எம் ரெயின்போவை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. 2271760 2275230 நம்பர்ஸ்ல.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ஹாய் ஸ்நேகிதிய மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் சரியா 1:42 ஆயாச்சு. சோ அடுத்த ஃபேவரட் சாங் யாருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம் சொல்றது
3: கலைச்செல்வி பேசுறேன் மேடம்.
2: கலைச்செல்வி மேடம்க்கு என்ன விருப்ப பாடல் வேணும்?
3: வியட்நாம் படத்துல இருந்து உன் தண்ணி நேர் வடிதால் எங்க வீட்டுக்காரர்களுக்கு டெடிகேட் பண்றாங்க.
2: டெடிகேட், ஸ்பெஷல் டெடிகேஷன் வீட்டுக்காரர்களுக்கு கண்டிப்பா வழங்கிடலாம். நன்றி.

சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் உங்க வாய்ஸ் தான். ஆமா
3: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். ஆனா தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபா, தோத்து போச்சு.
4: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
5: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
4: பின்றாங்கப்பா,
6: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்தை தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
7: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையா சுத்தி வளைச்சிட்டு சொல்ற.
8: என்ன சொல்ற அந்த ஆஞ்சி கொலையும் பண்ணதே நான் தான்.
9: வெளியில போக
8: விடுற, வெளிய போக விடுறா.
10: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
11: தினமும்
12: மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: தோ உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.

ஹாய் ஸ்னேக் தீய மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ லா சாங் கேட்கலாம். கண்ணதிரை தோன்றினால் திரைப்படத்திலிருந்து மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஆர்ச்சி லாவண்யா.

0: இனியும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: Good afternoon. This is Akashwani and I'm Shagun Chopra with the midday news. The headlines. India and New Zealand elevate ties to strategic partnership, set to double bilateral trade to 35

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.
2: காற்றில் கண்டிருக்கும் நேர்களுக்கு இனிதொரு மதிய வணக்கம். காலத்தை வெஞ்ச கானங்கள் நிகழ்ச்சியில் தீபா. ஸோ சாட்டர்டே ஸ்பெஷலாக இன்னைக்கு நம்ம காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் வந்து 3 கான்செப்டில் சாங்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேர் ஆஃப் சாங்ஸ், டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் ஒரு ஃபீமேல் சிங்கரோட பாடின ஒரு சாங் செட்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் சோலோ, அப்புறம் வந்து ரெண்டு பேர் பாடியிருக்கக்கூடிய பாடலாக நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கேட்க போகிற பாடல் பூம்புகார் திரைப்படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடியிருக்காங்க. ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ரெயின்போ புதுவாய் 102.8.

0: कैच द रेन, बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है। तो मेरा खास आग्रह है, वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
1: Where there's water, there's life. Come, let us adopt rain water harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct borewells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
2: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.
3: காலத்து வென்று காலங்கள் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 2:28:49. அடுத்ததா ஒரு காம்போ சாங்ஸ், டிஎம் சவுந்தரராஜனோட எஸ் ஜானகி இணைந்து பாடியிருக்காங்க. சோ உங்களுக்காக வரக்கூடிய திரைப்படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தியாகம் திரைப்படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: காலத்தை வென்று காணுங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பார்த்தீங்கன்னா 2:33 நிமிடம், 50 மணித்துளிகள் ஆயாச்சு. ஸோ நம்ம சொன்ன மாதிரி TMS-ஓட ஒரு இன்னொரு ஃபீமேல் சிங்கர் பாடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அது மாதிரி இப்போ நம்ம கேட்கக்கூடிய பாடல் வந்து என் அண்ணன் திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் மற்றும் S. ஜானகி இணைந்து பாடியிருக்காங்க. கேட்டேன் பண்ணுங்க. இது ஃப்ரம் ரெயின்போ புதுவாய் 102.8.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
3: காலத்தை வென்று கானங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா சேம் அஸ் TM சௌந்தரராஜன் மற்றும் எஸ் ஜானகியுடைய இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் நம்ம கேட்க போற திரைப்படம் வந்து பாபு திரைப்படத்திற்காக. பாபு திரைப்படம் வந்து சோலோ, அது வந்து உங்களுக்கு அடுத்த சாங்காக வருது. இப்போ நம்ம கேட்க போறது வந்து அன்னமிட்டை காய் திரைப்படத்துலேருந்து இந்த இவங்களுடைய பேர் சாங் வருது, கேட்கலாம் வாங்க.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
2: காலத்து வென்று காணுங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததா சோலோ சாங் உங்களுக்காக பாபு திரைப்படத்துல இருந்து வந்து கேட்கலாம்.
3: இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான்

தொலைக்காட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
3: கலத்து வந்து கானக நிகழ்ச்சியோட நிறுவனத்துக்கு வந்தாச்சு. சொன்ன 3 types ஆஃப் சாங்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அது வந்து ஜாயிண்டாக கப்புள்டாக பாடினது, அதுக்கப்புறம் சோலோ, அண்ட் தென் வந்து டிஃப்ரெண்ட் சிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுறது. லாஸ்ட்டாக கேட்ட பாடல் வந்து கொஞ்சம் சிலங்கை திரைப்படத்திற்காக சூலமங்கலம் மற்றும் ராஜலட்சுமி பாடியிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம ஃபைனலாக எண்டிங் சாங்காக நம்ம கேட்க போகிற பாடல் வந்து பலே பாண்டியா திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன் மற்றும் எம் ராஜ் இணைந்து பாடியிருக்காங்க. கேட்டு பண்ணுங்க. இது FM ரெயின்போ புதுவாய் 102.8 FM ரெயின்போவில் அடுத்த நிகழ்ச்சி கல்லூரி பூக்கள் இருக்கு. ஸோ உங்களுக்காக நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக RJ வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230.

தடிக்கணும் தடிக்கணும்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி ஆஃப்டர்நூன் சொல்லிக்கிறது நான் உங்கள் அன்பு தோழி பிரியங்கா. இது உங்கள் ஃபேவரட் FM ரெயின்போ புதுவை 102.8. இந்நிகழ்ச்சி கல்லூரி பூக்கள். நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே இருக்கிற ஸ்பெஷல் ஷோ தான் நம்ம ஷோ. இன்னைக்கு நம்ம கல்லூரி பூக்கள் நிகழ்ச்சியில் ஒரு ஃபன்னான கேம் தான் விளையாட போகிறோம். என்ன கேம்னா டங் ட்விஸ்டர். நான் ஒரு சென்டென்ஸ் சொல்லுவேன், அதை நீங்கள் ஃபாஸ்ட்டாக 3 times சொல்லணும், ஓகேவா? அப்புறம் உங்கள் காலேஜோட ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்துச்சுன்னு என் கூட ஷேர் பண்ண போறீங்க. அதுக்கு FM ரெயின்போக்கு உடனே கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760, 2275233. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இதோ உங்களுக்காக ஒரு சூப்பரான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது FM ரெயின்போ புதுவை 102.8. இன்றும் உங்கள் மனதோடு.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 3:09 ஆயிட்டு இருக்கு. இது உங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நான் தான் உங்க பிரியங்கா பேசிட்டு இருக்கேன். நம்ம கல்லூரி புக்கள் நிகழ்ச்சியில டங் ட்விஸ்டர் கேம் தான் விளையாடிட்டு இருக்கோம். நான் ஒரு சென்டென்ஸ் சொல்லுவேன், அதை நீங்க ஃபாஸ்டா 3 times சொல்ல போறீங்க. ஒரு காலர் ரெடியா இருக்காங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு யார் எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஹலோ
2: ஹலோ ஹலோ
1: ஹலோ, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: அபிஷா, திருக்கோவில்.
1: ஹாய் அபிஷா, என்ன பண்றீங்க, என்ன படிக்கிறீங்க? சொல்லுங்க.
2: ஃபர்ஸ்ட் டே காலேஜ் வந்து உள்ள போன உடனே எந்த கிளாஸ் போறதுன்னு தெரியல. நான் மாதிரி நின்றுட்டே இருந்தேன் ஹாஃப் அன் ஹவர் தேடி தேடி. அப்புறம் மேம் எல்லாம் வந்து எனக்கு கூட்டிட்டு போய் கிளாஸ்ல உட்கார வச்சு இதாமா உன் கிளாஸ் அப்படின்னு சொன்னாங்க.
1: நீங்க என்ன காலேஜ் சொல்றீங்களா இல்ல ஸ்கூல் டைம்ஸ் சொல்றீங்களா?
2: காலேஜ்லதான்,
1: காலேஜ் டைம்லவா கை பிடிச்சிட்டு போய் உட்கார வச்சாங்க,
2: கூட்டிட்டு போய் இதாமா உன் கிளாஸ் அப்படின்னு சொல்லி உட்கார.

0: சூப்பர் சூப்பர் அபிஷா, கேட்கும் போதே ஒரே ஃபன்னா இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. சரி ஓகே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து டங் ட்விஸ்டர் கேம் தான் விளையாடும். ஓகே, நீங்க ரெடியா இருக்கீங்களா? விளையாடலாமா? ஓகே, உங்களுக்காக கொஞ்சம் ஈஸியா டஃபான்னு தெரியல, அது உங்களுக்கே தெரியும், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. காக்கா காக்கான்னு கத்துறதுனால காக்கான்னு பேர் வந்ததா, காக்கான்னு பேர் வந்ததுனால காக்கா காக்கான்னு கத்துதா? இத நீங்க 3 டைம்ஸ் ஃபாஸ்டா சொல்ல போறீங்க. ரெடியா? ஓகே ரெடி.
1: காக்கா காக்கான்னு கத்துறதுனால காக்கான்னு பேர் வந்ததா, காக்கான்னு பேர் வந்ததுனால காக்கா காக்கான்னு கத்துதா, காக்கா காக்கான்னு கத்துறதுனால காக்கான்னு பேர் வந்ததா, காக்கான்னு பேர் வந்ததுனால காக்கா காக்கான்னு கத்துதா, காக்கா காக்கான்னு கத்துறதுனால காக்கான்னு பேர் வந்ததா, காக்கான்னு பேர் வந்ததுனால காக்கா காக்கான்னு கத்துதா.
0: சூப்பர் சூப்பர் அபிஷா, நான் கூட ஏதோ நீங்க ஏதோ தடுமாறுவீங்கன்னு நினைச்சேன், பரவாயில்ல சூப்பரா சொல்லிட்டீங்க. சரி இன்னொன்னு சொல்றீங்களா? ஓகே, ஓடுற நரியில ஒரு நரி கிழநரி, கிழநரி முதுகுல ஒரு பிடி நரமுடி.
1: ஓடுற நரியில ஒரு நரி கிழநரி, கிழநரி முதுகுல ஒரு பிடி நரைமுடி.
0: ஒரே நிமிஷம், நீங்க ரொம்ப ஸ்லோவா சொல்லுங்க, நல்லா ஃபாஸ்டா சொல்லணும்.
1: ஓடுற நரியில ஒரு நரி கிழநரி, கிழநரி முதுகுல ஒரு பிடி நரைமுடி. ஓடுற நரியில ஒரு நரி கிழநரி, கிழநரி முதுகுல ஒரு பிடி நரைமுடி. ஓடுற நரியில ஒரு நரி கிழநரி, கிழநரி முதுகுல ஒரு பிடி முறை நரி.
0: முறை நடியில நரைமுடி. இருந்தாலும் சூப்பரா சொன்னீங்க. ஓகே அபிஷா, தேங்க்ஸ் ஃபார் த காலிங். நீங்களும் இது போல என் கூட சேர்ந்து விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா உடனே எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 2275230. வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 எண்ணிய சேர்த்து டயல் பண்ணுங்க. இது உங்களுக்காக ஒரு சூப்பரான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட் வித் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 3:20 ஆயிட்டு இருக்கு. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நான் தான் பிரியங்கா பேசிட்டு இருக்கேன். நம்ம கல்லூரி பூக்கள் நிகழ்ச்சியில டங் ட்விஸ்டர் கேம் தான் விளையாடிட்டு இருக்கோம். நான் ஒரு சென்டென்ஸ் சொல்லுவேன், அதை நீங்க ஃபாஸ்டா 3 times சொல்லணும். ஒரு காலர் ரெடியா இருக்காங்க, யார் எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஹலோ
2: ஹலோ
1: ஹலோ, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் மோனிஷா, பண்ருட்டில இருந்து பேசுறேன்.
1: ஹாய் மோனிஷா, என்ன படிக்கிறீங்க?
2: நான் செகண்ட் இயர் மேக்ஸ் படிக்கிறேன்.
1: ஓ மேக்ஸ். ஓகே ஓகே. மேக்ஸ் ரொம்ப டஃப்போ?
2: மேக்ஸ் டஃப் தான், எல்லாரும் அரல அடிச்சு ஓடிடுறாங்க கேட்டாலே. ஆனா எனக்கு வருது, ஈஸியா இருக்குன்னு ஜாயின்

0: பரவாயில்ல, சூப்பர் சூப்பர் முனிஷா. எனக்கு கொஞ்சம் மேக்ஸ் டஃப் தான், அதான் கேட்டேன். சரி, உங்களோட ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்துச்சு காலேஜ்ல, அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறீங்களா?
1: ஷேர் பண்ணிக்கலாம்.
0: சொல்லுங்க.
1: ஸ்கூல் டேஸ் டஃப், ஸ்கூல் டேஸ் போரிங்கா போச்சு, காலேஜ் ஜாலியா போவோம் போய் சேர்ந்தோம். நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தா அது ஒரு எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. அங்க போய் பார்த்தா யாரும் நமக்கு தெரியாத முகமா இருந்துச்சு. இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஈஸியா வந்து பேச்சப் ஆயிட்டாங்க. ஸ்டாஃபும் ஜாலியா தான் இருந்தாங்க. காலேஜ் பெருமையை சொன்னாங்க ஆடிட்டோரியத்துல. அப்புறம் கிளாஸுக்கு போய் பார்த்தா பெஞ்ச் பிடிக்கிறதுக்கு எல்லாம் ஓடுறதுலயே தான் இருந்துச்சு. அது எங்களுக்கு ஒரு காமெடியா இருந்துச்சு. பெஞ்சுக்கு ஸ்கூலுக்கு கிடைச்சிட மாதிரி எல்லாம் அடிச்சுக்கிறாங்க பெஞ்சுக்கு.
0: அப்ப ஸ்கூல் மாதிரிதான் போயிருந்திருக்கு. போன உடனே உங்களுக்கு
1: போனேன்
0: அப்படிதான் போச்சு. அப்பதான் போகுது.

0: போயிருந்திருக்கு போன உடனே உங்களுக்கு
1: போனேன் அப்படிதான் போச்சு. அப்பதான் பேரண்ட் எல்லாம் ஸ்கூல் மாரி பேரண்ட் எல்லாம் இட்டு காலேஜ்ல விட்டாங்க, அப்ப போச்சு. இப்பெல்லாம் ஜாலியா தான் போகுது.
0: இப்போ ஜாலியா போதா? ஓகே, சூப்பர் சூப்பர் மோனிஷா. சரி, இன்னைக்கு நம்ம கல்லூரி பூக்கள் நிகழ்ச்சியில டங் ட்விஸ்டர் கேம் தான் விளையாடிட்டு இருக்கோம். ரெடியா கேம் குள்ள போயிடலாமா?
1: ரெடி.
0: சரி, உங்களுக்கான டங் ட்விஸ்டர் எதுனா, கொக்கு நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை, ஸ்பீடா 3 டைம் சொல்லணும். ஓகேவா?
1: ஓகே.
0: ஓகே, ரெடி.
1: கொக்கு நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை, கொக்கு நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை, கொக்கு நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட
0: முட்டை. சூப்பர். சரி, நெக்ஸ்ட் இன்னொன்னு சொல்லவா? சொல்றீங்களா?
1: ஓகே
0: ஓகே. இது யார் தச்ச சட்டை? இது எங்க தாத்தா தச்ச சட்டை. உங்களுக்காக ஒரு சூப்பரான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட் வித் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
2: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 3:31 ஆயிட்டு இருக்கு. இது FM ரெயின்போ புதுவை 102.8. நான் பிரியங்கா பேசிட்டு இருக்கேன். நம்ம கல்லூரி புகழ் நிகழ்ச்சியில டங் டு சர் கேம் தான் விளையாடிட்டு இருக்கோம். ஒரு கால ரெடியா இருக்காங்க, யார் எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஹலோ ஹலோ, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
7: கால் பண்றேன்.
6: யாரு?

0: ஹாய் ஹரணி, என்ன பண்றீங்க, என்ன படிக்கிறீங்க?
1: நான் 3rd இயர் படிக்கிறேன்.
0: 3rd இயர், என்ன 3rd இயர் படிக்கிறீங்க?
1: பிஏ தமிழ்.
0: பிஏ தமிழ். பிஏ தமிழ்னாவே நான் கவிதை கேட்பேன், ஓகேவா? நினைவுகளை வந்து எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி உங்க காலேஜ் டேல வந்து ஃபர்ஸ்ட் டே எப்படி போச்சு, நீங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ப்ளீஸ்.
1: எல்லாருக்கும், ஆனா என் கூட படிச்சவங்க வந்தாங்க 12th. சோ எல்லாரும் கொஞ்சம் புதுசா இருந்தாங்க. அங்க போகும்போது எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடும்.
0: ஃபர்ஸ்ட் டே
1: எல்லாருமே, ஆமா எல்லாருமே கொஞ்சம் ஜாலி ஆயிட்டு.
0: இப்ப எல்லாருமே செட் ஆயிட்டாங்களா? இப்ப காலேஜ்ல எல்லாருமே ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்களா?
1: எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாருமே எங்க போனாலும் போவோம், வருவோம்.
0: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் ஹரணி. ஓகே, இன்னைக்கு நம்ம கலர்புக்கள் நிகழ்ச்சியில டங் ட்விஸ்டர் கேம் தான் விளையாடிட்டு இருக்கோம். ரெடியா கேம் குள்ள போயிடலாமா? புட்டும் புது புட்டு, தட்டும் புது தட்டு, புட்டை கொட்டிட்டு தட்டை தா. ரொம்ப டஃபா இருக்கா?
1: புட்டும் புது புட்டு, தட்டும் புது தட்டு, புட்டை கொட்டிட்டு
0: தட்டை தா. சூப்பர். ஓகே, 3 டைம் ஃபாஸ்டா சொல்லணும், ஓகேவா?
1: புட்டும் புது புட்டு, தட்டும் புது தட்டு, புட்டை கொட்டிட்டு தட்டைதா. புட்டும் புது புட்டு, தட்டும் புது தட்டு, புட்டை கொட்டிட்டு தட்டைதா. புட்டும் புது புட்டு, தட்டும் புது தட்டு, புட்டை கொட்டிட்டு தட்டைதா.
0: சூப்பர் சூப்பர். நான் கூட டஃபா இருக்குமோ நினைச்சேன். பரவாயில்ல, சூப்பரா தூள் கிளப்பிட்டீங்க நீங்க.
1: கரெக்டா,
0: பரவாயில்ல. அந்த புட்டை மட்டும் கொஞ்சம் கொட்டிட்டு கொடுத்துருங்க தட்டு. ஓகே ஓகே, சரி. உங்களுக்காக அடுத்த ஒரு டங் ட்விஸ்டர் ரெடியா இருக்கு, ஓகேவா? சூப்பரா சொன்னீங்க, பரவாயில்ல. சரி, செம்மையா சொன்னீங்க இருந்தாலும் பரவாயில்ல. தேங்க்ஸ் ஃபார் த காலிங். ஒரு சூப்பரான சாங் வருது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட், இது FM Rainbow புதுவை 102.8. என்றும் உங்கள் மனதோடு.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.
1: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 3:41 ஆயிட்டு இருக்கு. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நான் உங்க பிரியங்கா தான் பேசிட்டு இருக்கேன். நம்ம கல்லூரி பூக்கள் நிகழ்ச்சியில டங் ட்விஸ்டர் கேம் தான் விளையாடிட்டு இருக்கோம். ஒரு காலர் ரெடியா இருக்காங்க. யார் எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஹலோ
3: ஹலோ, ஹாய் பிரியங்கா. ஜீவா.
2: ஹலோ ஜீவா.
3: ஹாய், நான் நெய்வேலியில இருந்து பேசுறேன்.
2: நெய்வேலிந்தா? ஓகே. என்ன பண்றீங்க ஜீவா? என்ன படிக்கிறீங்க?
3: ஃபைனல் இயர் மெக்கானிக்கல் படிச்சுட்டு இருக்கேன், இன்ஜினியரிங்.
2: ஓ சூப்பர் சூப்பர் ஜீவா. அப்புறம் என்ன வீட்டில் எந்த பிரச்சனை ஏதாவது இது பண்ணணும்னா நீங்க

0: சரி பண்ணிடுவீங்க போல இருக்கே ஃபேன்.
1: உங்களுக்கு
2: ஆபியஸா எல்லாரும் தெரியும் பட் க்ளோஸ் சர்க்கிள் மட்டும் இருக்கு. ஒரு மாதிரி ஃபன்னா இருக்கு. மெக்கானிக்கல் ஆபியஸா கொஞ்சம் கெத்தா ஜாலியா சுத்திட்டு இருக்கோம்.
0: ஓகே ஓகே சூப்பர்.
2: அது நல்லா தான் போயிட்டு இருக்கு.
0: ஓகே, இன்னைக்கு நம்ம கல்லூரி பூக்கள் நிகழ்ச்சியில வந்து டங் ட்விஸ்டர் கேம் தான் விளையாடி இருக்கோம். ரெடியா நீங்க? உங்களுக்கான டங் ட்விஸ்டர் சொல்லிடவா?
2: யா சொல்லுங்க, ட்ரை பண்றேன்.
0: ஓகே, காக்கா காக்கான்னு கத்துறதுனால காக்கான்னு பேர் வந்ததா, காக்கா பேருன்னு வந்ததுனால காக்கா காக்கான்னு கத்துதா?
2: ஓ
0: ஓகேவா,
2: மறக்கா சொல்றீங்களா? எனக்கு கொஞ்சம் புரியல.
0: காக்கா காக்கான்னு கத்துறதுனால காக்கான்னு பேர் வந்ததா, காக்கான்னு பேர் வந்ததுனால காக்கா காக்கான்னு கத்துதா?
2: ஓகே
0: ஓகே ரெடியா? ஓகே,
2: காக்கா காக்கான்னு கத்துறதால காக்கான்னு பேர் வந்ததா, இல்ல காக்காக்கு காக்கான்னு பேர் இருக்கிறதால காக்கா காக்கான்னு கத்துதா? காக்காக்கு காக்கான்னு பேர் இருக்கிறதால காக்கா காக்கான்னு கத்துதா, இல்ல காக்காக்கு காக்கான்னு பேர் இருக்கிறதால காக்கா காக்கான்னு கத்துதா? நினைக்கிறேன் ட்ரை பண்றேன்.
0: இருந்தாலுமே சூப்பரா ட்ரை பண்ணீங்க. சரி, உங்களுக்காக இன்னொரு டங் ட்விஸ்டர் ஈஸியா சொல்றேன். ஓகேவா?
2: ஓகே, சூப்பர் சொன்னீங்க ஜீவா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் த காலிங். யா, ஓகே, ஓகே, தேங்க்யூ.
0: இது உங்களுக்காக ஒரு சூப்பரான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7000 தள்ளுபடி.
1: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 3:51 ஆயிட்டு இருக்கு. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நான் பிரியங்கா பேசிட்டு இருக்கேன். நம்ம கல்லூரி புகழ் நிகழ்ச்சியில டங் ட்விஸ்டர் கேம் தான் விளையாடிட்டு இருக்கோம். ஒரு காலர் ரெடியா இருக்காங்க, யாரு எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஹலோ.
4: ஹலோ மேம்.
3: ஹலோ, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: பாலாஜி, பன்னூட்டிலிருந்து கால் பண்றோம்.
3: ஹாய் பாலாஜி, என்ன பண்றீங்க, என்ன படிக்கிறீங்க?

0: இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கேன்.
1: இன்ஜினியரிங் தான், இப்பதான் ஒரு இன்ஜினியரிங்காளர் ஒருத்தங்க கால் பண்ணாங்க ஜீவா. அடுத்து நீங்க கால் பண்ணீங்க.
0: நான் இன்ஜினியர் தான், வேற ஒண்ணும் பண்ண முடியாது.
1: ஓகே ஓகே. ஏன் அந்த இன்ஜினியரிங் எடுத்தீங்க நீங்க?
0: எங்க வாழ்க்கையில தடுக்க விடனானோ அதுதான் தெரியுது கண்ணுக்கு.
1: அப்படிங்களா? சரி, சூப்பர் சூப்பர் பாலாஜி. சரி, உங்களோட காலேஜோட ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்றீங்களா என் கூட? ஆமா,
0: ஃபர்ஸ்ட் டேனா ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம்.
1: என்னது?
0: நான் கவுன்சிலிங் மூலமா தான் காலேஜ் போனேன்.
1: ஓகே ஓகே.
0: பட் என்னன்னா ஃபர்ஸ்ட் டே காலேஜ் ஜாயின் பண்ணும்போது தான் தெரியுது, அடி கூட படிச்ச பசங்க அங்க இருக்காங்க.
1: ஓ சூப்பர் சூப்பர், மெடிக்கல் மிராக்கிள்ன்ற மாதிரி தான் இருக்குமே உங்களுக்கு.
0: நீ
1: எங்க போனாலும் இங்கதான் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க கண்டிப்பா.
0: ரிசெப்ஷன் போன உடனே இந்த மாதிரிதான்.
1: ஓகே ஓகே பாஜி, சூப்பர். இன்னைக்கு நம்ம கல்லூரி புகழ் நிகழ்ச்சியில வந்து டங் ட்விஸ்டர் கேம் தான் விளையாடிட்டு இருக்கோம். கேம்குள்ள போயிடலாமா? உங்களுக்கான டங் ட்விஸ்டர், தடி எடுத்தவன் அடி கொடுத்தான், அடி வாங்கினவன் தடி எடுத்தான்.
0: தடி எடுத்தவன் அடி கொடுத்தான், அடி வாங்கினவன் தடி எடுத்தான்.
1: ஆமா, 3 டைம் ஃபாஸ்டா சொல்லணும்.
0: ஓ 3 டைம்ஸ் ஃபாஸ்டா?
1: ஆமா. ஓகே ரெடியா?
0: தடி எடுத்தவன் அடி கொடுத்தான். தடி எடுத்தவன் அடி கொடுத்தான், அடி வாங்கினவன் தடி எடுத்தான். சரி, தடி எடுத்தான். தடி எடுத்தவன் அடி கொடுத்தான், அடி வாங்கினவன் தடி எடுத்தான். தடி எடுத்தவன் அடி கொடுத்தான், அடி வாங்கினவன் தடி எடுத்தான்.
1: ஓகே சூப்பர், சூப்பரா சொன்னீங்க பாலாஜி. சரி, இன்னொரு டங் ட்விஸ்டர் சொல்றேன், ரெடியா?
0: கேண்டா. ஓகே
1: ஓகே. ஆடுற கிளையில ஒரு கிளை தனி கிளை, தனி கிளை தனில் வந்த கனிகளும் இனி கிளை.
0: மறுபடியும் சொல்லுங்க.
1: ஆடுற கிளையில ஒரு கிளை தனி கிளை, தனி கிளை தனில் வந்த கனிகளும் இனி கிளை.
0: தனி கிளை தனில் வந்த, ஆடுற கிளையில ஒரு கிளை தனி கிளை, தனி கிளை தனியில் வந்த கனிகளும்
1: இனிக்கலை.
0: ஆடுற கிளையில ஒரு கிளை தனி கிளை, தனி கிளை வந்த கனிகளும் இனிக்கலை. ஆடுற கிளையில ஒரு கிளை தனி கிளை, தனி கிளையில வந்த கனிகளும் இனிக்கலை. இது வார்த்தை.
1: ஓகே, இதனால சூப்பரா ட்ரை பண்ணிருந்தீங்க பாலாஜி. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் த காலிங்.
0: ஓகே, தேங்க்யூ.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884216166.
1: கல்லூரி புகழ் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஒரு ஃபன்னான டங் ட்விஸ்டர் கேம் தான் விளையாடிட்டு இருந்தோம். நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சும்மா தெரிக்க விட்டுட்டாங்க. அவங்க எல்லோருக்கும் எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுகள் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழி பிரியங்கா. ஸ்டே டியூன்டு எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

98.8 இசையோடு என்றும் நீங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, கடல் காத்து ஜாலியா வீசினாலும் நம்ம 102.8 மீட்டர்ல மட்டும் எனர்ஜி எப்பவுமே 100 டிகிரி. பாட்டுனா பாட்டு, கொண்டாட்டம்னா கொண்டாட்டம். புதுவையோட ஆல் டைம் ஃபேவரேட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 உங்க கவலைகளை கட்

0: நாங்க இங்க ரெடியா இருக்கோம். சினிமானா கெத்து, ஆனா சினிமாவுக்குள்ளார நடக்கிற கலாட்டாவை நம்ம நேயர்கள் நடிச்சா அது வேற லெவல் மாசு. திரைக்கு பின்னாடி இருக்கிற காமெடி முத்துக்களை எடுத்து உங்களுக்கே சவாலா தர்ற உங்களுடைய ஃபேவரட் ஷோ இது கட் கேமரா ரோலிங். நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங்னா இந்த ஷோவை வேற லெவல்ல ரோலிங் பண்ண ஏன் கூட இன்னைக்கு ஸ்டுடியோவை அதிர வைக்க வந்திருக்காங்க நம்ம புதுவையின் எனர்ஜி குயின் ஆர்ஜே தீபா. வெல்கம் தீபா.
1: தேங்க்யூ சீனு. ஆனா என்ன பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நேர்களே உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டா, மைக்கு முன்னாடி உட்காந்தாலே தன்னோட வார்த்தைகளை வண்டி ஓட்டுற புதுவை மைக்ரோஃபோன் மாஸ்டர் யார் தெரியுமா? நம்ம சீனு தாங்க. அவரோட இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவை ஷேர் பண்ணதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி, உங்களுக்கும் கண்டிப்பா ஹாப்பியா இருக்கும். ஏன்னா அவர் பயங்கரமா இன்னைக்கு பில்டப் கொண்டு வந்திருப்பாரு. சரி சீனு சார் சொல்லுங்க எனக்கு. அதுக்கு முன்னாடி இருங்க, நாங்கள் ஃபர்ஸ்ட் நேர்கிட்ட பேசுறேன். நேர்ல இன்னைக்கு சீனு சார் வந்து என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காருன்னு தெரியல, இருந்தாலும் ஒரு பெரிய சமம் இன்னைக்கு இருக்க போது. ஸோ ரெடியா இருங்க. இதே எஃப்எம் ரெயின்போ புதுவாய் 102.8.
0: சம்பவம் மட்டுமல்ல தீபா, இன்னைக்கு ஒரு சரித்திரமே காத்துக்கிட்டு இருக்கு. அதாவது உங்ககிட்ட இருக்கிற நடிப்பு திறமையை வச்சு இன்னைக்கு நம்ம ஆர்ஜே தீபாவுக்கு நீங்க வந்து டஃப் காம்படிஷன் கொடுக்க போறீங்க. ஏன்னா தீபா இன்னைக்கு ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
1: அதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்னு நேரத்திலேயே உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்னைக்கு நம்மளுடைய சீனு வந்து ஸ்டுடியோக்குள்ள வரும்போதே ஒரு பெரிய ஒரு வைபோட வந்திருக்காருங்க. அப்ப வந்து பயங்கரமா எடுத்துட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இனி எதுக்கு நமக்கு சஸ்பென்ஸ், சீக்கிரம் ரிவீல் பண்ணுங்க.
0: இன்னைக்கு நம்ம கையில எடுத்திருக்கிற அந்த கிளிப்பு யாரு தெரியுங்களா? தமிழ் சினிமாவோட திரைக்கதை மன்னன் நக்கல், நையாண்டி, டைமிங்னு அத்தனையையும் தன் விரல் நுனியில வச்சிருக்கிற போற நம்ம பாக்யராஜ் சாரோட கிளிப்பை தான் நம்ம இன்னைக்கு பிளே பண்ண போறோம்.
1: ஓ பாக்யராஜ் சாரா, சமப்பா வேற லெவலு.
0: அதாவது இன்னைக்கு அந்த கிளாசிக் அந்த 7 நாட்கள் படம் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த 7 நாட்கள் படத்தோட காமெடி அந்த பாட்டுக்கு முன்னாடி, அதாவது ஒரு டியூன் பொண்ணு போடுவாரு, அந்த டியூனுக்கு முன்னாடி பாக்கிர சார் வந்து ஒரு மலையாளி ஸ்டைலில் வந்து மெட்ராஸ் பொண்ணை வச்சு, இப்பாலக்காட்டு மாதவனை ஒரு மெட்ராஸ் பெண் குத்துட்டி பறிச்சிச்சோ, அட எனக்கும் அட உனக்கும் அட எனக்கும் உனக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிளிப் இருக்கு. அந்த கிளிப்பு தான் இப்போ நம்ம நேயர்களுக்காக நான் பிளே பண்ண போறேன்.
2: பாலக்காட்டு மாதவனை ஒரு மதராஸ் பெண்குட்டி பரிசோதிச்சோ.
0: ஓகே, நிகழ்ச்சியில் வந்து பாத்தீங்கன்னா முதல் காமெடி கிளிப்பை கேட்டுட்டீங்க, அடுத்து என்ன கிளிப்பு அதுவும் உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு, கேட்டுருங்க.
3: எனக்கும் உனக்கும் உள்ள பொருத்தம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும், நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்.
1: வாவ், இந்த மாடுலேஷன் நேர்ல கேட்கும் போது செமையா இருக்கு பாக்யராஜ் சாரோடது. அதை நம்மளுடைய நேர்களுடைய வாய்ஸ்ல கேட்கும் போது இன்னும் பயங்கர வைபா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் அந்த காமெடி கிளிப்ஸை வந்து நம்ம நேர்களுக்காக வந்து நம்ம பிளே பண்ணி காட்டிடலாம். ஏன்னா அவங்க வந்து எவ்வளவு கவ்வளவு ஆர்வமா இருக்கான்றது நம்ம இந்த காமெடி கிளிப்ஸை வந்து அவங்க பேசுறப்பதான் தெரியும். கேட்டலாமா?
1: நிச்சயமா.
2: பாலக்காட்டு மாதவனை ஒரு மதராஸ் பெண்குட்டி பரிசோதிச்சோ.
3: எனக்கும் உனக்கும் உள்ள பொருத்தம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும், நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்.
0: என்ன தீபா எப்படி கேட்டீங்க நம்ம ஆடியோ கிளிப்ஸ்லாம்?
1: பயங்கரமா இருக்கு.
0: அததான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம லைவ்ல வந்து பாக்க போறோம். நேர்ல இப்ப அந்த ஆடியோ கிளிப் வந்து நீங்க கேட்டுட்டீங்க, அதை கேட்ட உடனே உங்க போனை எடுங்க, உங்களுக்கே உரிய பாணியில அந்த மலையாளி கலந்த மெட்ராஸ் ஸ்டைல் டயலாக் வந்து பேசி தூள் கலப்புங்க.
1: நம்மளுடைய போன் லைன் வந்து ஓபன்ல இருக்கு. சோ நம்ம நிகழ்ச்சியில வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணனா கால் பண்ணுங்க.
0: கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கு நீங்க கால் பண்ணலாம். கடந்த கால கவலைகளை நீங்க எடிட் பண்ணுங்க, நிகழ்கால சந்தோஷத்தை கேமரா பிடிங்க. மைக் ரெடி, ஆடியோ கிளிப்பும் ரெடி. ஆர்ஜே தீபா இப்ப உங்களுக்கு சொல்ல போறது,
1: உங்க கவுண்டரும் ரெடி. சோ உங்களை ஹை பேத்த நாங்களும் ரெடி.
0: ஓகே, நம்முடைய நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் பாடல் கேட்டலாம். 2.0 திரைப்படத்திலிருந்து

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர

0: சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
5: பாட்டுனா பாட்டு, கொண்டாட்டம்னா கொண்டாட்டம். கடல் காத்து ஜாலியா வீசினாலும் 102.8 எனர்ஜி எப்பவுமே 100 டிகிரி. இது புதுவையின் ஆல் டைம் ஃபேவரேட் FM ரெயின்போ புதுவை 102.8. கவலைகளுக்கு எட்டு கார்டு போடுங்க, கலகலப்பை பிரேமுக்குள்ளார கொண்டு வாங்க. உங்களோட நடிப்பு அரக்கனை வெளியே கொண்டு வர்ற இந்த ஷோ கட் கேமரா ரோலிங். தீபா, இப்ப நம்ம லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வெயிட்டிங். அவரோட எனர்ஜியை பார்த்தா பாக்யராஜ் சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி இருக்காரு. அவர் யாருன்னு பாப்போமா?
6: கண்டிப்பா.
5: ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
6: ஓகே, ஐயப்பன் சார் எப்படி இருக்கீங்க? பாக்யராஜ் சாரோடது. சோ வந்து உங்களோட வாய்ஸ்ல நாங்க வந்து கேட்க போறோம். சோ ரெடியா இருக்கீங்களா?
7: எனக்காக ஒரு வாட்டி போடுங்க.
6: கண்டிப்பா
5: கண்டிப்பா கேட்டலாம்.
8: பாலக்காட்டு மாதவனை ஒரு மதராஸ் பெண்குட்டி பரிசோதிச்சோ. எனக்கும் ஆஹா எனக்கும் ஆஹா எனக்கும் உனக்கும் உள்ள பொருத்தம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்? நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்?
6: ஓகே, கேட்டீங்களா?
5: ஐயப்பன் சார் கேட்டீங்களா? ரெடியா இருக்கீங்களா பேசுறதுக்கு?
7: எனக்கும்
5: என்ன ஒரு மாடுலேஷன்? நிகழ்ச்சியில பேசுறதுக்கு நன்றி சார்.
7: நன்றி.
5: நேர்களே, ஆரம்பமே ஆஸ்கர் லெவல் இருக்கு. அடுத்து காஸ்டிங் கால் ரெடியா இருக்கு, போன் எடுங்க, டயலாக் பண்ணுங்க. 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கு கால் பண்ணுங்க. உங்களுடைய நடிப்பு திறமையை நீங்க வெளியே எடுத்துட்டு வாங்க. இப்ப நம்முடைய லைன்ல இருக்கிற அடுத்த நேயர்கிட்ட நாம பேசலாம். ஹலோ, வணக்கம்.
9: ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
9: தண்டபாணி.
6: தண்டபாணி சார் எப்படி இருக்கீங்க?
9: நல்லா இருக்கேன் மேடம்.
6: ஓகே, டயலாக் கேட்டீங்களா?
5: போயிட்டீங்க. சூப்பர், சொல்லுங்க சார். ஓகே, அது அடுத்து ஒரு டயலாக் ஒன்று இருக்கு, நீ வாத்து நீ வாத்து சொல்லிட்டு. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர் சார். அதாவது பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பாலையாவோட வாய்ஸ் எடுத்தீங்க பாருங்க, செம்மையா இருந்துச்சு. திரும்ப ஒரு வாட்டி பேசி கேட்டுங்க சார்.
9: இந்த பாலக்காட்டு மாதவனிடம் இந்த வெண்கொட்டி பரிசோதித்ததும்
6: இந்த பாலக்காட்டு மாதவன் மைக்கி உழுந்து.
5: ஓகே ஓகே சூப்பர் சார். அந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா அவரு ஒரு மாடுலேஷன் எடுப்பாரு சார்.

இந்த மாடுலேஷன் பார்த்தீங்கன்னா, அட உனக்கும் அட உனக்கும், அது மூணாவது வாட்டி எடுப்பாரு, அட உனக்கும் எனக்கும் தான் பொருத்தம், எது யாருக்கு இங்கே கிடைக்கும். சூப்பர் சூப்பர் சார். நீங்க அந்த நீங்க பாக்குறப்பெல்லாம் அந்த படம் எப்படி சார் இருந்துச்சு உங்களுக்கு உங்க காலகட்டத்துல? நீங்களும் உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த நடிப்பு அரக்கனை வந்து நீங்க வெளியே எடுத்துட்டு வரணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியில அந்த மாடுலேஷனோட நீங்க பேசி கால் பண்ணணும்னா கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கு.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
1: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
2: இருக்கு, சிவவெளிவிலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
1: சிவவெளிவிலாஸ் ஜுவல்லர்.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட்லாம் இல்லையா?
2: இருக்கு. சிவவெளிவிலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட குடுக்கறாங்க.
1: சிவவெளிவிலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
3: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
4: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
5: புதுச்சேரி ஆன் ஏர் மியூசிக்ல எப்பவுமே நாங்க தான். மாஸ் கேட்டு பார்த்தா உங்களுக்கே புரியும். இந்த கெத்து இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. வாழ்க்கைங்கிறது ஒரு சிங்கிள் ஷார்ட் மூவி. இதுல கஷ்டமான சீன்களை கட் பண்ணி சிரிப்பை மட்டும் ரோலிங் பண்றதுதான் நம்ம ஷோ. லைனை செக் பண்ணுங்க தீபா. அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆன் தி வேல இருக்காரு. இவரோட குரலை கேட்கவே நாம வந்து இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது வந்து இப்ப யாரு நம்முடைய நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்கன்னு கேட்டலாமா?
6: வணக்கம்.
7: வணக்கம் மேடம். வணக்கம் சார்.
5: வணக்கம். வணக்கம் சொல்லுங்க.
7: உங்கள் இருவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம்.
5: மாலை வணக்கம். நாங்க ஒரு பாலக்காட்டு மாதவன் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீங்க யாரு?
6: கடக்காரங்களுக்கும் பிடிக்க ஆரம்பிச்சு.
7: பரிசோதிச்சோ
8: எனக்கும் உனக்கும் உள்ள பொருத்தம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்? நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்?
5: ஓகே தங்கப்பட்டி சார், கேட்டீங்களா?
7: கேட்டேங்க சார்.
5: எப்படி இருக்கு நம்ம டைல நம்ம காமெடி கிளிப்?
7: அருமையா இருக்கு சார்.
5: அருமையா இருக்கு.
7: என்னமோ தெரியல, என்ன மாயமா தெரியல, அதை சொல்லும் போது எனக்கு வாய் தடுமாறும்.
5: ஓகே ஓகே சூப்பர். ரெடியா இருக்கீங்களா?
6: நடுநல மானே தேனே பொன்மானே எல்லாம் போட்டுக்கணும் சரியா? ஓகே நம்ம வந்து ஷார்ட் குள்ள போயிடலாம். கட் கேமரா ரோலிங் ஸ்டார்ட்.
7: இந்த பாலக்காட்டு மாதவனை ஒரு பெண் மதராஸ் பெண் குட்டி சோதிச்சுக்கும்.
6: அப்படியா?
7: எனக்கும் உனக்கும் தான் உள்ள பொருத்தம் இங்க யாருக்கு இங்க கிடைக்கும்?
5: இருவருக்கும் உள்ள நெருக்கம்
7: நம்ம ஊரு இருவருக்கும் உள்ள நெருக்கம் இங்க யாருக்கு இங்க கிடைக்கும்?
5: சூப்பர் சூப்பர் சூப்பர் சார். அதாவது வந்து பாத்தீங்கன்னா பலக்கட்ட மதனாவே மாறிட்டீங்க நீங்க.
6: இருக்கீங்க?
5: அவருக்கு
7: இந்த பாலக்காட்டு மாதவனை இந்த மதராஸ் பெண் குட்டி சோதிச்சோம்
5: பரிசோதிச்சோம்
7: சோதிச்சோம் உனக்கும் எனக்கும்

0: உனக்கும் எனக்கும் தான் பொருத்தம், இது எத்தனை கண்களுக்கு வருத்தம், உனக்கும் எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம். போதுமாங்க,
1: மெட்ராஸ் பாஷை இருக்கு பாத்தீங்களா, தியேட்டர்ல இருந்தா என்ன வந்து பாத்தீங்கன்னா அப்படியே விசில் பறந்துருக்கும் இல்லீங்களா?
0: ஆமாங்க, நான் இந்த படத்தை வந்து ஒரு ரெண்டு தடவை பாத்தீங்க, ரிலீஸ்லயே பாத்தீங்க, அப்பவே டிக்கெட் கிடைக்கல, விழுப்புரம் சாந்தி தியேட்டர்ல வந்துங்க. அப்பவே பாக்யராஜ் ரசிச்சிருங்க, நாங்க எம்ஜிஆர் பிற்பட அவர் தான் ரசிச்சு படம்
1: பார்த்தோம். திரைக்கதை மன்னன் என்ன சாதாரணமான விஷயமா சொல்லுங்க.
0: ஆமாங்க, அவரு அவரு இறந்ததே ரொம்ப வருத்தம் வருத்தம்.
1: ஓகே ஓகே சூப்பர் சார், அதனாலதான் இன்னைக்கு நம்ம ஷோல அவர் எடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேர்ல வந்து நம்ம அவருக்குள்ளார எடுத்துட்டு வரோம் இல்லீங்களா?
0: நன்றிங்க, நன்றிங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க.
1: ஓகே சார் சூப்பர், கால் பண்ணதுக்கு நன்றி.
0: நன்றி சார், நன்றி நன்றி.
1: ஓகே, இன்னும் நிறைய பாலக்காட்டு மாதவளும் மெட்ராஸ் பெண் குட்டிகளும் லைன்ல வரலாம், நீங்க அதுக்கு கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கும். இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில இன்னொரு நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம்.
2: வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: புதுச்சேரி வந்துட்டீங்க என்ன மேடம், உங்களுக்கு டயலாக் ப்ளே பண்ணி காட்டலாமா, இல்ல நீங்க ரெடியா களத்துல குதிக்க ரெடியா இருக்கீங்களா? ரெடியா? ஓகே தீபா,
2: ஷார்ட்ல போயிடலாம். கட் கேமரா ரோலிங் ஸ்டார்ட்.
3: பாலக்காட்டு மாதவனை ஒரு மதராஸ் பெண் குட்டியை பரிசோதித்தோம்.
1: எனக்கும்
3: நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் அது யாரு இங்கே கிடைக்கும்?
2: வாவ், எக்ஸலென்ட்.
1: சூப்பர் மேடம், பக்கத்துல உங்க வீட்டுக்காரர் இருக்காருங்களா? செமையா பேசி
2: கலக்கிட்டீங்க.
1: ஓகே மேடம் சூப்பர், கால் பண்ணதுக்கு நன்றி. நிகழ்ச்சியில நீங்களும் உங்க திறமையை நிரூபிக்கலாம், அதுக்கும் நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கு. இது FM ரெயின்போ புதுவை 102.8
2: கட் கேமரா ரோலிங்.

0: தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
0: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும். IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.
2: நம்ம ஏரியா நம்ம மைக் புதுவையோட வைப உலகத்துக்கே கொண்டு போற ஒரே பிராண்ட் நம்ம FM ரெயின்போ புதுவை 102.8. டென்ஷனுக்கு ஒரு பெரிய மியூட், சிரிப்புக்கு மட்டும் ஒரு லாங் ஷாட். இது உங்களுக்கான கட் கேமரா ரோலிங். தீபா, இப்ப நம்ம அடுத்த காலர் சும்மா பீஸ்ட் மோட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. லைன் கனெக்ட் ஆகும் போது ஸ்பாட்லே லைட்டிங் பத்த வைக்கிற அளவுக்கு எனர்ஜி அவர்கிட்ட இருந்து வரும் நினைக்கிறேன். யாருன்னு
3: கேட்டலாமா?
2: ஹலோ, வணக்கம்.
4: இருவருக்கும் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்க சார். சொல்லுங்க, டயலாக் கிளிப் கேட்டீங்களா நீங்க? காமெடி கிளிப்ஸ்லாம்?
4: ஆமா கேட்டேன். எனக்காக ஒரு வாட்டி பிளே

0: கண்டிப்பா திரும்ப கேட்டுடலாம் உங்களுக்கான கிளிப்ப.
1: பாலக்காட்டு மாதவனை ஒரு மதராஸ் பெண்குட்டி பரிசோதிச்சோ. எனக்கும் ஆஹா எனக்கும் ஆஹா எனக்கும் உனக்கும் உள்ள பொருத்தம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும். நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்.
0: ஓகே சார், கேட்டீங்களா? ரெடியா இருக்கீங்களா பாலக்காட்டு மாதவனா மாறதுக்காக?
2: ஓகே ஷார்ட் குள்ள போயிடலாம். கட், கேமரா ரோலிங், ஸ்டார்ட்.
3: பாலக்கட்டு மாதவன ஒரு பெண்குட்டி,
2: ஒரு பெண்குட்டி.
3: இப்பாலக்கோடு மாதவனை ஒரு பெண்குட்டி பரிசோதிச்சோ.
0: எனக்கும்
3: உனக்கும் நல்ல பொருத்தம் அட எத்தனை பேருக்கு தான் வருத்தம் அட உனக்கும் அட எனக்கும் இது இரண்டு பேருக்கும் நல்ல பொருத்தம்.
2: இதே மாதிரி ஜோடி போட்டு சுத்துறவங்க யாரும்
3: இல்ல நிஜமாவே. அதாவது உனக்கும் எனக்கும் நல்ல பொருத்தம் அப்படின்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குள்ள சொல்லுவோம்ல, இந்த ஃப்ரெண்ட் வந்து அவங்க கூட பொருத்தமா எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் ரெண்டு பேருக்கு அந்த ஒரு வேவ்லென்த் அந்த ஒரு கெமிஸ்ட்ரி வரும் அப்படின்ட்டு அது மாதிரி இருக்காங்க சில பசங்க எல்லாம்.
2: உங்களுக்கு யார் இருக்காங்க இங்க கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிற ஒரு நண்பர்? யார்
3: ஒரு நண்பர் அப்படின்னா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் சுதன் இருக்கா. அப்படி எதா இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒன்னா செய்வோம். ஆனா நாங்க தான் செஞ்சோம் யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு மாத்தி செய்வோம்
0: 1000 பேருக்கு வருத்தமாயிடும் இல்லீங்களா?
2: பொருத்தமும் இல்ல.
0: ஓகே ஓகே சூப்பர் சார், செமையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க, கால் பண்ணதுக்கு நன்றி. உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த காமெடி கிங்கையும் குயினையோ தட்டி எழுப்ப உடனே கால் பண்ணுங்க. 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கும் நம்ம நிகழ்ச்சியில பேசக்கூடிய அடுத்த நேர் யாருன்னு கேட்கலாம்.
2: வணக்கம்
4: கள்ளக்குறிச்சி
0: பைங்கிலி நீங்க தான்.
4: பரிசோதிச்சோ நல்ல பொருத்தந்தா உனக்கும் எனக்கும் உள்ள பொருத்தந்தா ஊருக்கு என்ன வருத்தந்தா.
2: இது யாரோட ஸ்டைல் தெரியல எனக்கு.
0: இது வந்து கள்ளக்குறிச்சி ஹேமலதாவோட ஸ்டைல்
2: ஸ்டைல். ஓகே எக்ஸலென்ட் எக்ஸலென்ட், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. உனக்கும் எனக்கும் பொருத்தம் அப்படின்னு சொல்றீங்களா, அது மாதிரி ரெண்டு பேரும் ஜோடி போட்டு சுத்துற மாதிரியான உங்களோட ஃப்ரெண்ட் பேர் ஒன்னு சொல்லுங்க.
4: என்னோட ஃப்ரெண்ட் வசந்தி.
2: வசந்தி
4: அவங்க கரூர்ல இருக்காங்க, இப்ப சென்னையில இருந்தாங்க, ஸ்ரீரங்கத்துல இருந்தாங்க, இப்ப கரூர்ல இருக்காங்க. எங்க போனாலும் என்ன விட மாட்டாங்க, எங்களையேதான் இருப்பாங்க.
2: ஒரு பேக் மாதிரி உங்களை மாட்டின்னு போயிடுவாங்களா?
4: இல்ல, நான் எங்க போறேனோ என் பின்னாடியே அவங்க வந்துருவாங்க. இன்னைக்கு

0: உனக்கும் தான் பொருத்தம், இது எத்தனை கண்களுக்கு வருத்தம், நம் இருவருக்கும் உள்ள நிருக்கும்.
1: நன்றி
2: சார். நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கலாம். அதுக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230. இது FM ரெயின்போ புதுவை 102.8 கட் கேமரா ரோலிங்.

0: மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் புற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7000 தள்ளுபடி.
3: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
5: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

0: தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.
1: நேரம் 4:55:30. பா, என்ன ஒரு ஷோ! புதுவையோட நடிப்பு அசுரர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போ ஸ்டுடியோவே ஒரு பெரிய கோலிவுட் ஷூட்டிங் ஸ்பாட்டா மாத்திட்டீங்க. பாகிரா சாரோட அந்த கிளாசிக் டயலாக வச்சு நீங்க பண்ணுன சம்பவம் எல்லாமே வேற லெவல்.
2: ஆமா சினு, இன்னைக்கு வந்த அத்தனை கால்மே வந்து சும்மா தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்த மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் தான். சோ நம்மளுடைய நேயர்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம்.
1: கண்டிப்பா தீபா, இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண அத்தனை சூப்பர் ஸ்டார்களுக்கும் எங்களுடைய பிக் தேங்க்ஸ். சரி டைரக்டர், இப்ப நமக்கு பேக்கப் சொல்லிட்டாரு, கிளம்புற நேரம் வந்தாச்சு.
2: மீண்டும் ஒரு கட் கேமரா ரோலிங்ல ஒரு சூப்பரான இந்த மேடையில இன்னும் ஒரு மரண மாஸ் காமெடி கிளிப்போட உங்களுடைய நடிப்பு திறனுக்கு தீனி போட நாங்க ரெடியா வரோம்.
1: அது வரைக்கும் வாழ்க்கையில வர்ற கஷ்டமான சீன்களை எல்லாம் தூக்கி போட்டு கட் பண்ணுங்க.
2: உங்களை சுத்தி இருக்கிற அழகான தருணங்களை மட்டும் மனசுக்குள்ள கேமரா பிடிங்க.
1: எப்பவுமே உங்க முகத்துல சிரிப்பை மட்டும் மாசா ரோலிங் பண்ணுங்க.
2: இது உங்களுக்கான எனர்ஜி குயின் ஆச்சி தீபா.
1: இது உங்க எஃப்எம் ரெயின்போவோட மைக்ரோபோன் மாஸ்டர் ஆர்ஜே சீனு சைனிங் ஆஃப். கேமரா க்ளோஸ், லைட்ஸ் ஆஃப், பேக்கப். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. டாடா, பை பை, சி யூ நேயர்களே.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காற்றில் கந்திருக்கும் நேர்களுக்கு இணைந்தரும் மாலை வணக்கம். அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக இங்கே நான் ஸ்டுடியோல இருந்து தீபா பேசிட்டு இருக்கேன். ஸோ யூஸ்வலா நம்மளோட ஷோ என்ன அலையோடு விளையாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நம்மளுடைய ஆர்ஜேஸ் வந்து ஒவ்வொரு பீச், நம்ம பாண்டிச்சேரியில் இருக்க பியூட்டிஃபுல் பீச்ல இருந்து நம்ம கூட கனெக்ட் ஆகி அங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸோட நிறைய விஷயங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய வீர தீர சூரர் வாய் ஜாலக்காரர் யாரு அப்படின்ற நம்ம தெரிஞ்சுக்கலாம். எந்த ஸ்பாட்ல இருந்து எந்த பீச்ல இருந்து நம்ம கிட்ட பேச போறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் ஜி கனெக்ட் த கால்.
2: நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாய்ஸை கேட்டு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அலையோடு விளையாட்டு நிகழ்ச்சியில நான் உங்கள் ஆர்ஜே பூபி. இன்னைக்கு அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில நான் வந்து ஒரு வழக்கத்துக்கு மாறா நமக்கு பழக்கப்பட்ட ஒரு பீச்சான ராக் பீச்சுக்கு தான் வந்திருக்கேன். இன்னைக்கு ரொம்ப ஜாலியா

0: நிறைய கேம்ஸோட என்ஜாய் பண்ண போறோம், நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க நான் நம்புறேன். ஸோ தொடர்ந்து கேளுங்க. இப்போ முதலாவது ஒரு நேர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹாய் ப்ரோ. வணக்கம். நான் எஃப்எம் ரெயின்போ 102.8 இருந்து வரேன். நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க.
1: என்னோட பேரு ராஜு ப்ரோ. வீட்டுல எல்லாம் செல்லமா ராஜா கூப்பிடுவாங்க.
0: ஓகே.
1: என்னோட ஊரு விழுப்புரம்.
0: ஓகே.
1: நான் இது வரைக்கும் பாண்டிச்சேரி இந்த பீச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வாட்டி இருக்கும் நினைக்கிறேன். ஆமா ப்ரோ.
0: ஓகே. அப்ப பழக்கப்பட்ட இடம் சொல்றதை விட அடிக்கடி வந்து போறேன். இது
1: பாண்டிச்சேரியில
0: மறக்க முடியாத அனுபவம் ஏதாவது இருக்கா உங்களுக்கு?
1: பீச்ல சொல்றதை விட பாண்டிச்சேரியில ஒரு மறக்க முடியாத அனுபவம் இருக்குது. நான் மூணா படிக்கும் போது கிளாஸ்ல எவ்வளவு மாட்டேன் காசு நம்பால தர்மக்கரை வச்சு செஞ்சு சொன்னாங்க. எல்லாம் செஞ்சு வந்துட்டாங்க. நான் காலத்துல இதுல கலந்துக்கல. அந்த தர்மகள் பத்தின இப்பதான் பாக்குறேன். 5-1 வாரம் வச்சு நான் பாண்டிச்சேரிக்கு வந்தேன். பாண்டிச்சேரியில இருக்கிற அந்த பாண்டிச்சேரி ஆடிச்சு பார்த்துட்டு இதுதான் அந்த தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லிட்டு நான் தாஜ்மஹால் போட்டேன் தாஜ்மஹால் போட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி ஸ்கூலுக்கு போயிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தேன். சொல்ல போனா எனக்கு 12th வரைக்கும்
0: தாஜ்மஹால்ல
1: அதை அவமானப்பட்டிருந்தாலும் யாருக்கு
0: தெரியாதுங்க. சூப்பரா டமாச்சிருக்கீங்க அந்த சில விஷயத்துல. நீங்க வந்து வேற ஒரு விஷயத்த நம்பிட்டு
1: நினைக்கிறேன் கப்பல்ல மட்டும் நிறைய பாத்துருக்கேன். கப்பல் கிட்ட எனக்கு கிட்ட போய் பார்க்க ரொம்ப ஆசை. அதனால எங்க அப்பா வந்துட்டு லைட் ஹவுஸ் தாண்டி அப்புறம் நல்லா பிளெயினா இருக்கும். அந்த மண்ணுல கூட்டி வந்துட்டு கப்பல்லாம் கிட்ட போய் பார்த்தது நண்டு பிடிச்சிருக்கு. அசலா அந்த இடத்துல நிறைய நண்டு வரும். நண்டுலாம் அப்படியே கையை போட்டாலும் நண்டு
0: கையில கூட வந்திருக்கேன்.
1: அதுவும் நான் நிறைய விளையாடி இருக்கேன். திடீர்னு பார்த்தா இப்ப கொண்டா ரீசெண்டாதான் சொத்தம் தெரியல. ஆக்சுவலா எனக்கு திடீர்னு ராக் பிடிச்சிருக்காங்க. பார்த்தா சூப்பரா இருக்கு மேடம்.
0: நல்லா
1: சூப்பர் டெவலப்மெண்ட் சார். சின்ன சூப்பரா இருந்ததா?
0: ஓகே ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா அழகா சொல்லிட்டு இருக்கீங்க. பாண்டிச்சேரியை பத்தி ரொம்ப அருமையா வந்து பாத்தீங்கன்னா வரிசை கேட்டு இருக்கீங்க அப்படிங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா வெளியூர் தெரியாது இல்ல. வெளியூர் காரங்கள் தான் வந்து இந்த ஊரோட அருமை தெரியல. அடுத்த உள்ளூர் காரங்களுக்கு அடிக்கடி பாக்குறதுனால அவங்களுக்கு அந்த ஒரு எதுவுமே கூடவே இருக்கும்போது கேட்கறது சொல்லுவாங்களே. அந்த மாதிரி உள்ளூர் காரணம் இங்கே இருக்கணும் தெரியாம கூட இருக்கலாம். எப்பயாச்சும் வேற எதுவும் வரும். உங்களுக்கு திரும்பி எப்பயாவது நேரம் வந்துட்டு போறது. அதனால எனக்கு கொஞ்சம் ரசிக்க நல்லா இருக்காங்க. பீச்சு நல்லா
1: எனக்கு பிடிச்ச இடம் வந்து பார்க். பார்க்ல வந்து இந்த குழந்தைங்க விளையாடலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதெல்லாம் வந்து அந்த பார்க்ல எல்லாருமே குழந்தைங்க விளையாடும் போது நம்மளால முடியும் விளையாட முடியாது. இதெல்லாம் அந்த குழந்தைங்க விளையாட பார்த்து ரசிச்சான்.
0: ஸ்பீக்கர்
1: பார்க்க ரசிக்கிறாங்க.
0: ஓகே எனக்கு புரியுது. ஏன்னா வந்து நம்ம மறுபடியும் அந்த கண்டிப்பா போக முடியாது. என்ன பசங்க சின்ன ரசிப்பேன். ஏத்த மாதிரி நான் கொஸ்டின் வச்சிருக்கேன். நீங்க பேசுறதுலேயே தெரியுது. ஓகே. இப்ப நான் வந்து ஒரு சில கேம்ஸ் எல்லாம் உங்களை விளையாட போறேன். ஓகேவா? அந்த கேம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என் கூட விளையாடி ஜாலி என்ஜாய் பண்ண போறீங்க. ஆக்சுவலி குடுத்துடலாம். சாம்பியன் என்ற பட்டம் கொடுக்கலாம் உங்களுக்கு இன்னைக்கு. ஓகேயா? ஓகே. இன்னைக்கு வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்பேன். 4-5 கேம் வச்சிருக்கேன். நீங்க எப்படி எப்படிலாம் விளையாடுறீங்க நான் பாக்குறேன். ஓகேயா? நேர்களும் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்ப நான் கேட்கற கொஸ்டின்ல மேக்சிமம் ஆன்சர் இருக்கும். ஓகேவா? ரெண்டு அப்பா ரெண்டு ரெண்டு பசங்க ஓகேவா மீன் பிடிக்க போறாங்க. மூணு மீன் இருக்கு. பிடிச்சிட்டாங்க. மூணு மீனை பிடிச்சிட்டாங்க. ஆனா ஆளுக்கு ஒரு சிட்ட அது ஆளுக்கு ஒரு மீன் தான் சாப்பிடுறாங்க. எப்படி?
1: மூணு மீன்
0: ஐபிஎல்லுங்க. இப்ப நான்

0: சொல்றேன். தாத்தா அப்பா மகன், ரெண்டு அப்பா ரெண்டு மகன், தாத்தாக்கு ரெண்டு பசங்களா? இது என்னது தாத்தா அப்படின்னா அப்பாவோட அப்பாவோட அப்பான்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கறீங்க பாத்தீங்களா? நான் சொல்ல க்வெஸ்சன் ஆன்சர் இருக்குது. ஓகே, அப்போ உங்களோட கேம் வளர்ந்து உட்கார்றேன். ஓகே, இப்ப அடுத்த க்வெஸ்சன் கேட்கறேன். ஓகேவா? ஏழு பேர், ஏழு நாள்ல ஏழு வீடை பெயிண்ட் அடிச்சாங்க.
1: ஏழு பேர், ஏழு நாள்ல ஏழு பேர் அடிச்சாங்க,
0: ஏழு ஏழு வீடை பெயிண்ட் அடிச்சாங்க. ஓகே ஓகேயா? இருபத்தோரு பேர், இருபத்தோரு வீடை எத்தனை நாள் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க? ஏழு பேர், ஏழு நாள்ல ஏழு வீட பெயிண்ட், இருபத்தோரு பேரு, இருபத்தி ஒரு வீட்டுக்கு எத்தனை நாள்ல பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க?
1: இருபத்தி ஒரு நாள்.
0: நீங்க மறுபடியும் தப்பா சொல்றீங்க. நான் பாருங்க, ஏழு பேரு, ஏழு நாள், ஏழு வீட பெயிண்ட் பேசுறாங்க. ஓகே, டியூரேஷன் தான் நல்லா நோட் பண்ணுங்க. கொஸ்டின்லயே ஆன்சர் இருக்கு. புரிஞ்சுதா? இருபத்தோரு பேரு, இருபத்தோரு வீடு அடிச்சிருந்தாலும் ஏழு நாள் தான். ஓகேவா? சிம்பிளா கேக்கவா? சரி ஓகே, விடுகிற மாதிரி கேக்குறேன். எனக்கு ஆறு முகம் இருக்கு, இருபத்தோரு புள்ளி இருக்கு, ஆனா எனக்கு உயிர் இல்லை. போட்டிருக்கா உயிர் இல்லைன்ற நானே ப்ராசஸ் இல்ல, நோய் கிடையாது, ஜஸ்ட் ஒரு விளையாட்டு யூஸ் பண்ற பொருள் வச்சுக்கோங்களேன்.
1: காயக்கட்டை
0: டைஸ்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஆறு முகம் இருக்கும், இருபத்தோரு புள்ளி இருக்கும்.
1: ஓகே
0: ஓகேவா? கடைசியா ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன். ஒரு கோழி ஒரு நாளைக்கு ஒரு முட்டை போட்டுட்டான். அஞ்சு கோழி அஞ்சு நாளைக்கு எத்தனை முட்டை போட்டிருக்கோம்? எப்படி போட்டிருக்கோம்
1: கேட்டீங்களா?
0: சிம்பிள் தான், ஆனா இதுல க்வெஸ்சன் ஆன்சர் இல்ல. ஒரு கோழி ஒரு நாளைக்கு அஞ்சு முட்டை போட்டு அஞ்சு கோழி அஞ்சு நாளைக்கு இருபத்தி அஞ்சு முட்டை போட்டுருக்கோம்.
1: கேள்வி கேளுங்க.
0: சரி ஓகே, ஈஸியா நான் வந்து ட்ரை பண்றேன். ஒரு விவசாயி, ஒரு விவசாயி கிட்ட பதினேழு ஆடுகள் இருந்துச்சு.
1: பதினேழு ஆடு,
0: ஆடு ஓகேயா? அதுல ஒன்பது தவிர மீது எல்லாம் செத்து போட்டான். எத்தனை ஆடுகள் உயிரோட இருந்துச்சு? கொஸ்டின்லயே ஆன்சர்
1: ஒன்பது தான். ஒன்பது தான் தவறு, அந்த வார்த்தையை நான் பிடிச்ச ஒன்பது தவிர மாசம்
0: எல்லாம் ஒன்பது தான். ஈஸியா கேட்டிருக்கேன்,
1: மாணவர்கள் தாக்கப்பட்டது நினைக்கிறேன்.
0: ஓகே, அடுத்த கேம் விளையாடலாம். சரியா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட வந்து ஒரு எழுத்து சொல்லுவேன், தமிழ் எழுத்து. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், கான் சொல்றேன்னா காக்கி கி குக்கு கிட்டு கைலி கேப்போ அப்படின்ற வரிசையில நீங்க எந்த வார்த்தை வேணா சொல்லலாம். ஓகே, ஆனா கா அந்த கா வரிசையில இருக்கும். புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் லெட்டர் காவியா இருக்கட்டும், சொல்லுங்க.
1: கப்பல், கடல்,
0: காட்டு.
1: சூப்பர், சந்தோஷம்.
0: நீங்க தமிழ்ல ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங்
1: நினைக்கிறேன்.
0: சரி ஓகே, நெக்ஸ்ட் மா.
1: இந்த கேள்விக்கு பதில் தெரியுங்க. ஒரு ஒரு கேள்விக்கு ஒரு ரீசன் நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். முதல் அஞ்சு சொல்லுதா, அஞ்சுல ஃபர்ஸ்ட் மனைவி, மனைவின்னு சொல்லினா மா சொல்லுது. அவங்க பேர் சொன்னா எனக்கு வீட்டுக்கு சாப்பாடு கிடைக்கும் சரிங்களா? மாமனார், மாமியார் அப்படி போட்டதா கறிக்குழம்புலாம் ஆக்கினா ரெண்டு பீஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அடுத்து மகன் சொல்லலாம், இல்லைன்னா மச்சான் சொன்னேன், ஏன்னா இந்த மனைவிக்கு தம்பி இருக்காங்க. அதனால இவங்க ரெண்டு பேர் சொன்னோம்னா பாசத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இது எல்லாத்துக்கும்

0: வைக்கிற மாதிரி இன்னொரு மாலை ஒரு வார்த்தை சொன்னா மொத்தமா நானே மண்ணில் போட்டுக்க
1: வேண்டியதான்.
0: அதுல மண்ணுனே வச்சுங்க.
1: ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் சூப்பர் ஆன்சர் பண்ணிட்டீங்க. நீங்க வந்து மீடியாக்குள்ள பேசுற மாதிரி சில புது ஆள் மாதிரி தெரியல, நல்லா கலகலாம் பேசுறீங்க. கடைசியா வண்டியில என்ன இருக்கும்? அதனால வந்து உங்ககிட்ட வந்து இந்த பழமொழி எல்லாம் படிச்சிருக்கீங்கல்ல, படிச்சிருக்கீங்க. ஓகே, நான் சிம்பிளா தான் கேட்பேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்து சொல்லுவேன், செகண்ட் பார்த்து நீங்க சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், அளவுக்கு மிஞ்சினால் அந்த மாதிரி. ஓகே, புரிஞ்சுச்சா? ஓகே, கட்டுறது கைமண் அளவு. ஆ சூப்பர், ஒரு பானை சொட்டுக்கு. சூப்பர், விதைத்ததை வினை விதைத்ததை விடுங்க விடுங்க, காற்றுல போது. சூப்பர், ஆசைக்கு. உலகம் சூப்பர், எல்லாத்தையும் கரெக்டா ஆன்சர் பண்றீங்க. சரி ஓகே, இப்ப நான் லெஃப்ட் ஆர் ரைட் கேம் வைக்க போறேன். லெஃப்ட் ஆர் ரைட்? லெஃப்ட் ரைட் தான். எப்படின்னா லெஃப்ட் ரைட்னா ரெண்டே கேன்சர் தான் கேட்பேன். அது ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்க சொல்லுங்க, ரெண்டு ஆப்ஷன் கொடுப்போம், ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், பிரியாணியா பீட்சாவா?
0: கண்டிப்பா பிரியாணி தான்.
1: பிரியாணி, டீ, காஃபி?
0: காஃபி,
1: காஃபி. ஓகே, ஐஸ்கிரீமா பிரவுனியா?
0: ரெண்டுமே இல்ல,
1: ரெண்டுமே இல்ல. சூப்பர், இட்லியா தோசையா? இப்ப அடுத்து விஜய் அஜிதா?
0: திரும்பாலும்
1: விளையாடுறீங்களா? இப்போ வந்து ஒரு அஞ்சு வர மாதிரி வச்சிருவாங்க, குடுக்குறாங்க, நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? ஆ, வரம் குடுக்கறாரு, இன்விசிபிள் ஆகிறது, யார் தண்ணிக்கு தெரியாம மறையறது. ஓகேயா? இல்ல நான் சொல்றேன், முழுசா கேளுங்க. டைம் டிராவல் பண்றது, ஆ, மைண்ட் ரீடிங், டெலிபதி. நீங்க எதை சூஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. இல்ல பறக்கிறது.
0: நான்
1: போயிடுது.

0: நம்ம இருக்கிறத தெரியாம இருந்து போறதுக்கு அது தெரியாம மாட்டிட்டு
1: போயிடலாம். சூப்பர் சூப்பர், செம்மையா சொல்றீங்க. ஓகே, கடைசியா ஒரு கேம் கேட்பாங்க. நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன், அதுக்கு தப்பா மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணா போதும். இப்படி சொல்லக்கூடாது, ரெண்டு ரெண்டு எட்டு அந்த மாதிரி. ஓகேவா, கண்ணால என்ன பண்ண முடியும்? சூப்பர். காதால வாசிக்க முடியும், வாசிக்க வாசிக்க. சூப்பர், வருதுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட், கடல் என்ன இருக்கும்?
0: கடல்ல கார் இருக்கும்.
1: கார் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட், காட்டுல என்ன இருக்கும்?
0: காட்டுல கப்பல் இருக்கும்.
1: கப்பல் இருக்கும். சூப்பர். வீட்டுல என்ன இருக்கும்?
0: வீட்டுல
1: இருக்கும். ரைட்டு, விடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஆக்கா என்ன பண்ணும்?
0: ஆக்கா
1: நடந்து போறேன். பூனை நேர்களே நேரு ரொம்ப ஜாலியா கலகல கலகலன்னு பேசி என்னையும் ரொம்ப கலகலன்னு மாத்தி விட்டு போயிட்டாரு. இன்னைக்கு ஷோ நான் சூப்பரா போகணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்த நேரு ஜாலியா போனது தொடர்ந்து கேள்வி எஃப்எம் ரெயின்போ 102.8 அதையோடு விளையாது.
2: தேங்க்யூ புவனேஷ். நான் சொன்ன மாதிரி வீர தீர சூரர் வாய் ஜாலக்காரர் நம்ம புவனேஷ் தான், ராக் பீச்ல இருந்து நம்ம கூட கனெக்ட் ஆயிருக்காரு. ஸோ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறம் உங்களுக்கு அவர் பாடல் வந்து கேட்கலாம். வாங்க, பூவெல்லாம் கேட்டுப்பார். புவனேஷ் பேர் சொல்லுங்க.
3: கேட் த ரெயின், बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है, तो मेरा खास आग्रह है वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
4: Where there's water, there's life. Come, let us adopt to rainwater harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: பாட்டு பாடவா?
2: வேணாம் வேணாம்.
1: பாட்டு கேட்கவா?
3: இது ஓகே.
4: மனம் விரும்புதே?
1: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
2: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
3: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
2: மனம் விரும்புதே.
3: விளையாட்டு நிகழ்ச்சியில கனெக்ட் ஆயிருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 5:25 நிமிடம் ஆயிருக்கு. சோ வாங்க டைரக்டர் ராக் பீச்சுக்கு உங்களை நாங்க கொண்டு போறோம். ஆர்ஜே புவனேஷ்ங்க இருக்காரு, உங்களை எல்லாம் ஃபன் பண்றதுக்காக ரெடியா இருக்காங்க. வாங்க
5: மீண்டும் நம்மளோட ஆலிவுட் விளையாட்டு நிகழ்ச்சியில வந்தாச்சு. நிகழ்ச்சி ரொம்பவே கலகலகலன்னு போயிட்டு இருக்கு. வந்த நேர் எல்லாம் சூப்பரா பேசிட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு நேர் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். வாங்க. வணக்கம்.
6: வணக்கம்.
5: நீங்க யாரு, உங்க பேர்
6: என்ன?
5: பாண்டிச்சேரி. இப்ப வந்து பாண்டிச்சேரி ரொம்ப பழக்கப்பட்ட இடம்
6: தானே?
5: வந்து போவீங்களா? இன்னைக்கு வந்த நோக்கம்
6: என்ன?
5: காலேஜ் பிடிக்குமா இல்ல ஃபேமிலியோட வரைக்கும் ரொம்ப பிடிக்கும்?
6: எனக்கு ரெண்டு கூட
5: வந்தா எது டிஃபரெண்டா இருக்கும்? ஃபேமிலியோட வந்தா ரொம்ப பிடிச்ச விஷயம்.
6: ஃபேமிலியோட வந்தா எல்லாரும் உட்காந்து என்னன்னா அப்பவுமே வேலை இந்த மாதிரி புரிஞ்சு புரிஞ்சு போயிடுவோம். ஸோ அது டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்னா இந்த மாதிரி வந்தோம்னா நல்லா.
5: ஸோ அதுக்கேற்ற ஒரு பாட்டு ராகி. ஸோ மறக்க முடியாத அனுபவம் ஏதாவது இருக்கா? ஃபேமிலி வந்தது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தது? கூட
6: ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தது. ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்த அப்போ தான் ஒரு நாட்டி நானும் இன்னொரு பொண்ணு மட்டும் தனியாக இங்கே போயிட்டோம். அவங்க இந்த சைடு இங்கே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஒரு 16-20 மினிட்ஸ் போன தைரியம் இல்லை. அதுக்கப்புறம் ஃபுல்லாக தேடுறதுக்கே டைம் ஆகி அந்த ஸ்பெண்ட் பண்ணவே முடியல.
5: ஓகே, உங்கள் ரவுண்ட் அடிச்சு தேடி போகிறதுக்கே டைம் ஆகி அன்னை நாள் ஓட்டிட்டு. ஓகே, விடுங்க, நோ ப்ராப்ளம். மறக்க முடியாத அனுபவம்னா இந்த மாதிரி சொல்லுங்க. பியூட்டிஃபுல் மெமரி நல்லா இருக்கா? இப்ப சின்ன வயசுல நான்லாம் வந்தாங்க காந்தி தாத்தா ஸ்டாச்சு பக்கத்துல இருக்காங்க.
6: எனக்கு அது அதுதான் ஒரு நல்ல இதுவா இருக்கும். சின்ன வயசுல இருந்தா அப்ப இப்ப அது இது வந்து ஃபுல்லா இது பண்ணிருக்காங்க. அப்ப வந்து ஸ்லைட் பண்ணுங்க நல்லா இருக்கும். அப்புறம் என்ன வந்து

0: கால் நினைக்கிறது நல்லா ஜாலியா இருக்கும். அப்ப அப்ப சிப்ளிங்ஸ் கூட கால் நினைப்போம். இப்ப எல்லாரும் வளர்ந்ததுனாலே ஒவ்வொரு டைம்
1: வந்ததும் வந்து ஒரு ஜாலியான இதுதான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்க நான் ஒரு சில கேம்ஸ் எல்லாம் விளையாட போறேன். ஓகேவா? மலை சம்பந்தப்பட்டதும் விளையாடுவேன், அது மட்டும் இல்லாம ஒரு சில க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்பேன். ஓகேவா? இப்ப டக்குன்னு உங்ககிட்ட நான் கேக்குறேன், கிரீஸுக்கு வந்த உடனே அஞ்சு விஷயம் உங்க கண்ணுக்கு படுறது என்ன?
0: போகமாட்டேன்.
1: ஒவ்வொரு கார்னர் ஒரு பூனை இருக்கு. ஒவ்வொரு பூனையும் மூணு பூனைகள பாக்குது. அப்பவா இந்த ரூம்ல மொத்தம் எத்தனை பூனை இருக்கு? நாலு பூனை. கரெக்டா சொல்லிட்டீங்க. அவ்வளவுதான், இதான் ஆன்சர். சிம்பிளா தான் இருக்கும், கொஸ்டின்ல ஆன்சர் இருக்கும். நல்லா யோசிச்சீங்கன்னா தெரியும். ஓகேயா? டாக்டர் உங்களுக்கு மூணு டேப்லெட் கொடுத்து 30 நிமிஷத்துக்கு ஒரு தடவை டேப்லெட்டை சாப்பிட்டு சொல்றாரு. அப்ப மொத்தமா எவ்வளவு நேரத்துக்குள்ள நீங்க அந்த டேப்லெட்டை சாப்பிட்டு முடிப்பீங்க? ஒரு விவசாயி கிட்ட 17 ஆடுகள் இருந்துச்சான், அதுல 9 தவிர எல்லாமே செத்துட்டான். எத்தனை ஆடுகள் மீதி இருக்கு?
0: 17.
1: ஒரு விவசாயி கிட்ட 17 ஆடுகள் இருக்கு இருந்துச்சு, அதுல 9 ஆடுகளை தவிர மீதி எல்லாம் செத்து போட்டான். அப்போ மீதி எத்தனை ஆடுகள் உயிரோட இருக்கும்? அவ்வளவுதான் ஆன்சர். சிம்பிளா தான் இருக்கணும், அது சொல்ல கொஸ்டின் ஆன்சர் இருக்கும். ஓகேயா? அஞ்சு மிஷின் அஞ்சு பொம்மையே செய்யும், மேனுபேக்சர் பண்ணும். 100 மிஷின் 100 பொம்மையை செய்ய எவ்வளவு டைம் எடுத்து? 5 நிமிஷம் டைம் எடுக்கும். மிஷின் 100 டாய்ஸ் எவ்வளவு நேரம் டைம்? 5. நல்லா யோசிச்சு பார். கொஸ்டின்லே ஆன்சர். 5 மிஷின் 5 நிமிஷத்துல 5 டாய்ஸ் மேக் பண்ணும். 100 மெஷின்ல 100 டாய்ஸ் எவ்வளவு நேரத்துல டைம் ரெடி பண்ண முடியும்? உங்களுக்கு க்வெஸ்சனே ஆன்சர் இருக்கு, பட் அது புரியல. டைம் பாத்தீங்கன்னா 5 நிமிஷமா. எத்தனை டாய் எத்தனை இது முக்கியம் இல்ல, எவ்வளவு நேரம் பார்த்தா 5 நிமிஷமா. புரியுதா? இப்ப கடைசி இன்னும் 2 க்வெஸ்சன் கேக்குறேன். ஓகேயா? ஒரு கோழி ஒரு நாளைக்கு 1 முட்டை போடுது. 5 கோழி 5 நாள்ல எத்தனை முட்டை போடும்? சூப்பர், அவ்வளவுதான். ஓகே, இப்ப அடுத்து கடைசி விஷயம் கேக்குறேன். பஸ்ல ஒரு 10 பேர், 5 பேர் இறங்குறாங்க, 3 பேர் இறங்குறாங்க, எத்தனை பேர் இருக்காங்க? இல்ல, மொத்தம் 2 பேர் தான் இருக்கு. 10 பேர் தான் நான் சொன்னேன். ஓகே, கரெக்டா எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து அடுத்து உங்க தமிழ் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாப்போம். நான் ஒரு எழுத்து சொல்லுவேன், அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அது ரிலேட்டடா. இப்போ வந்து நான் ஒரு கான் சொல்றேன், கா கி கி கு கி கே கே கௌ அப்படின்றதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அது ரிலேட்டடா நீங்க வேர்ட்ஸ் சொல்லுங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டேன், நெக்ஸ்ட் ஒரு லெட்டர் சொல்றேன், நீங்க அதுக்கு எப்படி ஆன்சர் பண்றீங்க பாக்கலாம். சரியா?
0: அந்த
1: அஞ்சு

0: அஞ்சு சொன்னா போதும். நாலு அஞ்சு சூப்பர். நெக்ஸ்ட் ஒண்ணு தண்ணீர். ரெண்டு மூணு. இன்னும் ரெண்டு தான். எது வேணா சொல்லலாம், பேர் சொல்லலாம், வார்த்தை தான் முக்கியம். அஞ்சு ஓகே. கடைசியா இந்த நாய். ஒண்ணு ரெண்டு மூணு சீக்கிரம் சொல்லுங்க சொல்லுங்க. கஷ்டமா இருக்கா? ஓகே. நெருப்பு நிலா. ஓகேயா? சரி ஓகே. இது கரெக்டா ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் தமிழ் ஒன்று உங்களுக்கு எப்படி இருக்கு? தமிழ்ல நிறைய விஷயம் தெரியுதான்னு பார்ப்போமா. நான் வந்து இப்ப தமிழ்ல பழமொழி தான் தெரியுமா உங்களுக்கு? இப்ப பழமொழியை ரிலேட் பண்ணி நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் நீங்க சொன்னா போதும். ஓகேவா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா வினை விதை விதை தவன் வினை இருப்பான் அப்படின்றது நீங்க சொல்லணும். ஓகேவா? காலம் ஓகே. பொறுத்தார் ஓகே. தண்ணி இருந்தும் குருடன். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து சுவர் இருந்தால்
1: சித்திரம்
0: வரையலாம். சூப்பர். ஒரு பானை சோற்றுக்கு ஓகே. காக்கைக்கு தங்குந்து ஓகே. கத்தது கைமண் அளவு சூப்பர். அளவுக்கு மிஞ்சினால் எல்லாத்துக்கும் டான்டான்னு சொல்றீங்க ஆன்சரை. சூப்பர், பர்ஃபெக்டா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் கொடுக்குறேன். ஓகேயா? இப்ப நீங்க டைம் டிராவல் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்குது உங்களுக்கு. ஓகேவா? அப்போ டைம் டிராவல் பண்ணி நான் இந்த டைம் பீரியடுக்கு போனா நல்லா இருப்பேன்ப்பா, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இல்லை இந்த விஷயத்த மாற்றணும்னு நினைக்கிறேன்ப்பா. எனக்கு அந்த அந்த இடத்துக்கு போகணும், இல்லை ஸ்கூலுக்கு போகணும், எனக்கு பழைய டைமுக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். எந்த டைமுக்கு போகுது?
1: சொல்லிட்டீங்க.
0: நேர்களே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப கலகல கலகலன்னு சூப்பரா பேசிட்டு இருந்தாரு. இப்ப வந்து நேர் எல்லாரும் கரெக்ட் ஆன்சர் பண்றாங்க. எது கேட்டாலும் டான்டான ஆன்சர் வருது. ஸோ அடுத்த நேர் எப்படி வராங்க, என்ன மாதிரி எல்லாம் ஃபன் பண்றாங்கன்னு பாக்கலாம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.7 காலையோடு விளையாடு.
2: ஓகே, ஆர்ஜே புவனேஷ்வர் ராக் பீஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்காங்க. ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக், அப்புறம் உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேட்கலாம் வாங்க. ரிதம் திரைப்படத்துல இருந்து.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

காலையோடு விளையாடு நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் 5:42 நிமிடம் இல்ல எக்ஸாக்டா 43 நிமிடம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம நிகழ்ச்சியில வந்து உங்களுடைய பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான பேஜஸ் எல்லாம் நம்மளுடைய ஆர்ஜி புவனேஷ் ராக் பீச்ல இருந்து நமக்கு வந்து நிறைய குவெஸ் ரெடிஸ் பசஸ் எல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப நம்ம கூட எல்லாம் யாரெல்லாம் பேச போறாங்க ராக் பீச்ல இருந்து, வாங்க கனெக்ட் பண்ணுவோம் காலை.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோட விளையாட்டு நிகழ்ச்சியில நான் உங்கள் ஆர்ஜி மொழி இன்னைக்கு ராஜ்பீச்சில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். வருகிற ஒவ்வொரு நேரம் வந்து பாத்தீங்கன்னா செம ஃபன் பண்ணி சூப்பராக கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ பாத்தீங்கன்னா இன்னொரு நேரம் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். அவங்க வணக்கம். வணக்கம் வணக்கம். நீங்க யாரு, எங்கிருந்து வரீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா? ஜீவா. ஓகே, பாண்டிதான். ஓகே, அப்ப பாண்டிச்சேரின்னா கண்டிப்பா வீக்கு வந்து ஒரு பரிச்சயமான இடமா இருக்கும். ஓகே, அடிக்கடி வந்து போற இடம் தான். ஆமா. ஓகே, இப்ப வந்து அப்ப பீச்ல வந்தா ஏகப்பட்ட மெமரிஸ் இருக்குமே உங்களுக்கு. நிறைய இருக்கு. மறக்க முடியாத வாண்டித்தனம் பண்ண ஏதாவது இருக்கா? ஓகே, ஏதாவது மறக்க முடியாது இருந்தா நான் ஷேர் பண்ணுவீங்களா?
1: போனது அப்புறம் வந்து ஃபேமிலியோட வந்தது. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேமிலியோட தான் வரும்.
0: ஓகே,
1: நம்ம அப்புறம் வந்து டூர் நான் வெளியூர்ல கிடையாது. பீச்சு பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் மற்ற ஊர்ல இருந்து பாண்டிக்கு வருவாங்க பீச் தான். நம்ம ஊர்ல பொறுத்த வரைக்கும் சண்டே வீக்கெண்டு டூர் ட்ரிப் எல்லாம் பாண்டிச்சேரி பீச் தான் கூட இருக்கும்.
0: ஓகே,
1: சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் நம்பரபிளா.
0: ஓகே, ஒரு பர்டிகுலர் விஷயம் ஏதாவது இருக்கா? நாங்க வந்து பீச்சுக்கு வந்தா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குப்பா, நாங்க வந்து பீச்சுக்கு வந்தாலே இதை கண்டிப்பா பண்ணிருக்கோம்ப்பா. நான் வந்து இப்போ மண்ணை தோண்டி விளையாடுறதா இருக்கட்டும், இல்ல வந்து எக்ரிகல்ச்சர் விளையாடுறதா இருக்கட்டும், இல்ல காந்தி சில சர்க்கஸ் விளையாடுறதா இருக்கட்டும், இப்படி ஏதாவது இருக்காது?
1: அப்ப இப்ப வந்து இந்த ராசிங்க கல்லம் போட்டு.
0: ஆமா,
1: அப்ப நான் சின்ன வயசு வரும்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா மண்ணா இருக்கும்.
0: ஓகே,
1: சூப்பரா இருக்கும் அந்த டைம்ல. அது அந்த டைம் ஸ்கூல் டைம்ல இப்ப வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட வரும்போது அப்புறம் இறங்கி விளையாடுக்கா, அது நல்லா இருக்கும். காந்தி சாலை கட்டினா மண்ணா இருக்கும். அப்பெல்லாம் சொல்லலாம், இப்பதான் கல்ல கட்டி அந்த உங்களுக்கு இங்க பாத்துக்கலாம் தெரியல உங்க ஏஜ்ல. பட் எங்க ஏஜ்ல பாக்கும்போது அது சூப்பரா இருக்கும். நம்ம எப்படி பாண்டி சென்னை மேல பாண்டி மேல எப்படி சொல்லுக்கு அதே மாதிரி இருந்து, பட் இப்ப நிறைய அந்த
0: கல் கொண்டு
1: அது நல்லா இருந்தது. இந்த டைம் சூப்பரா இருந்தது மெமரோட.
0: அது ஒரு தனி மெமரி, இப்படி தனிப்பட்ட மெமரின்னு வந்து. ஓகே ஓகே ஓகே, வந்து சூப்பரா சொல்லிருக்கீங்க நீங்க வந்து. அது மட்டும் இல்லாம இப்ப வந்து பீச்சுக்கு வந்தா நான் கண்டிப்பா சாப்பிடுவேன்.
1: பீச்சுக்கு வந்தா
0: பீச்சு நான் கேட்டவை பானிபூரியே சொல்லிட்டு இருக்கேன். நீங்களாவது பாத்து சொல்றீங்களான்னு
1: பாக்கலாம். மோஸ்ட்லி நான் வந்து காஃபி குடிப்பேன், காஃபி தான் ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறம் பானிபூரி எப்போ பானிபூரி மோஸ்ட்லி இல்ல எப்போ பானிபூரி
0: வேற
1: என்ன? அதுக்கப்புறம் அடிக்கிற வெயிலுக்கு
0: புரியுது. இப்போ வரைக்கும் வெயில் அடிச்சுட்டுதான் இருக்கு, மண்டே பழந்துட்டு இருக்கு. ஓகே, இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெயில் அடிச்சாலும் பரவாயில்ல, நீங்க வந்து இங்க வந்து கேம்ல வந்து கலந்துக்கணும். இப்போ ஓகே, இப்ப நிறைய கொஸ்டின் நீங்க வந்து உங்களை பத்தி ஷேர் பண்ணீங்க. நான் கொஸ்டின் கேட்பேன், கரெக்டா ஆன்சர் பண்றீங்களான்னு பாக்கலாம். ஓகேவா? இப்ப வந்து நான் ஒரு சில ரிடில் கேக்குறேன், அதை வந்து நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணீங்களா போகும். மோஸ்டா கொஸ்டின்லயே ஆன்சர் இருக்கு. ஓகேயா? எட்டு ஆப்பிள் இருக்கு உங்ககிட்ட, மூணு ஆப்பிள் நீங்க எடுத்துட்டா, நீங்க எடுத்துட்டா உங்ககிட்ட எத்தனை ஆப்பிள் இருக்கும்? அது பாத்தீங்களா ஆன்சர் கரெக்டா வந்துருச்சு. இது வந்து டிஸ்ட் பண்ணி கேக்குற மாதிரி, பட் ஆன்சர் கரெக்டா வந்துருச்சு. நீங்க தெளிவா இருக்கீங்க. ஓகே, நீங்க வந்து ரேஸ்ல ஃபர்ஸ்ட் பர்சனை ஓவர் டேக் பண்ணினா நீங்க இப்போ எந்த பொசிஷன்ல இருக்கீங்க?
1: ஃபர்ஸ்ட்
0: பர்சனை ஓவர் டேக் பண்ணினா இப்போ என்ன கரண்ட்ல என்ன பொசிஷன்ல இருக்கீங்க?
1: செகண்ட் இருக்கு.
0: இவ்வளவுதான், இவ்வளவுதான். இதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க கொஞ்சம் பிரில்லியண்டா இருக்கீங்க, கரெக்ட் ஆன்சர் பண்றீங்க. ஓகே, ஏழு பேர் ஏழு நாள்ல ஏழு வீட பெயிண்ட் அடிச்சாங்க. 21 பேர் 21 வீட எவ்வளவு நாள்ல பெயிண்ட் அடிச்சு முடிப்பாங்க? ஏழு நாள்ல வீட பெயிண்ட் பண்ணி பெயிண்ட் பண்ணாங்கன்னா 21 பேர் 21 வீட எவ்வளவு நாள்ல பெயிண்ட் அடிச்சு முடிப்பாங்க? 21 கன்ஃபார்மா? ஆன்சர் கொஸ்டின்லயே இருக்கு. நல்லா கேளுங்க, ஏழு பேர் ஏழு நாள் ஏழு வீட பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. 21 பேர் 21 வீட எவ்வளவு நாள் பெயிண்ட் அடிச்சு முடிப்பாங்க?
1: 21
0: தான் இருக்கும். ஏழு பேர் ஏழு நாள்ல பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஏழு பேர் ஏழு வீட ஏழு நாள்ல பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. 21 பேர் 21 வீட தனித்தனியா பெயிண்ட் எடுத்தாங்க, ஏழு நாள் தான் ஆகும். ஓகேவா? இதுக்கு மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டீங்க, இட்ஸ் ஓகே. ஒரு டாக்டர் வந்து உங்ககிட்ட மூணு டேப்லெட் கொடுக்குறாரு உங்களுக்கு உடம்பு.

0: ஓகேவா, ஒவ்வொரு டேப்லெட்டையும் எவ்ரி 30 மினிட்ஸ் சாப்பிட சொல்றேன். அந்த டேப்லெட் சாப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆகும்? 3 டேப்லெட்டையும் கம்ப்ளீட் பண்ணுங்க. 1.5 மணி நேரம் ஆகும். நல்லா யோசிங்க, 30 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் ஸ்டாப் பண்ணும். ஒரு டாக்டருக்கு 3 பொண்ணுங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரதர். டாக்டருக்கு மொத்தம் எத்தனை பசங்க? 3 பொண்ணுங்க. 3 பொண்ணுங்களுக்கும் ஒரு பிரதர். 3 பொண்ணுங்களுக்கும் ஒரு பிரதர். மொத்தம் எத்தனை பசங்க அவங்களுக்கு? டாக்டருக்கு 4. கரெக்டா சொல்லிட்டீங்களே, அவ்வளவுதான். அப்போ எத்தனை பசங்க இருக்காங்க? அவ்வளவுதான், அவ்வளவுதான் ஆன்சர். இன்னும் எல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்றீங்க. நான் என்னென்னமோ நினைச்சிட்டு வந்தேனே. சரி, கடைசியா ஒரு கேஷன் கேக்குறேன். ஓகே, நீங்க 8 மேங்கோ வாங்கினா ஃப்ரெண்ட்ஸ் 3 மேங்கோ வந்து கேட்டான், நீங்க கொடுக்கல, அப்போ உங்ககிட்ட எத்தனை மேங்கோ இருக்கும்? 8 தான் இருக்கும். அவ்வளவுதான். என்ன எல்லாத்துக்கும் இப்படி ஆன்சர் பண்ணா நான் என்னதான் பண்றது? ஏய், நீ ஜீவன் அர்த்தம் இல்ல. ஓகே, சரி, கடைசி இப்ப கடைசி கொஸ்டின் கேட்டு முடிச்சாச்சு. வேற கேம் வேற, தமிழ்ல எப்படி இருக்கீங்கன்னு பாக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து நான் ஒரு லெட்டர் சொல்லுவேன், தமிழ் எழுத்து ஒண்ணு சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், பான் சொல்றேன்னா பப்பா பிட்டி குபு பேட்டை சவுனு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிலேட்டடா நீங்க வேர்ட் சொல்லலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் எழுத்து பானே வச்சுக்கோங்க. சொல்லுங்க, 5 வார்த்தை பண்ணு, சொன்னா போதும். ஆமா,
1: பால் பானை
0: 2,
1: பன்னீர்
0: 3. இன்னும் 2 தான், டக்குனு வரவையா?
1: கலர் சொல்லலாம்,
0: என்ன வேணா சொல்லலாம். 4,
1: வள்ளி
0: வாணத்தலாம், வள்ளி. ஓகே, வள்ளி ரைட். இப்போ
1: எப்படியா? 2, 5, 3, 4, 5, 1, 2.
0: கையால கூட சொல்லலாம். நெக்ஸ்ட், கடைசியா கேக்குறேன், என்ன இருக்கு? 1, 2, 3, 4. காலையில ரன்னிங் போகும்போது எல்லாம் பாப்பீங்களா? அரிக்கம்புல் ஜூஸ், வீட்டுல ரன்னிங்கு. ஓகே ரைட்டு. இப்போ வந்து வேற ஒரு கேம் விளாடலாம். ஓகேயா, ஜாலியா விளையாட போறோம். தமிழ் நல்லா சொல்றீங்க, அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கேம் பழமொழி
1: சொல்லுவேன்.
0: பழமொழிக்கு நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. எப்படின்னா, ஃபர்ஸ்ட்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் சொல்லிடுவேன், செகண்ட் ஆஃப் நீங்க சொல்லணும். ஓகேயா, வினை விதைத்தவன். ஓகே, ஒன்றுபட்டால் காற்றுள்ள போதே. கரெக்டா சொல்றீங்களா? எல்லாத்துக்கா தாளம்
1: சொல்லு,
0: பதில் சொல்லுமா? தாளம் பொன் போன்றது,
1: என் போன்றது
0: ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இல்ல தமிழ் படிச்சு. முயற்சி. ஓகே, பொறுத்தார். ஓகே, கண்ணிருந்தும். சொல்லுங்க,
1: சொல்றதை விட உங்களுக்கு வந்து டைம் டிராவல் போறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஓகேவா,
0: நீங்க கரெக்டா இந்த காலகட்டத்துக்கு நான் திரும்பவும் அந்த டைமை வந்து நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா எந்த டைம் போகுங்க?

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: விளையாடு நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் 6:33 ராக் பீச்ல கனெக்ட் பண்றோம். வாங்க
2: நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு. எப்படிதான் டைம் போகுதுன்னே தெரியல. நல்லோடு விளையாடி நிகழ்ச்சிகள் வந்தாலே வந்த மூணு நேர்களும் ரொம்ப ஜாலியா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ரொம்ப சூப்பரா பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்த நேர் வந்து பாத்தீங்கன்னா கலகலகலகலன்னு கொண்டு வந்து ஈவன் சூப்பரா கொண்டு போயிட்டாரு இந்த ஷோவை. அடுத்து வந்த நேர் ரொம்ப சட்டிலா இருந்தாலும் கரெக்டா எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்த இன்னொரு நேர் வந்து பாத்தீங்கன்னா டைம் டிராவல் பண்ணி இங்க போகணும் அங்க போகணும் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கே மெமரிஸ தோண்டி விட்டு போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அந்த நேர் ரொம்ப பிரில்லியண்டா ஆன்சர் பண்ணி செம்மையா பண்ணாரு. ஆக்சுவலி இன்னைக்கு ஷோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா போச்சு. நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில நான் வந்து உங்ககிட்ட நேர வரேன். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்கள் லார்ஜே பூவி.
1: ஸோ அலையோடு விளையாடு நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து நம்புவோம். ஸோ இன்னைக்கு நிறைய கேள்விகள் அப்போ எக்கச்சக்கமாக எவ்வளோதான்ப்பா கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குற மாதிரியான நிறைய கேள்விகள், வெரைட்டிஸ் ஆஃப் கேள்விகள் இருந்துச்சு. ஸோ மீண்டும் ஒரு அழகான ஒரு தருணத்தில்

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா?
2: இது ஓகே.
3: மனம் விரும்புதே.
0: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.
2: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். ஆக்லாந்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றினார். நாட்டின் கடலோர பாதுகாப்பை மீற முடியாததாக மாற்றுவதில் அரசு உறுதியாக உள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. காரைக்கால் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் முன்னாள் பிரதமர் திரு தேவகவுடா சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டார். இனி விரிவான செய்திகள். இரு நாடுகளுக்கும் இடையிலான வளர்ந்து வரும் கூட்டாண்மைக்கு நியூசிலாந்தில் உள்ள இந்திய சமூகம் ஒரு முக்கிய தூணாக விளங்குகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆக்லாந்தில் நடைபெற்ற சமூக நிகழ்வில் இந்திய புலம்பெயர்ந்தோர் மத்தியில் உரையாற்றிய திரு மோடி, இந்தியா நியூசிலாந்து உறவுகள், பகிரப்பட்ட நினைவுகள், நீடித்த நட்பு மற்றும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளன என்று கூறினார். புதிய எல்லைகளை நோக்கிய நியூசிலாந்தின் பாரம்பரியத்தைப் போலவே இரு நாடுகளுக்கும் முன்னாள் வாய்ப்புகளின் பரந்த கடல் உள்ளது என்றும், இந்த கூட்டாண்மை மேலும் புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்ல இரு நாடுகளும் உறுதிபூண்டுள்ளன என்று திரு மோடி மேலும் கூறினார். ஆக்லாந்து முதல் வெலிங்டன் வரையிலும், கிறிஸ்டர்ச் முதல் குயின்ஸ்டவுன் வரையிலும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதில் இந்திய சமூகம் அளப்பரிய பங்களிப்பை செய்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் இரு நாடுகளுக்கும் இடையிலான வளர்ந்து வரும் பொருளாதார கூட்டாண்மையை எடுத்துரைத்தார். நியூசிலாந்து இந்தியா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதன் மூலம் நியூசிலாந்து ஏற்றுமதியாளர்களுக்கு 140 கோடி மக்கள் கொண்ட சந்தைக்கான அணுகல் திறக்கப்பட்டுள்ளது என்றும், அதே நேரத்தில் நியூசிலாந்தில் உள்ள இந்திய வணிகங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் கூறினார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன் இந்தியாவின் வளர்ந்து வரும் உலகளாவிய அந்தஸ்து, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவம் மற்றும் நியூசிலாந்தின் வளர்ச்சிக்கு இந்திய சமூகம் ஆற்றிய சிறப்பு பங்களிப்பு ஆகியவற்றை பாராட்டினார். அவர் இந்தியாவை ஒரு முக்கிய கூட்டாளி என்று விவரித்ததோடு இருதரப்பு உறவுகளை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்வதற்கான தனது உறுதிப்பாட்டையும் மீண்டும் வலியுறுத்தினார். 10,000-க்கும் மேற்பட்ட இந்திய சமூகத்தினர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பிரதமர் நியூசிலாந்து பயணம் குறித்து கூடுதல் தகவல்கள்.
2: இந்தியா நியூசிலாந்து இடையேயான வர்த்தகத்தை 35,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின்னர் வெளியிட்ட கூட்டறிக்கையில் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்தை அடுத்த 5 ஆண்டுகளில் இரட்டிப்பாக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று இதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வளைகுடா பகுதியில் பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்றும், ஹார்மோஸ் நீரிணைப்பு

0: பகுதியில் தடையின்றி வர்த்தக கப்பல்கள் செல்ல அனுமதிக்க வேண்டும் என்றும் அந்த கூட்டறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச சட்டத்திற்கு உட்பட்டு அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற வேண்டும் என்றும் அதில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் விரிவாக்கப்பட்டு கூடுதல் உறுப்பு நாடுகளை சேர்க்க வேண்டும் என்றும் இரு தலைவர்கள் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: நாட்டின் கடலோர பாதுகாப்பை மீற முடியாததாக மாற்றுவதில் அரசு உறுதியாக உள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்தா சோனாவாலுடன் இணைந்து துறைமுக பாதுகாப்பு பணியகம் அமைப்பதில் ஈடுபட்டுள்ள முன்னேற்றத்தை ஆய்வு செய்தபோது திரு ஷா இந்த கருத்துக்களை தெரிவித்தார். உரிமம் பெற்ற தனியார் பாதுகாப்பு நிறுவனங்களிடம் மட்டுமே துறைமுக பாதுகாப்பு ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றும், மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையால் பயிற்சி பெற்ற பணியாளர்கள் மட்டுமே பணியில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சர் கூறினார். தற்போதுள்ள உள்கட்டமைப்பை பயன்படுத்தி துறைமுக பாதுகாப்பு பயிற்சி நிறுவனத்தில் பயிற்சியை விரைவில் தொடங்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். இந்த பாதுகாப்பு கட்டமைப்பின் கீழ் வரும் அனைத்து துறைமுகங்களிலும் கொள்கலைன் ஆய்வு வசதிகள் பொருட்படுத்த வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சர் மேலும் கூறினார். விசாகப்பட்டினம் துறைமுகம், ஜவஹர்லால் நேரு துறைமுகம் மற்றும் முந்த்ரா துறைமுகம் உள்ளிட்ட முக்கிய துறைமுகங்களில் முன்மொழியப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளின் சோதனை ஓட்டங்களை நடத்துமாறு சிஐஎஸ்எஃப்க்கு அவர் உத்தரவிட்டார். இக்கூட்டத்தில் மத்திய உள்துறை செயலாளர், புலனாய்வு பிரிவு இயக்குநர், எல்லை மேலாண்மை செயலாளர், துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் அமைச்சக செயலாளர், மீன்வளத்துறை செயலாளர், சிஎஸ்எஸ்எஃப் தலைமை இயக்குநர் மற்றும் பிற மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கப்பல்கள் மற்றும் துறைமுக வசதிகளின் பாதுகாப்பை ஒழுங்குபடுத்துவதற்கும் ஆய்வு செய்வதற்கும் இது பொறுப்பாக இருக்கும். மேலும் இணைய பாதுகாப்பில் சிறப்பு கவனம் செலுத்தி பாதுகாப்பு தொடர்பான தகவல்களை உரிய நேரத்தில் சேகரித்தல், பகுப்பாய்வு செய்தல் மற்றும் பகிர்ந்து கொள்வதையும் இந்த பணியகம் உறுதி செய்யும். இஸ்ரோ உருவாக்கிய நவமித்ரா செயலியை மேலும் பரவலாக விளம்பரப்படுத்த வேண்டும் என்றும், அதன் மூலம் அதிகமான மீனவர்கள் அதனை தங்கள் கைபேசிகளில் பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் என்றும் அவர் உத்தரவிட்டார். பிரிக்ஸ் அமைப்பின் போக்குவரத்து துறை அமைச்சர்களின் மாநாடு மத்திய சாலை போக்குவரத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தலைமையில் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் இன்று நடைபெற்றது. நிலையான வளர்ச்சியை உருவாக்குவது என்ற கருப்பொருளின் அடிப்படையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்கின்றனர். போக்குவரத்து துறையில் சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்பு குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட உள்ளது. நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினம் கடல் பகுதியில் INS மகேந்திரகிரி போர்க்கப்பலை இந்திய கடற்படையுடன் இணைக்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், ராணுவ தளவாடங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்க முன்னுரிமை அளிக்கப்படுவதாக கூறினார். செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்திய போதிலும் ராணுவ வீரர்களின் தைரியம் மற்றும் ஆற்றல் மூலம் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்று அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் ராணுவ தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக அவர் கூறினார். INS மகேந்திரகிரி போர்க்கப்பலை இந்திய கடற்படையுடன் இணைப்பதன் மூலம் நமது கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த 1.5 ஆண்டுகளில் 6 நவீன போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. நமது நாட்டின் வலிமையை பறைசாற்றுவதாக இது அமைந்துள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
0: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @adnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNUPuducherry என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. உலக மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் ஏற்படும் சவால்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. 1990 டிசம்பர் மாதத்தில் ஐநா பொது சபையின் மக்கள் தொகை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் July 11 உலக மக்கள் தொகை தினமாக கடைபிடிக்க முடிவெடுக்கப்பட்டது. இத்தினம் குறித்த கூடுதல் செய்தி தொகுப்பு.
0: இத்தினத்தையொட்டி தமிழகம் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இளையோர்களின் ஆளுமையை மேம்படுத்தி நியாயமான, நம்பிக்கைக்குரிய உலகில் அவர்கள் விரும்பும் குடும்பங்களை உருவாக்குவது என்பதை கருப்பொருளாக கொண்டு இந்த ஆண்டு இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது. மக்கள் தொகை அதிகரிப்பால் ஏற்படும் வறுமை, வேலைவாய்ப்பின்மை, தாய்மார்கள் நலன் குன்றுதல் உள்ளிட்ட எதிர்மறையான விஷயங்களை கட்டுப்படுத்துவதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. மக்கள் தொகை தினம் குடும்ப திட்டமிடலின் அவசியத்தை எடுத்துரைப்பதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சர் திரு JP நட்டா கூறியுள்ளார். வளமான இந்தியாவை உருவாக்கும் வகையில் சுகாதாரமான, ஆளுமை மிக்க, வலுவான மற்றும் ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க அவர் அழைப்பு விடுத்துள்ளார்.
1: சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆங்கிலேய ஆதிக்கத்தை ஆரம்ப காலத்திலே துணிச்சலுடன் எதிர்த்து தாய்நாட்டின் சுதந்திரத்திற்காகவும் சுயமரியாதைக்காகவும் போராடிய முன்னோடி வீரர் அழகு முத்துக்கோன் என்று புகழாரம் சூட்டினார். தினத்தையொட்டி

மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாவீரன் அழகுமுத்துக்கோன் போன்ற முன்னோர்களின் வீர வரலாறுகளை இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்வோம் என்று தெரிவித்துள்ளார். அடிமை வாழ்வை விட சுதந்திரமே உயர்ந்தது என்பதை தனது சொல்லாலும் செயலாலும் உயர்த்தியவர் அழகுமுத்துக்கோன் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். சனீஸ்வர பகவான் கோவிலில் முன்னாள் பிரதமர் திரு தேவகவுடா சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டார். காரைக்கால் அடுத்த திருநள்ளாரில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு இன்று காலை வருகை தந்த முன்னாள் பிரதமர் தேவகவுடா சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், 30 ஆண்டுகளுக்கு முன்பு திருநள்ளாறு கோவிலுக்கு வந்ததாகவும், தற்போது 93 வயதில் சாமி தரிசனத்திற்கு வந்து மனநிறைவுடன் சாமி தரிசனம் செய்ததாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் சிறப்பான செயல்பாடுகள் இந்திய அளவில் மட்டுமன்றி உலக அளவிலும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன, உலக தலைவர்கள் அனைவரும் அவரை ஒரு வலிமையான தலைவராக ஏற்றுக்கொண்டுள்ளனர் என்றார். 150 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த ஆளுமைமிக்க நாட்டில் தற்போதைய சூழலில் பிரதமர் திரு மோடிக்கு நிகராகவோ அல்லது அவருக்கு மாற்றாகவோ பொறுப்பேற்கக்கூடிய மற்றொரு தலைவர் யாரும் இல்லை என்றும், இந்த நாட்டை வழிநடத்துவதற்கு தற்போதைய சூழலில் பிரதமர் திரு மோடி ஒருவரே சிறந்த தலைவராக விளங்குகிறார் என்றும் அவர் கூறினார். தொடர்ந்து தமிழக முதல்வர் குறித்து பேசிய அவர், தமிழக மக்களின் பேராதரவை பெற்ற ஒரு மக்கள் தலைவராக திகழ்கிறார் என்றும், தமிழகத்தில் அடித்தட்டு மக்கள், உழைக்கும் வர்க்கத்தினர் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்கள் என அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து அவருக்கு தங்கள் ஆதரவை வழங்கியுள்ளனர் என்று தமிழக முதலமைச்சருக்கு புகழாரம் சூட்டினார். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது T20 கிரிக்கெட் போட்டி இன்றிரவு 7 மணிக்கு சவுத் ஆம்டனில் நடைபெறுகிறது. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரை 3 போட்டிகளில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி கைப்பற்றியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டங்கள் இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 நடைபெற உள்ளன. ஆட்டத்தில் நார்வே இங்கிலாந்து அணியும், காலை 6:30 நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்து அணியும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆக்லாந்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றினார். நாட்டின் கடலோர பாதுகாப்பை மீற முடியாததாக மாற்றுவதில் அரசு உறுதியாக உள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. காரைக்கால் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் முன்னாள் பிரதமர் திரு தேவகவுடா சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டார். இத்துடன் செய்தி நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, புதுச்சேரியோட காத்துல கலந்திருக்கிற வாசமா இருக்கட்டும், இங்க இருக்கிற இளவட்டங்களோட எனர்ஜியா இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒரே டியூன்ல ஒரே வைப்ல கனெக்ட் பண்ற ஒரே மேஜிக். சிட்டி முழுக்க எத்தனையோ சத்தங்கள் கேட்கலாம், ஆனா அத்தனை சத்தங்களுக்கும் நடுவுல உங்க காதுகளுக்குள்ளார புகுந்து உங்க இதயத்துக்கே டைரக்டா என்ட்ரி கொடுக்கிற ஒரு அதிரட்டி அலைவரிசை நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. சும்மா சொல்லக்கூடாது பாஸ், மியூசிக்ல நம்ம எஃப்எம் அடிச்சுக்க இங்க யாருமே இல்ல. அப்படிப்பட்ட நம்ம எஃப்எம்ல எத்தனையோ சூப்பர் ஹிட் ஷோக்கள் வரலாம், ஆனா அதுக்கெல்லாம் மகுடம் வச்ச மாதிரி இது எங்களுக்கான ஷோ அப்படின்னு நேர்லாகி நீங்க எல்லாரும் கொண்டாடுற உங்களாலேயே செதுக்கப்பட்ட ஒரு கிங் ஆஃப் தி ஷோ இருக்குன்னா அது இதுதான். உங்க மைண்ட் வாய்ஸை அப்படியே ரீட் பண்ணி நீங்க நினைக்கிற பாட்டை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றோம் நம்ம ஆல் டைம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஷோ. இந்த ஷோ மனம் விரும்புதே. இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஷோவை உங்க மூடுக்கு ஏற்ற மாதிரி செம்ம எனர்ஜியா வேற லெவல் வைபோட உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க போற அந்த ஒன் அண்ட் ஒன்லி நபர் யாருன்னு பாக்குறீங்களா? வேற யாரும் இல்லைங்க, உங்க காதுகளுக்கு ரொம்ப பரிச்சயமான உங்க வீட்டு பிள்ளை ஆன் தி மைக், உங்களுடைய ஆல் டைம் ஃபேவரட் ஆர்ஜே சீனு தான் இப்போ உங்க கூட ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த பில்டப்லாம் இருக்கட்டும், இப்போ மேட்ருக்கு வரும். மனசுக்குள்ளார ஆயிரம் ஆசைகள் இருக்கலாம், ஆனா இந்த நிமிஷம் உங்க மனம் விரும்புற அந்த ஒரு ஸ்பெஷல் பாட்டு என்ன அதை நீங்க கேட்கணுமா? ஆஃபீஸ் டென்ஷன், காலேஜ் அசைன்மெண்ட்டோ இல்ல வீட்டில் இருக்கிற வேலையோ எல்லாத்தையும் ஒரு ஓரமா தூக்கி போடுங்க, உங்க போன் எடுங்க, பட்டனை தட்டுங்க. நம்ம ஸ்டுடியோ ஹாட்லைன் இப்ப உங்களுக்காக

0: 5G ஸ்பீட்ல ஓபன் இருக்கு. நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான உங்களுடைய ஃபேவரட் சாங்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க. ஃபோன் நம்பரை திரும்ப சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கும். இப்போ நம்முடைய நிகழ்ச்சி நேயர்களுக்கு அப்புறம் பாடல் கோலமாவு கோக்கிலா திரைப்படத்திலிருந்து.
1: அவ முன்னால நிற்கிறேன், அவ கண்ணால சொக்கிறேன், நான் தன்னால சிக்கிறேன், பின்னால சுத்துறேன், உன்னால சாவுறேன். அவ முன்னால நிற்கிறேன்,

0: நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை காலை 8:55 சாய்பாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். புதுச்சேரியோட விடியலே நம்ம எஃப்எம் ரெயின்போல தான் ஸ்டார்ட் ஆகுது. மியூசிக்னா அது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான். அந்த காத்துல லைவ் மிக்ஸ் பண்ணி உங்க மூட அப்ளிகேஷன் போட வைக்கிற ஒரே ஷோ மனம் விரும்புதே நிகழ்ச்சி. ஏதோ இன்னைக்கு ஷோவோட ஃபர்ஸ்ட் ஓபனிங் சிக்ஸர் அடிக்கும் லைன்ல வெயிட் பண்ற அந்த ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார், சிதம்பரம் ரெயின்போ கண்ணன் பேசுறேன் சார்.
0: ஓகே சார், சூப்பர். எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்து பன்னீர் புஷ்பங்கள். பாடல் இது வந்து படம் வந்து பன்னீர் புஷ்பங்கள். பாடல் வந்து ஆனந்தராகும்.
0: ஓகே சார், சூப்பர். கேட்டலாமா உங்களுக்கான பாடலை?
1: கண்டிப்பா சார், நன்றி சார்.
0: கால் பண்ணதுக்கு நன்றி சார்.
1: நன்றி.
0: சும்மா நச்சுன்னு ஃபர்ஸ்ட் காலே வேற லெவல் எனர்ஜியா இருக்குமா? செம சாய்ஸ், செம வாய்ஸ். இதே எனர்ஜியோட அடுத்த சீட்டை பிடிக்க போறது யாரு? ஹாட்லைன் ஓபனா இருக்கு, டயல் பண்ணுங்க. 2271760 மற்றும் 2275230 என்று எங்களுக்கு

0: ஊர்ல எத்தனையோ சத்தம் கேட்கலாம், ஆனா காதுக்குள்ளார சுகமா பாயிற ஒரே சத்தம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மட்டும்தான். உங்க மனசோட ஸ்பீடோ மீட்டர் 200 ஏத்த வந்துடுச்சு. உங்க மனம் விரும்புதே ஷோ நம்ம மியூசிக் ட்ராக்ல இப்ப புல்லட் ட்ரெயின் ஸ்பீட்ல வந்து பிரேக் அடிச்சிருக்கிற நம்ம அடுத்த ஸ்பீட் காலர் யாருன்னு சொல்லிட்டு நாம அவர்கிட்ட கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: மாலை வணக்கம் சார்.
0: மாலை வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: காரைக்கல்ல இருந்து ராமலிங்கம் சார். நல்லா வரீங்களா?
0: நல்லமா இருக்க சார், எப்படி இருக்கீங்க?
1: சார் நல்லா இருக்கேன் சார், உங்களை மாதிரியே.
0: ஓகே, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: சார் படம் ஒத்த ஏடி பாதையிலே, அதுலயே எங்க பாக்குற இந்த அப்படி ஆரம்பிக்கும் சார்.
0: செப்பு கோடம்.

0: தூக்கி போற பொன்னம்மா
1: இதே ஸ்பீட்ல நம்ம கூட கனெக்ட் ஆக உங்க போன் போன எடுத்து நீங்க பட்டனை தட்டுங்க. கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கு.

0: நெட்ஒர்க் கிடைக்காத இடத்திலையும் நம்ம மியூசிக் நெட்ஒர்க் சும்மா ஸ்ட்ராங்காக கிடைக்கும். தட் இஸ் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை காலி பண்ணி எனர்ஜியை ரீசார்ஜ் பண்ணுற ஒரே பவர் ஹவுஸ் இந்த நிகழ்ச்சி. மனம் விரும்புதே பாட்டை கேட்டு மைண்ட் பல்பை எரிய வைக்கலாம்னு பார்த்தோம். இங்கே ஸ்பீக்கரே பற்றிக்கிற அளவுக்கு ஒரு ஹை வோல்டேஜ் வாய்ஸில் லைனில் இப்போ ஒருத்தர் லைட் நின்றுட்டு இருக்காரு, அவர்கிட்ட நாம பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: இனிமையான மாலை வணக்கத்தோடு, பழனி வட்டம் கொழுமங்கோட்டான் ராமகிருஷ்ணன்.
0: ஓகே சார், சூப்பர். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: பொன்மன செல்வன் படத்திலிருந்து பூவான ஏட்ட தொட்டு என்ற அருமையான பாடல் அனைத்து நேயர்களுக்காகவும்.
0: ஓகே சார், சூப்பர். கேட்டலாமா உங்களுக்கு என்ன பாடலை?
1: வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: கால் பண்ணதுக்கு நன்றி.
1: நன்றி.
0: அடுத்த வோல்டேஜ் ஷாக் கொடுக்க ரெடியாக இருக்கிறவங்க உடனே ரிங் பண்ணுங்க. 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கு.
2: பூவான எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே
3: பிரமாதம்,
2: கண்ணான கண்ணுக்கு ஒரு கழுதாசி போட்டேனே.
3: சபாஷ்.

0: ஏன் பாட்ட படிச்சு ஏந்தி கொள்ளம்மா என்ன தாங்கி கொள்ளம்மா.
1: கேட்ச் த ரெயின், बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है, तो मेरा खास आग्रह है वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
2: Where there's water, there's life. Come, let us adopt rain water harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
3: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில இப்ப பாடல் கேட்க காத்திருக்கிற நேயர்கிட்ட நாம பேசலாம். ஹலோ, வணக்கம்.
4: எங்கள் மரியாதையும் பாசமும் மிக்க தோழருக்கு பொன் மாலை வணக்கம்.
3: வணக்கம், சொல்லுங்க, யாரங்கிருந்து பேசுறீங்க?
4: கலையரசு நல்லாப்பாளையம்.
3: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
4: பாடமும் பாடலும் கவிதை நடையர். இவ்வளோ பொன்னான மாது இறைவாள் இப்போது, பவளும் செவ்வாயில் படிப்பால் எவரும் இல்லாது, இரு உடல் இலைகளில் கொண்டாட்டமாய் வானவீதியில் தேரோட்டம். இளம் இந்த நிமிடம் இவளை அடைகையில் இரவு எது என இனம் புரியாது, திருப்புமடையாய் ஒரு சோடு குயில்களை இல்லறம் என ஒன்றிணைக்குமா மல்லரம். தங்க நிலா மனோபாட பாட வருவது சின்ன குயில் சித்திரை மாதிரி கேட்காத ஒரு பாடல். எமக்காக தேடி கொடுத்த தங்களுக்கு நன்றி.
3: ஓகே சார், சூப்பர், கால் பண்ணதுக்கு நன்றி.
4: சொல்லாலே பாட
3: நன்றி.

0: வெளியில வெயில் அனலா பறந்தாலும் உங்க காதுக்குள்ளார ஏசி ஆன் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மட்டும்தான். டென்ஷன் இல்லாத ஜாலியான உலகத்துல உங்களை கூட்டிட்டு போற பாஸ்போர்ட் நம்ம மனம் விரும்புதே ஜில்லுன்னு ஒரு ஃபில்டர் காஃபி சாப்பிட்ட மாதிரி ரொம்ப மென்மையான வாய்ஸுடன் இப்ப நம்ம லைன்ல வந்திருக்கிற நம்ம அடுத்த காலர் யார் சொல்லிட்டு கேட்டலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் சார், நான் உறையூர்ல இருந்து கங்காதரன் பேசுறேன்.
0: ஓகே சார், சொல்லுங்க உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு இதயத்தை திருடாதே என்ற திரைப்படம், பாப்பா லாலின்றோம்.
0: ஓகே சார், சூப்பர். கேட்டலாமா உங்களுக்கான பாடலை?
1: கேட்கல சார், நன்றி.
0: கால் பண்ணதுக்கு நன்றி.

சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884216.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். ஆக்லாந்தில் நடைபெற்ற சமூக நிகழ்வில் இந்திய புலம்பெயர்ந்தோர் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, இந்தியா நியூசிலாந்து உறவுகள், பகிரப்பட்ட நினைவுகள், நீடித்த நட்பு மற்றும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளன என்று கூறினார். வியட்நாமின் ஃபுகுவோக் தீவு அருகே இந்தியர்கள் சம்பந்தப்பட்ட துயரமான படகு விபத்து குறித்து குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்த குடும்பங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்ததோடு காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையவும் நம்பிக்கை தெரிவித்தார். வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் மற்றும் துணை தூதரக அனைத்து விதமான உதவிகளையும் செய்து வருவதாகவும், வியட்நாம் அதிகாரிகளுடன் நெருங்கிய தொடர்பு இருப்பதாகவும் அவர் கூறினார். பிரிக்ஸ் அமைப்பின் போக்குவரத்துறை அமைச்சர்களின் மாநாடு மத்திய சாலை போக்குவரத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தலைமையில் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் இன்று நடைபெற்றது. நிலையான வளர்ச்சியை உருவாக்குவது என்ற கருப்பொருளின் அடிப்படையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்கின்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டங்களில் இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நார்வே இங்கிலாந்து அணியையும், காலை 6:30 நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்து அணியும் எதிர்கொள்கின்றன. பிரான்ஸ் ஸ்பெயின் அணிகள் ஏற்கனவே அரையிறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. தமிழக கடலோர பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுவதால் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்று முதல் வரும் 17 வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:02:49 நொடிகள். தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குற அந்த வெறித்தனம் நம்ம எஃப்எம்ல ஒவ்வொரு பாட்டுக்குமே கேட்கும். உங்கள் லைஃப் ஸ்டோரிக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் போடுற ஒரே தியேட்டர் நம்ம மனம் விரும்புதே ஷோ. ஸ்கிரீன்ல மாஸ் ஹீரோ என்ட்ரி அடிக்கும் போது வர்ற பிஜிஎம் மாதிரி பின்னணியில மியூசிக் தெரிக்குது. அப்படி ஒரு கெத்தான என்ட்ரி கொடுக்கற காலர் யாருன்னு சொல்லிட்டு இப்ப கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம், சொல்லுங்க, யாருக்கிறது பேசுறீங்க?
2: திருவண்ணாமூர்த்தி.
1: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: தன் இதயம் கவர்ந்த இனிய பாடல், உள்ளம் கவர்ந்த உலக பாடல், மனதை கவர்ந்த மதுர பாடல், துள்ளாத மனம் துள்ளும் படத்திலிருந்து வேகமாக இருந்து போகுது.
1: ஓகே, கேட்டலாமா உங்களுக்கான பாடலை?
2: நன்றி சார்,
1: கால் பண்ணதுக்கு நன்றி.
2: நன்றி சார்.

நன்றி சார். அடுத்த மாஸ் என்ட்ரி கொடுக்க போறது யாரு? போன் நம்பர் ரெடியா இருக்கு, ரிங் பண்ணுங்க. 2271760 and 2275230.

0: நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சாய்பாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
2: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
1: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
3: தங்கமான உறவுகள்.

0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ரூபாய் 7000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ரீல்ஸ்ல ட்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம எஃப்எம் ரெயின்போல பாட்டெல்லாம் ஹிட் ஆகிடும். வி ஆர் த ட்ரெண்ட் செட்டர்ஸ், எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. உங்க மனசோட நெட்டிசன்களுக்கு பிடிச்ச ஒரே வைரல் கண்டென்ட் இந்த மனம் விரும்புதே. நம்ம ஷோவுக்கு மில்லியன் வியூஸ் கொண்டு வர மாதிரி ஒரு இன்ஸ்டா ப்ராப்ளம் ரேஞ்சுக்கு லைன்ல வந்திருக்கிறது. இப்ப யாருன்னு சொல்லிட்டு நாம கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சார், புவனையில இருந்து வெறுமணி பேசுறேன் சார். நலமா இருக்கீங்களா
2: சார்? நலமா இருக்க சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நன்றி சார்.

0: இன்னும் சில நொடிகள் தொடர்வது தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். அரசியல் சாசனத்தின் மாண்பை காக்க மக்கள் பிரதிநிதிகள் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் 15 இந்திய சுற்றுலா பயணிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தை புல்லட் ரயில் சேவை முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அனைவரின் ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். அரசியல் சாசனத்தை நிலைநாட்டுவதற்கும் மக்கள் நலனை பேணி காப்பதற்கும் மக்கள் பிரதிநிதிகள் கட்சி வேறுபாடுகளை கடந்து மிகுந்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பீகார் மாநிலத்தில் 18வது சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிற்சி முகாமை தொடங்கி வைத்து பேசிய அவர், அரசியல் கட்சிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் இருப்பது இயற்கையானது என்று கூறினார். இதுபோன்ற பயிற்சி திட்டங்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அரசியல் சாசன நெறிமுறைகளுக்கு உட்பட்டு சிறப்பாக கடமையாற்ற துணை புரியும் என்று அவர் தெரிவித்தார். ஜனநாயக அமைப்புகளை வலுப்படுத்த மக்கள் பிரதிநிதிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்களையும் மக்களுக்கான வாய்ப்புகள் குறித்தும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையில் விவாதிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கேள்வி நேரம், அலுவல் ஆய்வுக்குழு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை உணர்ந்து உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பேரவை நடவடிக்கைகளை ஆக்கப்பூர்வமானதாகவும் இயல்பானதாகவும் நடத்திச் செல்ல ஒத்துழைப்பு நல்க வேண்டியது பொறுப்பு உறுப்பினர்களுக்கு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கட்சி எல்லைகளை கடந்து மக்கள் பிரதிநிதிகளை அவையில் முன்வைக்க வேண்டிய பொறுப்பு உறுப்பினர்களுக்கு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், நேரடி மொழிமாற்ற தொழில்நுட்பம் ஆகியவற்றை நன்கு புரிந்து கொண்டு வெளிப்படைத் தன்மையுடன் மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு அவையில் முன்வைக்கும் கருத்துகள் அரசின் கொள்கையில் நேர்மறையான மாற்றங்களை அளிக்கும் என்றும் வருங்கால சந்ததியினருக்கு மாற்றங்களை அளிக்கும் புதிய சட்டங்களை உருவாக்க வழிவகுக்கும் என்றும் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். வியட்நாமில் இன்று பிற்பகல் நேரிட்ட படகு விபத்தில் இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் 8 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு வியட்நாம் பகுதியில் உள்ள தீவுக்கு 32 இந்தியர்கள் மற்றும் 4 பணியாளர்களுடன் இந்த படகு சென்று கொண்டிருந்த போது அலையில் சிக்கி படகு கவிழ்ந்து இந்த விபத்து நேரிட்டது. அப்பகுதியில் இருந்த படகுகள் மூலம் பயணிகள் மீட்கப்பட்டனர். கடல் மிகவும் கொந்தளிப்பாக இருந்ததால் மீட்பு பணி மிகவும் கடினமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்திய பயணிகள் சென்று கொண்டிருந்த படகு விபத்துக்குள்ளானதை அங்குள்ள இந்திய தூதரகம் உறுதி செய்துள்ளது. ஹோ சி மின் நகரில் உள்ள இந்திய தூதரகம் கட்டுப்பாட்டு அறையை அமைத்துள்ளது. அதற்கான தொலைபேசி எண்கள் 84362817930 மற்றும் 84915523714 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம். ஹோனேயில் உள்ள கட்டுப்பாட்டு அறையை 84913089165 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின்

0: குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்பட்டு வருவதாகவும் கூறினார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை கொண்டுவர தூதரகம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை புல்லட் ரயில் சேவை முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஹைதராபாத்திலிருந்து சென்னை, புனே, பெங்களூரு மாநகரங்களுக்கு புல்லட் ரயில் சேவை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் தென்னிந்திய நகரங்களுக்கு இடையேயான பயண நேரம் குறைவதோடு பொருளாதாரம் மேம்படும் என்றும் அமைச்சர் கூறினார். நாட்டில் மின்னணு மற்றும் செமிகண்டக்டர் துறை வளர்ச்சியடைந்து வருவதாக கூறிய அவர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருவதாக தெரிவித்தார். மின்னணு பொருட்கள் உற்பத்தியில் தெலங்கானா மாநிலம் முன்னிலையில் உள்ளதாக அவர் கூறினார். நாட்டில் உள்ள 315 பல்கலைக்கழகங்களில் செமிகண்டக்டர் வடிவமைப்பு பாடத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி, 500,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் புல்லட் ரயில் சேவை திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். தெலங்கானா மாநிலம் செகந்திராபாத், நம்பள்ளி உள்ளிட்ட 42 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படும் என்றும் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அனைவரின் ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், குடும்ப கட்டுப்பாடு மற்றும் ஆரோக்கியமான வாழ்வின் முக்கியத்துவத்தை உலக மக்கள் தொகை தினம் எடுத்துரைப்பதாக கூறியுள்ளார். உள்ளார்ந்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு அடிப்படையாக மக்கள் தொகை கட்டுப்பாடு அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். குழந்தை பெறுவதில் முறையான கால இடைவெளி பின்பற்றப்பட்டால் தாய்சேய் நலன் காக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதுகுறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தை பிறப்புக்கு கால இடைவெளி முறையாக அனுமதிக்கப்பட்டால் ஆரோக்கியமான குழந்தை பிறப்புக்கும் அவர்களை சிரமமின்றி பராமரிப்பதற்கும் வாய்ப்புகள் கிட்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குடும்பங்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு குழந்தை பிறப்பில் கால இடைவெளி அவசியமாகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்ப்பதற்கும் அவர்களுக்கான கவனிப்பை மேம்படுத்துவதற்கும் முறையான திட்டமிடல் அவசியம் என்றும் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். கிழக்கு சீன கடல் பகுதியில் உருவாகியுள்ள பவி புயல் காரணமாக ஜப்பானின் தெற்கு தீவுகளிலும் தைவான் பகுதியிலும் கனமழை பெய்து வருகிறது. மணிக்கு 144 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் புயல் நாளை வடக்கு தைவான் மற்றும் சீனாவின் ஜீஜியாங் மாகாணத்தில் கரையை கடக்கக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் ஒகினாவா தீவில் 200 மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தைவானில் பள்ளி கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 14,000 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். சீனாவின் ஃபுஜியான் மாகாணத்தின் கடலோர பகுதியில் இன்று 1,000 பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இப்பகுதியில் படகு சேவை மற்றும் அதிவிரவு ரயில் சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அனைத்து வகை போக்குவரத்து வாகனங்களிலும் கார்பன் வெளியேற்றத்தை தடுக்க பிரிக்ஸ் நாடுகள் உறுதியளித்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் நடைபெற்ற 3வது பிரிக்ஸ் நாடுகளின் போக்குவரத்து அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், சாலை போக்குவரத்து, ரயில், வான்வழி மற்றும் நீர்வழி போக்குவரத்தில் உயிரி எரிபொருளை பயன்படுத்த வேண்டும் என்றும், காற்று மாசுவை கட்டுப்படுத்துவதற்கான நவீன தொழில்நுட்பங்களை கடைபிடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் காற்று மாசடைவதை கட்டுப்படுத்தவும் பிரிக்ஸ் நாடுகள் நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை பகிர்ந்து கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் பிரிக்ஸ் போக்குவரத்து அமைச்சக பிரகடனம் வெளியிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இக்கூட்டத்தில் பிரேசில், சீனா, எகிப்து, இந்தோனேஷியா,

ரஷ்யா, சவுதி அரேபியா, தென்னாப்பிரிக்கா, எத்தியோப்பியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் போக்குவரத்து அமைச்சர்கள் கலந்து கொண்டு அறிக்கைகளை அளித்தனர். 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி மற்றும் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டப்பிரிவில் சிவாஜி பரசுராம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். வட்டு எறிதலில் பிரியாவும் 400 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் ஸ்ரவானியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா தாய்லாந்தின் புரூச்சா இசாரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா

0: வட்டு எறிதலில் பிரியாவும் 400 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் ஸ்ரவானியும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா தாய்லாந்தின் புரூச்சா இசாரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் தொடர்ந்து ஆடி வரும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 53.1 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 159 ரன் எடுத்துள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசியல் சாசனத்தின் மாண்பை காக்க மக்கள் பிரதிநிதிகள் மிக்க முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் 15 இந்திய சுற்றுலா பயணிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தை புல்லட் ரயில் சேவை முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அனைவரின் ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25:22. ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
2: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன். என்னமோ ஏதோ எண்ணம் திரழுது கனவே, வண்ணம் திரழுது நினைவே, கண்கள் இருளுது நனவே. FM Rainbow புதுவை 102.8.

0: தாயே சுத்த வேணா, உலகத்தையே சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:33:34. கிரிக்கெட்ல சிக்ஸர் பறக்கிற மாதிரி நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.8 மியூசிக் சும்மா பறந்துகிட்டே இருக்கும். உங்க கவலைகளை கிளீன் போல்டு பண்ணி சந்தோஷத்தை சிக்ஸர் அடிக்க வைக்கிற ஷோ மனம் விரும்புதே நிகழ்ச்சி தான் கேட்டுருக்கீங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியில வந்த உடனே அதிரடியா லைனை பிடிச்சு பவர் பிளேல சிக்ஸர் அடிச்சிருக்கிற மாதிரி கிரீஸுக்குள்ளார வந்திருக்கிற நம்ம அடுத்த நேயர் யாருன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் சொல்லு.

0: பேசுறீங்க?
1: இளமாங்கலம் ஆர் முருகன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: சாமுண்டி திரைப்படத்துல இருந்து கண்ணல்ல பால ஊர்த்த வந்த கண்ணம்மா, அந்த பாடல் வேணும் சார்.
0: ஓகே, கேட்டலாம். உங்களுக்கான பாடலை கால் பண்ணதுக்கு நன்றி.
1: நன்றி சார். உங்களுக்கும் நன்றி. இரவு வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி சார். அடுத்த ஓவரில் சிக்ஸர் அடிக்க ரெடியாக இருக்கிறவங்க உடனே லைனுக்கு வாங்க. கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் புற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ரூபாய் 7000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: காதுக்கு விருந்து வைக்கிறதுல நம்ம எஃப்எம் ரெயின்போவை அடிச்சிக்க இந்த உலகத்துல யாருமே இல்ல. உங்க காதுகளுக்கு இன்னைக்கு விருந்து வச்சிட்டு இருக்க இந்த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே. சண்டே மதியானம் பிரியாணி வாசனை தூக்குற மாதிரி உங்க கால் வந்த உடனே ஸ்டுடியோவே கமகமன் ஆயிடுச்சு. யார் அந்த காலர்னு சொல்லிட்டு இப்ப நம்ம அவர்கிட்ட கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சார், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் தட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கு சார். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: ரொம்ப சூப்பரான ஒரு பாடல், குஷி. இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து நிஜமாலுமே வேலை மேகம் கறக்குது, மின்னல் அடிக்குது. ஆனா சாரல் வரல சார், இந்த பாட்டு போட்டவனையாவது வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிதான் இந்த
2: பாட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மற்றும் 2275 2300 என்ற எண்களுக்கு.

0: நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சாய்பாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: கேட்ச் த ரெயின், बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है, तो मेरा खास आग्रह है वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
2: Where there's water, there's life. Come, let us adopt rainwater harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
0: பூமியில இருந்து விண்வெளி வரைக்கும் நம்ம எஃப்எம் ரெயின்போட மியூசிக் அலைகள் பாஞ்சுகிட்டே இருக்கும். உங்க கற்பனை குதிரையை விண்வெளி வரைக்கும் பறக்க வைக்கிற மேஜிக் மனம் விரும்புதே நிகழ்ச்சின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம மியூசிக் ராக்கெட் இப்போ ஸ்பேஸ்ல பறக்க ரெடியா இருக்கும். அதுல இப்போ கோ பைலட்டா சீட் பிடிச்சிருக்கிற நம்ம அடுத்த காலர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டுடலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாரை கேட்டு பேசுறீங்க?
3: ராஜா
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: அருள் படத்துல இருந்து
0: நேரம் கம்மியா தான் இருக்கு. உங்களுக்கு விருப்பமான பாட்டை கேட்கணும்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கு.

தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNP.

0: சிபிஎஸ்இ பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: நேரம் 7:54, 11 நொடிகள். ஷோ முடிஞ்சாலும் உங்க காதுக்குள்ளாரையே ரீங்க ஆரம்பிட்டு கிட்டே இருக்க போற ஒரே எஃப்எம் நம்ம ரெயின்போ எஃப்எம் 102.8. மனங்களை இணைச்ச இந்த மனம் விரும்புதே நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு நாம வந்துட்டோம். படம் முழுக்க சண்டை நடந்து கிளைமேக்ஸ் ஹீரோ வந்து ஒரு மாஸ் டயலாக் பேசுவாரே, அந்த மாதிரி இந்த ஷோவை முடிக்க வைக்க வந்திருக்கிற நம்ம இறுதி நேயர் யாரு சொல்லிட்டு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: அரியலூர் மாவட்டம் உடையார் பாளையம் மூர்த்தி பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க சார். சூப்பர், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: பாசில் ஒரு வண்ணிலா படத்துல இருந்து இளம் ஊரு மதுரை பக்கம் அந்த பாட்டு வேணும் சார்.
1: ஓகே, கேட்டலாம். உங்களுக்கான பாடலை கால் பண்ணதுக்கு நன்றி.
2: நன்றி சார்.
1: இந்த ஷோவை இதோட ஒரு சூப்பர் பாட்டை கேட்டு யாராலும் பினிஷ் பண்ண முடியாது. இதோட இந்த வாரம் சைன் ஆஃப் பண்றோம். மீண்டும் ஒரு மனம் விரும்புதே நிகழ்ச்சியில இதே எனர்ஜியோட உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது 2 நாள் பயணத்தை முடித்துக்கொண்டு இந்தியாவிற்கு புறப்பட்டார். இந்த பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். பாதுகாப்பு, சுற்றுலா, பேரிடர் மேலாண்மை, விளையாட்டு, பால் மற்றும் கால்நடை வளர்ப்பு உள்ளிட்ட 5 துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகின. வியட்நாம் ஃபுகோக் தீவு அருகே இந்தியர்கள் சம்பந்தப்பட்ட துயரமான படகு விபத்து குறித்து குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்த குடும்பங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்ததோடு காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையவும் நம்பிக்கை தெரிவித்தார். வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் மற்றும் துணை தூதரகம் அனைத்து விதமான உதவிகளையும் செய்து வருவதாகவும் வியட்நாம் அதிகாரிகளுடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பதாகவும் அவர் கூறினார். சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆங்கிலேய ஆதிக்கத்தை ஆரம்ப காலத்திலேயே துணிச்சலுடன் எதிர்த்து தாய் நாட்டின் சுதந்திரத்திற்காகவும் சுயமரியாதைக்காகவும் போராடிய முன்னோடி வீரர் அழகு முத்துக்கோன் என்று புகழாரம் சூட்டினார். நாட்டின் கடலோர பாதுகாப்பை மீற முடியாததாக மாற்றுவதில் அரசு உறுதியாக உள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்தா சோனாவாலுடன் இணைந்து துறைமுக பாதுகாப்பு பணியகம் அமைப்பதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை ஆய்வு செய்தபோது திரு அமித்ஷா இந்த கருத்துக்களை அறிவித்தார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது T20 கிரிக்கெட் போட்டி இன்றிரவு சவுத் ஆம்டனில் தொடங்கி ஆட்டத்தில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்துவீச்சை தேர்வு செய்துள்ளது. தொடர்ந்து ஆடும் இங்கிலாந்து அணி சற்று முன்வரை 5 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 44 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
2: என்னப்பா ஹம்மிங்லா ரொம்ப பலமா இருக்கு?
3: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
2: என்ன சொல்ற நீ, தினைக்கும் நைட்டா?
4: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
2: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.
5: திரழுது கனவே வண்ணம், திரழுது நினைவே கண்கள் இருளுது நனவே.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: இதனால எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வரது என்னன்னா,
1: சொல்லு, நீதான் தைரியமா நாளைக்கு சொல்லு.
0: உங்க போன்ல தேவையில்லாத வர லிங்க தொடவே தொடாதீங்க, தொட்டா தூக்கிடுவாங்க.

0: நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
1: சொல்லவே சொல்லாதீங்க.
0: சொன்னா
1: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
0: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோர்
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: சனி
0: மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ்
3: தொடர்வது சென்னை அஞ்சல். இடங்களை நிரப்புவதில் மாநில

0: Compound team clinches silver medal at Archery World Cup Stage 4 in Madrid. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15. ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:16, 7 நொடிகள். புதுச்சேரி ஏர்ல மியூசிக்ல எப்பவுமே கிங் மேக்கர் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தை கூட கை காட்டுற ஒரே பேரு நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. சிக்னல் வீக் ஆகலாம், ஆனால் இந்த ரெயின்போவோட சவுண்டு குவாலிட்டியும் வைபும் எப்பவுமே வீக் ஆகாது. நம்ம புதுவை மண்ணோட அக்மார்க் அடையாளமா காத்து வாக்கல கானா முதல் கிளாசிக் வரை வாரி வழங்குற இசையின் ஒற்றை முகவரி தான் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. டைம் இப்போ கரெக்டாக 9:16:40. சனிக்கிழமை நைட்ட சும்மா வேற லெவலுக்கு கொண்டு போக வந்துவிட்டது எஃப்எம் ரெயின்போவின் சிக்னேச்சர் பிராண்ட் தேன் சிந்து தேவானம். வாரம் முழுக்க ஓடி ஓடி உழைச்ச கலப்பை இந்த 1.25 மணி நேரத்தில் மெல்ட் பண்ணி ஓட வைக்கிற மியூசிக் தெரப்பி இது. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வரப்போகிறது சாதாரண லிஸ்ட் இல்லைங்க. 1980களில் வெளிவந்த எவர்கிரீன் கோல்டன் மெலடிஸ் தான் இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சி நேயர்கள் கேட்க போறீங்க. இந்த மியூசிக் பேக்கேஜை தூக்கிக்கிட்டு மைக் ஆன் ஆனாலே வார்த்தைகளில் மேஜிக் பண்ணுற உங்கள் விட்டு பிள்ளை, உங்கள் காதுகளுக்கு பிடித்தமான உங்கள் அன்பு நண்பன் உங்கள் ஆர்ஜி சின்னு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஹெட்ஃபோனை மாட்டுங்க, வால்யூமை ஏற்றுங்க, வார்த்தைகள் மௌனமாகும் நேரம் இது. இசை தேன் சிந்து தேன் சிந்து தேவானம். இதோ உங்களுக்கான முதல் ட்ராக் எந்த படத்துலன்னு கேட்டிங்கன்னா இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் காதல் ஓவியம். வைரமுத்துவோட வரிகளில் பாடகி ஜானகி தன் ஒற்றை குரலால் ஒட்டுமொத்த இசை உலகத்தையும் கட்டி போட்ட பாட்டு இது. பியூர் கிளாசிக்கல் மெலடி விரும்பிகளுக்கு இந்த பாட்டு ஒரு பெரிய சொத்து. இதோ உங்கள் ஆன்மாவை தொட வருகிறது காதல் ஓவியம் திரைப்பட பாடல்.

சொந்தம் தந்த சொந்தம்.

ட்ரெண்டுகள் மாறலாம், ஆனா எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கிளாசிக் சாய்ஸ் என்னைக்குமே மாறாது. இது தேன் சிந்ததே வானம், இங்க வார்த்தைகளுக்கு வேலை இல்லைங்க, இசை மட்டும்தான் என்னைக்குமே ராஜா. நம்ம லிஸ்டோட அடுத்த ட்ராக் என்ன பாடல்னு கேட்டீங்கன்னா, இந்த பாட்டு நள்ளிரவு நேரத்துல ஜன்னல் வழியா வர்ற காத்துல இந்த மெட்டி ஒலியை கேட்கும் பொழுது மனசுக்குள்ளார ஒரு தனி அமைதி பிறக்கும். அந்த பாட்டை இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில கேட்கலாம். மெட்டி திரைப்படத்திலிருந்து

0: நேரம் 9:23. மழை பெய்தால் பூமி குளிரும். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. டியூன் செஞ்சா உங்க மனசு குளிரும். இரவின் மௌனத்தை ரசிக்க வைக்கும் நம் தேன் சிந்திதே வானம் நிகழ்ச்சியில இப்ப வரப்போற பாடல் ஜேசுதாஸ் சார் அண்ட் ஜானகி அம்மாவோட காம்போ. இந்த பாடல் வரிகள் வரும்போதே நேயர்களுக்கும் அந்த மண் வாசனை தான் நபகத்துக்கு வரும். காதலுக்கும் சரி, இந்த இரவு நேரத்துக்கும் சரி, இதோட ஒரு பர்ஃபெக்ட் ட்ராக் இருக்க முடியாது. இதோ உங்களுக்கான பாடல் ஆனந்த ராகம் திரைப்படத்திலிருந்து.
1: மேகங்கறுக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
3: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
2: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேக்கணும் போல ஆசையா இருக்கு. பாடுங்கன்னா

நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சாய்பாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். காற்றில் கலந்த கானம் என்று உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.8 இசை பிரியர்களின் நள்ளிரவு புகலிடம் இது தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியில. இப்ப எஸ்பிபி சாரோட அந்த எனர்ஜெட்டிக் அண்ட் ஸ்டைலிஷ் வாய்ஸ்ல நேயர்கள் எல்லோருக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை சொல்ற ஒரு பாட்டு. காதல்ல இருக்கிற அந்த பெருமிதத்தை எஸ்பிபி சார் அவரோட எக்ஸ்பிரஷன்லயே இந்த பாட்டுல காட்டியிருப்பாரு. இதோ உங்களுக்கான அந்த ஸ்பெஷல் வெல்கம் ட்ராக் வாழ்வே மாயம் திரைப்படத்திலிருந்து.

சமர்ப்பணம். விண்மீன்கள் வானிற்கு அழகு, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 உங்கள் காதுகளுக்கு அழகு, இதயத்தை வருடும் இசையின் சங்கமம். இது தேன் சிந்து தேவானம். உலகநாயகன் கமலஹாசன் ஸ்ரீதேவி காம்போவின் ஆகச் சிறந்த காவியம் 3 பிறை. வைரமுத்துவோட கவித்துவ வரிகளில் எஸ்பிபி ஜானகி அம்மா 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு பாடின ஒரு கியூட் மெலடி. இந்த நள்ளிரவு வானத்தில் இருக்கிற விண்மீன்களை பார்த்துக்கிட்டே கேட்க வேண்டிய ஒரு பாட்டு 3 பிறை திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சாய்பாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 9:40:30. இசையின் மழையில் உங்களை நனைய வைப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. பாடல்களின் வழியே பயணிக்கிறது நம்ம தேன் சிந்துதே வானம். 90s கிட்ஸ் மட்டும் இல்லைங்க, 2K கிட்ஸ் கூட இந்த பாட்டோட கிட்டார் பீட்ஸை ஸ்டேட்டஸாக வைப்பாங்க. வைரமுத்து வரிகளில் SPB சாரோட அந்த காந்த குரல் இந்த நள்ளிரவில் நிலாவை பார்த்துக்கிட்டேன். ஹெட்ஃபோனில் இந்த பாட்டை கேட்கும்போது வர ஃபீல் உலக மகா மேஜிக். இதோ அந்த லெஜெண்டரி கிளாசிக் பாடல் உங்களுக்காக, பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து.

காற்றலைகளின் வழியே காதலை கடத்துவது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. கனவுகளின் எல்லை வரை உங்களை அழைத்துச் செல்லும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். எஸ்பிபி சார் மற்றும் ஜானகி அம்மாவின் வாய்ஸ்ல

இந்த பாடலின் வரிகள் வரும்போதே மனசுக்குள்ளார ஒரு சில்னஸ் பரவும். காதலின் ஆழத்தை மெல்லிய இசையில செதுக்கியிருப்பாரு இளையராஜா. இதோ உங்களுக்காக தனிக்காட்டு ராஜா திரைப்பட பாடல்.

அமைதியான இரவுக்கு அழகான துணையாக உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இசை தேன் சிந்தும் இந்த வானம் உங்களை ஏகாந்தத்தில் நினைக்கும். ஜேசுதாஸ் மற்றும் ஜானகியின் அந்த தெய்வீக குரல்கள்ல காதலோட அமைதியையும் கியூட்னஸையும் கடத்தும் இந்த பாடலை கேட்கும் போதே மனசு அப்படியே லேசாயிடும். இதோ உங்களுக்காக புதுக்கவிதை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:05. அமைதியான இரவுக்கும் அழகான துணையாக உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இசை தேன் சிந்தும் இந்த வானம் உங்களை ஏகாந்தத்தில் நினைக்கும். இளையராஜா சார் மியூசிக்கில் எஸ்பிபி சார் தன் குரலாலேயே ஒரு காதலை, தவிப்பை, ஏக்கத்தை அப்படியே வரைஞ்சு காட்டியிருப்பார். இந்த சனிக்கிழமை நள்ளிரவு நேரத்துக்கு ஒரு கச்சிதமான பாட்டு, நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திலிருந்து இப்போ உங்களுக்காக.

இசையின் உச்சம் என்றும் உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இரவின் குளிருக்கு இதமான இசை, இது தேன் சிந்து தேவானம். அலெக்ஸ் பாண்டியன் சூப்பர் ஸ்டாரின் மூன்று முகம் படம். படத்தில் ஆக்ஷன் தெரிக்கும், ஆனால் இந்த பாட்டில் பியூர் தேவாமிர்தம். எஸ்பிபி சார் மற்றும் வாணி ஜெயராமோட அந்த அசாத்தியமான கிளாசிக்கல் காம்போ, ராகங்களும் இசையும் கலந்த அமுதம்தான் இந்த பாட்டு. நிகழ்ச்சியில் இப்போ நேரில் கேட்க போகிற பாடல் மூன்று முகம் திரைப்படத்திலிருந்து.

எந்த பக்கமும் சாயாத இசையின் கோபுரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. வார்த்தைகள் மௌனமாகும், இசை தேன் சிந்தும் வானம். வைரமுத்து வரியில்ல ஜானகி மற்றும் கிருஷ்ணா சந்திரன் வாய்ஸ்ல வந்த ஒரு கியூட் மெலடி. இந்த பாட்டோட ஆரம்பத்துல வர்ற அந்த சத்தமே நம்மளை 80களுக்கு கூட்டிட்டு போயிடும். இதோ சில்லென்ற காற்றுடன் கூடிய ஒரு பாட்டு, கோபுரங்கள் சாய்வதில்லை திரைப்படத்திலிருந்து.

மின்னும் கானங்களின் தங்கச் சுரங்கம். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நெஞ்சை அள்ளும் மெலடிகளின் சங்கமம். இது தேன் சிந்து தேவானம். கே பாகிராஜ் சாரின் எவர்கிரீன் மாஸ்டர் பீஸ் தூரல் நின்று போச்சு. வைரமுத்து வரிகளில் மலேசிய வாசுதேவன் ஜானகி அம்மாவோட அந்த அக்மார்க் ரொமான்ஸ் வாய்ஸ், கிராமத்து ஸ்டைல் காதலம், இவ்வளவு எனர்ஜியா இளையராஜா சாரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம், தூரல் நின்று போச்சு திரைப்படத்திலிருந்து.

இரவு நேரத்தை இசையால் நனைய வைப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 உணர்ச்சிகளின் இசைப்பாலம். இது தேன் சிந்து தேவானம். வைரமுத்து வரிகளில் ஜானகி மற்றும் கிருஷ்ணா சந்திரன் பாடிய ஒரு அல்டிமேட் ரொமான் ட்ராக். காதலில் இருக்கிற அந்த கிறுகிறுப்ப மோகத்தை இசையாலேயே சொன்ன ஒரு பாடலை இப்போ நம்ம நிகழ்ச்சியில் கேட்கலாம். கோழி கூவுது திரைப்படத்திலிருந்து.

பேசுவதற்கு வார்த்தைகள் தேவையில்லை. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மியூசிக் எப்போதும் மௌனத்தின் மொழியை பேசும். இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். பஞ்சு அருணாச்சலம் வரியில் எஸ்பிபி மற்றும் பி சுசிலாவோட வாய்ஸ்ல ஒரு எவர்கிரீன் பாடல், காதலிக்கும் போது வார்த்தைகளை விட பார்வைகளுக்கு தான் பவர் அதிகம்னு சொல்ற ஒரு பாடலின் இப்ப நம்ம நிகழ்ச்சியில் கேட்கலாம். அடுத்த வாரிசு திரைப்படத்திலிருந்து

நேரம் இரவு 10:32. மண் வாசனை மாறாத மெலடிகளின் புகலிடம் இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. கிராமத்து இசையின் தேன் துளிகள், இது தேன் சிந்துதே வானம். இளையராஜா சாரோட வரிகளை ஜானகி அம்மாவோட சேர்ந்து பாடின ஒரு மாஸ் அண்ட் கியூட் கிராமத்து ட்ராக் தான் இப்ப நம்ம இசை கேட்க போறீங்க. இந்த பாடல் நம்ம ஊரு மண்வாசனை விரும்பிகளுக்காக. கேட்க போற பாடல் மலையூர் மம்பட்டியான் திரைப்படத்திலிருந்து.

பூக்களின் வாசம் போல் என்று முளைத்திருக்கும் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இதயங்களின் ரகசியம் பேசும். இது தேன் சிந்துதே வானம். பாரதி ராஜா சாரின் மண் வாசனை எஸ்பிபி சார் மற்றும் ஜானகி அம்மாவோட வாய்ஸ்ல காதலை மனசுக்குள்ளாரே பொத்தி வச்சுக்கிட்டு தவிக்கிற தவிப்ப சொல்ற இந்த பாடலம் இப்ப நம்முடைய கேட்கலாம். மண் வாசனை திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். கங்கை அமரன் வரிகளில் எஸ்பிபி மற்றும் ஜானகியோட அக்மார்க் எனர்ஜி டுயட் பாடலையும் இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில் கேட்கலாம். முந்தானை முடிச்சு திரைப்படத்திலிருந்து

இரவின் உச்சத்தில் உங்களை எனர்ஜியாக வைப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நிலவின் வெளிச்சத்தில் இசையின் போது இது தேன் சிந்து தேவானம். ஜானகி அவங்களோட அந்த கக்மார் காந்த குரல்ல இப்ப நம்முடைய நேஷில் கேட்க போற பாடல் ஒரு வெஸ்டர்ன் பீட்ஸ். நமக்கே தெரியாம ஒரு தனி எனர்ஜியை நம்ம மைண்டுக்குள்ளார கொண்டு வர அந்த பாடலை தான் இப்ப கேட்க போறோம். நள்ளிரவு நேரத்துல ஜன்னல் வழியா தெரிகிற அந்த நிலாவை பார்த்துக்கிட்டே ஒரு செம ஸ்டைலிஷ் வைப்ல கரைய எல்லாருமே ரெடியா இருங்க. இதோ ஜானகியின் குரலில் திரை அரங்குகளை அதிர வைத்த ஒரு பாடல், டிக் டிக் டிக் திரைப்படத்துல இருந்து.

டைம் இப்போ கரெக்டாக 10:54 12 நொடிகள். இந்த ஒன்னே முக்கால் மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. அதுதான் நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மற்றும் நம்ம தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியோட அக்மார்க் மேஜிக். உங்கள் ஆர்ஜே சீனுவோட மெலடி தெரப்பி இன்னைக்கும் உங்கள் வீக்கெண்டை செம்மையாக பிளாஸ் பண்ணியிருக்க நம்புறோம். இப்போ உங்கள் மைண்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் கவலை எல்லாமே காணாமல் போய் மனசு அப்படியே லேசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட அப்படியே கண்ணை முடித்தவங்க போக நம்ம சிக்னேச்சர் லைன் எப்பவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும். இனிய கனவுகளுக்கு ஒரு இசை பாலம், இது உங்கள் தேன் சிந்துதே வானம். இன்றைய நிகழ்ச்சியை இதோட நிறைவு செஞ்சுட்டு உங்களிடமிருந்து செமகித்தா விடைபெற உங்கள் அன்பு நண்பன் உங்கள் ஆர்ஜே சீனு. நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்கலாம் ஆனந்த கும்மி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:06. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நாளை ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் குடந்தை பாலு அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம், சென்னையிலிருந்து அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் மக்கிய கோழி எரு தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். காலை 6:55 சூழல் அறிவோம், உணவுச் சங்கிலியின் படிநிலைகளில் பூச்சிகள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு. வழங்குபவர் வி. கண்ணன் அவர்கள்.

காலை 7:02 புதுவை புதுமையில் செய்தி மலர். காலை 7:25 நலமாய் வாழ. அயோடின் உப்புகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள். 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 அன்றாட நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல். காலை 7:35 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரை மற்றும் 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை, இதில் நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பூஜா. காலை 8:55 சாய்பாலின் இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111. பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சல். பனிரெண்டு 2:00 பேசுங்க தோழாம். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, இதில் மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ரெயின்போ கிட்ஸ். மாலை 4:00 கட் கேமரா ரோலிங். 5:00 அலையோடு விளையாடு, இதில் நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜனா. மாலை 6:20 முதல் 7:00 வரையிலும் மற்றும் 7:02 முதல் 7:15 வரையிலும் மற்றும் 7:25 முதல் 7:59 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம்.

இதனிடையே காலை 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து 2026 அன்றாட நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல், 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னையிலிருந்து அஞ்சல், 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்துதே வானம், 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதற்கிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி மற்றும் 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். மேலும் காலை 7 மணி முதல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும், இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல்.